வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்றைக்கு ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. அது என்ன நாள் அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு நாங்க சொல்றோம். பொதுவா ஒரு காலகட்டத்துல நம்ம ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லணும், பிறந்த நாளா இருக்கட்டும், திருமண நாளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு சிறப்பு தினத்துக்கு கைப்பட இந்த வாழ்த்து அட்டையை எழுதி அனுப்புற ஒரு பழக்கம் இருந்திருக்கும் இல்லையா? இன்னும் எழுதுறீங்களா, இன்னும் இல்லையா அப்படின்னா அது குறித்த ஒரு தகவல் தான் இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
6: SPM தமிழ்மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
7: ஓசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுழ்நயம் என்ற 4 வகையான நயங்கள் அங்கே உண்டு.
8: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
6: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
9: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

அது கல்யாண விருந்து. சரி, உங்களிடம் நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்று ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு நாம் கொடுக்கும் பரிசு விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சில நேரங்களில் நம் கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய வாழ்த்து அட்டை கூட போதுமானது. ஒருவருடைய மனதில் நீண்ட காலம் நீங்காமல் இருக்கும். இன்னமும் உங்களுடைய அலமாரியில் அல்லது புத்தகத்தினுள் நீங்கள் கூட வைத்திருக்கலாம் இல்லையா, அவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமா. உலக அட்டை தயாரிக்கும் நாள் என்பது கையால் வாழ்த்து அட்டைகள் தயாரிக்கும் கலையையும் படைப்பாற்றலையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாள் தான் இன்று அக்டோபர் 3. பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்து, நன்றி தெரிவிக்கும் அட்டை, அன்னையர் தின அட்டை என ஒவ்வொரு அட்டைக்கு பின்னாலும் ஓர் நினைவும் ஓர் உணர்வும் சொல்லப்படாத அன்பும் இருக்கின்றது. எனவே தித்திக்கும் தீப திருநாளும் அடுத்த மாதம் வரப்போகின்றது. இந்த வருடம் நீங்கள் கூட இன்றைய இந்த நாளை முன்னிட்டு இப்போவே நீங்கள் வீட்டில் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். பிறகு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த வாழ்த்து அட்டையை, தீபாவளி வாழ்த்து அட்டையை அனுப்பணும்னு நினச்சிங்களோ தாராளமாக அனுப்பி வைக்கலாங்க. இவ்வளோதான், தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் நவீன உலகில் நாம் இருந்தாலுமே கூட கைப்பட அன்பிற்குரியவர்களுக்கு கொடுக்கும் அந்த பரிசு, அந்த வாழ்த்து, அந்த அட்டை, அந்த வார்த்தைகள் இதெல்லாம் நாம் இல்லாவிட்டாலும் காலம் அலைந்தாலும் அப்படியே நிலைத்து நிற்கும். சரியா, இன்றைய சனிக்கிழமை வீட்டில் செல்லங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வாழ்த்து அட்டை செய்ய சொல்லலாம். ஒரு அன்பை தெரிவிக்கும் அட்டையாக இருக்கலாம், நன்றியை தெரிவிக்கும் ஒரு அட்டையாக இருக்கலாம். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட எப்போதும் ஏதாவது ஒரு சிறிய செய்தியோ ஏதோ கொடுத்துட்டு பிறகு நன்றி அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா, அதையே இன்றைக்கு ஒரு வாழ்த்து அட்டையாக சொல்லக்கூடாது.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

திலீப் வர்மன் குரலில் ஒலித்த உள்ளூர் பாடல் தான் அது. வணக்கம், மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று சனிக்கிழமை, மற்றும் ஒரு நாளும் கூட உலகளாவிய நிலையில் அனுசரிக்கப்படுகின்றது வேர்ல்ட் ரொமான்ஸ் ஸ்கேம் ப்ரிவென்ஷன் டே. அதாவது, காதல் என்பது நம்பிக்கை, அன்பு, புரிதல் ஆகியவற்றால் கட்டப்படுவது. ஆனால் அந்த நம்பிக்கையை ஆயுதமாக பயன்படுத்தி ஒருவரின் பணத்தையும் மனதையும் உடைக்கும் மோசடிகள் இன்று இணைய உலகில் பெரும் கவலையாக உள்ளன. ஒவ்வொரு நாளுமே இந்த ஸ்கேம் இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் புகார்கள் வந்த வண்ணமா இருக்கின்றதோ, அவங்களுடைய அந்த இழக்கும் தொகை சிறிய தொகை இல்லைங்க, மிகப்பெரிய தொகையா இருக்கு. பணி ஓய்வுக்கு பிறகு அவங்க சேமிப்புல இருக்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒருவருடைய தனிமை, சோகம், அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஏதேனும் ஒரு ஒரு விஷயத்த வாங்கி அங்கிருந்து அவங்க வந்துட்டு இது போன்ற ஏமாற்று மோசடி வேலைகளை செய்கின்றனர். ஒரு அழகான புகைப்படம், அன்பான குறுஞ்செய்திகள், தினமும் காலை வணக்கம், இரவு வணக்கம், சில நாட்களிலேயே ஆழமான காதல் பேசும் ஒருவர், ஆனால் அந்த புகைப்படத்துக்கு பின்னால் இருப்பது உண்மையான மனிதரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்ட பிறகு பேசுறவங்க ஆனா பொண்ணான்னு கூட தெரியாதுங்க. இப்ப சைனால கூட பாத்தீங்கன்னா காதலித்து பல வருடங்கள் கழித்து தான் தெரிய வருது, அது வந்து ஒரு ஏஐ, மனிதரை கிடையாது. அந்த ஏஐ உருவத்துல இருக்கிற அந்த குரலுக்கு மனதை பறி கொடுத்து அவ்வளோ பணத்தை ஏமாந்திருக்கிறாங்க கொடுத்து. இந்த மாதிரி தான் எப்போதுமே நாம நினைவில் கொள்ள வேண்டியது, இணையத்தில் உருவாகும் ஒவ்வொரு காதலும் மோசடி கிடையாது. ஆனா உண்மையான காதல் உங்கள் பணத்தையும் தனிப்பட்ட தகவலையும் அழுத்தம் கொடுத்து கேட்காது. அதை வைத்து நீங்க ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் இல்லையா. ஒருவர் உங்களை மனதார விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் அன்பு, உங்களை திருமணம் செய்யணும், அப்படிதான் இருக்கணுமே தவிர, அதை விடுத்து எனக்கு இந்த மாதிரி வந்து பொருளாதார நெருக்கடியா இருக்கு, இல்ல அம்மாவுக்கு உடம்பு முடியல, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, எனக்கு பண தேவை இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க கொஞ்சம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இப்ப 2020 முதல் இப்போ 2026 வரையே இணையத்தில் அறிமுகமான ஒருவரை நம்பி பெண்கள் நிறைய இழந்திருக்கிறாங்க. மலேசியாவின் தேசிய பாதுகாப்பு மன்றம் வெளியிட்ட செய்தியில வந்து தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் தான் தன் காதலித்தாக நம்பிய நபர் உண்மையான நபர் அல்ல என்று பணத்தை கொடுத்து விட்ட பிறகு அந்த பெண்கள் வந்து அறிந்து கொள்றாங்க. எனவே நேயர்களே, பணத்தை இழப்பது ஒரு வேதனை என்றால் நான் நம்பிய ஒருவரின் அன்பே பொய் அப்படின்றது அதை விட இன்னும் மோசடியில் இருந்து வெளிவராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியை கொடுக்கும்.

அதனால காதல் மோசடியில் இருந்து தற்காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவ செலவோ அல்லது அவசர உதவி பயண கட்டணம் என்று பணம் கேட்டால் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை மீறி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு, புகார் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக NSRC 997 எண்ணை அழைத்து மேற்கொண்டு உதவிகள் நீங்கள் பெறலாம். இது 24 மணி நேரமும் செயல்படுகின்றது.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்

0: திராயிசையில் காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த இதுவரை தகவல்கள் ஏதுமின்றி மாயமானதாக கருதப்பட்ட 55 மலேசியர்களில் ஒருவர் 37 நாட்களுக்கு பிறகு உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மலேசியா திரும்பியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் மாயமான மலேசியர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மலேசியா சாலிடரிட்டி இந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மணிவண்ணன் ரத்னம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவங்க குறித்த நபர் கட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொண்டு தகவலை பதிவு செய்திருக்கிறாங்க. 37 நாட்கள் நீடித்த பதட்டமான நிலைக்கு பிறகு ஒரு மலேசியர் உயிருடன் மீட்கப்பட்டு குடும்பத்துடன் இணைந்திருப்பது மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. இதே போன்று எஞ்சியிருப்பவர்கள் அதாவது 54 பேருமே வந்து ஒருவர் ஒருவராக வந்து நாங்களுமே வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த செய்தி அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளோ பெரிய மன நிம்மதியை அளிக்கும். தொடர்ந்து நம்ம பிரார்த்திக்கலாங்க. அதிசயங்கள் நடக்கும் போது இது சாத்தியமா நம்ம கேட்கலாம். பாருங்க, 37 நாட்கள் கழித்து திரும்பி வந்துட்டாங்க இல்லையா. அதே மாதிரி எஞ்சிருக்கும் 54 பேரும் வரணும் அப்படின்னு தொடர்ந்து நம்பிக்கையோட நம்ம கடவுளை பிரார்த்திக்கலாம்.
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: பிளவினை ஏற்படுத்தும் அதிகார போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என அரசியல் தலைவர்களுக்கு வலியுறுத்தல். ஏஐ எட் நாடி முனைப்பு 20,000 மேற்பட்டோர் பலனடைந்துள்ளனர். வணக்கம், சில மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தங்களுக்குள் பிளவினை ஏற்படுத்தும் அளவிற்கு வாக்குவாதம் உட்பட அதிகார போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராபுதீன் இட்ரிஷா பணித்துள்ளார். தத்தம் ஆற்றலையும் முழு கவனத்தையும் மாநில மேம்பாட்டிலும் மக்களின் நல்வாழ்வு உட்பட தேவைப்படுவோரின் நலனில் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். அரசியலில் உள்ள நிலைப்பாடுகள் உட்பட புரிதலில் உள்ள வேறுபாடுகள் அரசு மக்கள் நலனுக்கான ஒத்துழைப்பில் தடையாக இருக்கக்கூடாது. இவ்வேளை ஸ்லாங்கூரின் மேம்பாடு அரசியல் நிலைத்தன்மை உட்பட மக்களின் நல்வாழ்வினை உட்படுத்தியிருக்க வேண்டும் என சுல்தான் ஷராபுதீன் குறிப்பிட்டார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன எஞ்சிய 54 மலேசியர்களின் நிலையை உறுதிப்படுத்த முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அண்மையில் தமது சகாவான பிரதமர் பலேந்திரஷாவுடனான தொலைபேசி உரையாடலின் போது இந்த உறுதி வழங்கப்பட்டதாக பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்விவகாரத்தில் தேவைப்படும் சட்ட செயல்முறைகளை எளிமைப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி சட்டத்துறை தலைவர் தான்சி முகமது டுசுக்கி முக்தார் பணிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக காணாமல் போனதாக கூறப்பட்ட 55 மலேசியர்களில் ஒருவர் நேற்று காலையில் பாதுகாப்பாக தாயகம் வந்தடைந்தார். இவ்வேளை ஐச்சி நகோயா போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற தேசிய அணியினருக்கு பிரதமர் தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆசிய அரங்கில் நாட்டின் நட்பெயரை முன்னிறச் செய்த இவர்களின் வெற்றி பெருமையும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக அவர் சொன்னார். ஆடவர் உள்ளரங்கு சைக்கிளோட்டம் உட்பட ஆடவர் மகளிர் குழு நிலையிலான ஸ்குவாஷ் போட்டிகளில் அந்த பதக்கங்கள் மலேசிய வசமானது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த முழு கடப்பாட்டை வெளிப்படுத்திய நாட்டுக்கான சீன தூதர் ஹோயாங் யூஜிங்கிற்கு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சைட் அமிடி நன்றி தெரிவித்துள்ளார். யூஜிங்கின் சேவை காலத்தின் போது இருநாட்டு அரசாங்கம் மக்கள் வணிகத்திற்கு நன்மையளிக்கும் விவகாரத்தில் அணுக்க ஒத்துழைப்பினை பேணியதாக அவர் கூறினார். யூஜிங் சுமார் 6 சேவை காலத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சஹித் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மலேசியா பிரேசிலின் விண்வெளி தற்காப்பு நிறுவனமான எம்பேரா தற்காப்பு பாதுகாப்புடன் ஒத்துழைப்பு வாய்ப்பை ஆராய்கிறது. இந்நடவடிக்கை நாடு பன்னாட்டு வட்டார அளவில் அந்நிறுவனத்தின் விநியோக சங்கிலியில் இணைய துணை புரிந்துள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்துசிமட் கலெர்னோர்டென் கூறினார். நேற்று விஸ்மபுத்ராவில் அந்நிறுவனத்தின் தலைமை வணிக அதிகாரி ஃபெட்ரிகோ லிமோசை மரியாதை நிமித்தம் சந்தித்த போது இவ்விவகாரம் குறித்து பேசப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். அந்நிறுவனம் விமான மேம்பாடு உட்பட ஒருங்கிணைந்த தற்காப்பு தீர்வில் நிபுணத்துவத்தை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆகஸ்ட் 31 வரை ஏஐ எட் நாடி முனைப்பின் வாயிலாக 20,000 மேற்பட்டோர் நன்மையடைந்துள்ளனர். மக்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஆற்றலை வலுப்படுத்தும் நோக்கத்தை அந்த முனைப்பு கொண்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் குறிப்பிட்டார். பங்கேற்பாளர்களின் திறனுக்கு ஏற்ப 3 கல்வி நிலையங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். இவ்வாண்டு இறுதிக்குள் ஏஐ எட் நாடி முனைப்பு 25,000 பங்கேற்பாளர்களை ஈர்க்க இலக்கிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாடியிலும் குறைந்தபட்சம் ஒரு திறமையான பொறியியலாளர் உருவாக்கப்படுவர் என்றார் அவர். பாரம்பரியம் எழுத்து தொடர்பு தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சியை போற்றும் முயற்சியாக மலாயா பல்கலைக்கழகம் அதன் மலாய் ஆய்வுகள் கழகம் APM வாயிலாக பல்வேறு வகை தட்டச்சு இயந்திரங்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் இம்மாதம் 31 வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் அருங்காட்சியகங்கள் கலைக்கூடங்கள் நூலகங்கள் உட்பட உள்நாட்டு சேகரிப்பாளர்களின் 50 மேற்பட்ட தட்டச்சு இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த இரு நாள்களாக தலைநகரை சுற்றியுள்ள 9 பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சூதாட்ட அழைப்பு மையத்தில் பணிபுரிந்ததாக நம்பப்படும் 46 அந்நிய நாட்டினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 24 மடிக்கணினிகள், 71 தொலைபேசிகள் உட்பட 20,000 ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குவாலாலம்பூர் காவற்படை தலைவர் டத்துஃபா டில்மர்சூஸ் குறிப்பிட்டார். கொரியா, சீனா, பிலிப்பீன்ஸ் நாடுகளைச் சேர்ந்தவர்களை இலக்காக கொண்ட இணைய சூதாட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டிருந்தது முதற்கட்ட விசாரணையின் வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அதீத தொழில்துறை கொள்ளளவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக முன்வைக்கப்பட்ட கூற்றை G20 உறுப்பு நாடுகள் நிராகரித்தன. பெரும்பாலும் சீனாவை இலக்கிட்ட இந்த விமர்சனத்திற்கு கிடைத்த பதில் குறித்து G20 தலைமைத்துவ பொறுப்பேற்றிருக்கும் அமெரிக்கா ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. மில்ஹாக்கில் 2 நாள்கள் நடைபெற்ற பேச்சில் உற்பத்தி திறன், மிகை உட்பட கட்டாய தொழிலாளர் ஆகியவற்றை எதிர்கொள்வது குறித்த உடன்பாடுகளை எட்டுவதில் G20 வர்த்தக அமைச்சர்கள் தோல்வியடைந்தனர். கடந்த ஆண்டில் மட்டும் 5.8 மில்லியன் அகதிகள் சிறார். படிப்பை பாதியிலேயே கைவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டது குறித்து ஐநா அகதிகள் நிறுவனம் UNHCR வருத்தம் தெரிவித்தது. நிதி உதவி குறைக்கப்பட்டுள்ளது, நிலைமை மோசமடைய வித்திடும் என ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையர் பர்ஹாம் சாலே எச்சரித்தார். கல்வி ஒரு தற்காப்பு என்பதையும் கடந்து வாய்ப்புக்கும் சுய நம்பிக்கைக்கும் முக்கிய வழியாக உள்ளது. மனிதநேயம் மீதான அழுத்தங்கள் ஓங்கியுள்ள இந்த காலகட்டத்தில் நிதி ஆதரவு குறைபாடு இளைய தலைமுறையினரின் வாய்ப்பை முடக்கும் என சலே கூறினார். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை அதிபர் தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுடாடா சில்வாவும் அவரது வைரி ஃபிளாவியோ போல்சனாரோவும் தீவிரமாக பரப்புரைகளை மேற்கொள்கின்றனர். பாதுகாப்பு கருதி அமெரிக்கா அந்நாட்டில் தூதரக சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவும் அதே காரணத்திற்காக தூதரகத்தை மூடியுள்ளது. இந்த தேர்தல் பரப்புரைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக உன்னிப்பாக கவனிக்கிறார். ஈரானின் முன்னணி நடிகை அல்னா ஷாரிக்டோசுக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல், கலை, இணைய நடவடிக்கைகளில் ஈடுபட ஈராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் கடந்த ஜனவரியில் வாழ்க்கை செலவின உயர்வை கண்டித்து அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவர்களை முடக்குவதற்காக அதிகார தரப்பு மேற்கொண்ட நடவடிக்கையில் 1,000+ கொல்லப்பட்டனர். இதை கண்டித்து சமூக ஊடகத்தில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு எல்எஸ் பதிவு செய்த உள்ளடக்கத்தை தொடர்ந்து இந்த சிறை தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 பஹ்ரைன் ஃபார்முலா F1 பந்தயம் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இல் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. நேற்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் இந்த உலகத்தர நிலையிலான பந்தயத்தை நாடு முழுவதும் உள்ள மக்கள் கண்டு ரசிக்க நேரலை ஒளிபரப்பு வழிவகுக்கும் என பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதனிடையே ரெட்பூல் பந்தயக்காரர் மேக்ஸ் வெஸ்டப்பன் நேற்று நடைபெற்ற F1 பயிற்சி நல்ல தொடக்கமாக இருந்ததாக குறிப்பிட்டார். முதல் அங்கத்தில் 1:37.52 என முன்னிலையில் பந்தயத்தை நிறைவு செய்த அவர் 2 அங்கத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டார். 4 முறை உலக பட்டத்தை வென்றுள்ள வெஸ்டப்பன் 1:37.785 பதிவு செய்து 4 நிலையில் பந்தயத்தை முடித்தார். வெப்பமான பந்தய தளமும் வாகன சக்கரங்கள் தேயும் விகிதம் அதிகமாக இருந்ததும் 2 அங்கங்களிலும் முதன்மை சவாலாக இருந்ததாக அவர் கூறினார். பிளவினை ஏற்படுத்தும் அதிகார போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என அரசியல் தலைவர்களுக்கு வலியுறுத்தல். AI@ நாடி முனைப்பு 20,000+ பலனடைந்துள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, செல்லங்கள்லாம் அவங்களுடைய சாதனை பயணங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வராங்க. இன்று இந்த பள்ளிக்கூடம் பெயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்த போதிலும் நம்ம ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் கேட்கும் போது அதில் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நமக்காக ஹலோ மின்னலுக்காக ஏறக்குறைய அதிகாலையே கிளம்பி வந்துட்டாங்க பஹாங்கிலிருந்து. அவங்களுடைய ஹலோ மின்னல் நிகழ்ச்சிக்கு வரணுன்ற அந்த அன்பு, அவங்களுடைய மகளோட சாதனையை வந்து எப்படியாவது ஹலோ மின்னல் வாயிலாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு, தமிழ் பள்ளி மாணவியோட அந்த முயற்சி, இதெல்லாம் வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது. நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க மந்திரி தமிழ் பள்ளி, பஹாங் மந்திரி தமிழ் பள்ளியை சேர்ந்த அஞ்சனா சிவசங்கர், 6ஆம் ஆண்டு மனைவி. வணக்கம் அஞ்சனா.
2: வணக்கம் அக்கா.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கும் அக்கா.
0: பசியா இருக்கீங்களா? என்ன பசியா இருந்தீங்க?
2: இப்ப மில்லோ தான் சாப்பிட்டேன்.
0: மில்லோ அந்த காலகட்டலா நினைக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க, அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி மில்லோ டீன்னு இருக்குல்ல, அதுல வச்சிருப்பாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு பிறகு அந்த மில்லோ எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டீங்களா இல்ல மைலோவை கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்களா?
2: மைலோ கலக்கி குடிச்சிட்டு இருந்தேன்.
0: அந்த மாதிரி எல்லாம் திருட்டு வேலை செய்திருக்கீங்களா?
2: இல்ல.
0: போங்கிறீங்க என்ன, நீங்க சிறு வயது காலகட்டம்னா அம்மா அந்த மைலோ வச்சிருப்பாங்க, பால் மாவு இருக்கும், நெஸ்டம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க தான், ஆனால் அவங்க வச்சுட்டு அந்த சமையல் அறையில் இருக்கும், அதை எடுத்து அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்றதுல இருக்கிற ருசி இருக்கு தெரியுமா? சுவைச்சது இல்லையா? என்ன போங்க, சரி பரவாயில்ல, வீட்டுக்கு போன முயற்சி பண்ணி பாருங்க சரியா? வீட்டில் இருக்குல்ல கோதுமை, அது ஒன்று ரொட்டி இல்ல ஒரு எதுவும் சாப்பிடலையா? திம்பா
2: 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன்.
0: இங்க வேற மாதிரி தான். சரி அஞ்சனா, முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. அதாவது நீங்க பஹாங்ல இருந்து இவ்வளவு தூரம் அப்பா அம்மா யாரெல்லாம் வந்தீங்க?
2: நல்ல
0: தமிழ் பேர் வைத்திருக்காங்க. நல்லா இசைக்கருவி எதுவும் பயில்றாங்களா, பாடுவாங்களா, இசையில ஆர்வம் இருக்கா?
2: அது தெரியல, அவங்க இன்னும் அதெல்லாம்
0: இன்னும் காலடி எடுத்து வைக்கலையா? சரி பரவாயில்ல, மின்னலுக்கு வந்துட்டாங்களே, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் கலைத்துறையில. இசை தமிழ்னு வைத்திருக்காங்க, அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லணும். சரி அஞ்சனா, நீங்க 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரையிலுமே எல்லா போட்டிகளிலும் பங்கெடுத்து நீங்க வெற்றி பெற்று இன்று 6ஆம் ஆண்டுல வந்திருக்கீங்க இல்லையா? அடுத்த ஆண்டு நீங்க வந்து இடைநிலை பள்ளிக்கு சென்றிருவீங்க. நல்ல வேலை நீங்க இந்த ஆண்டு வந்துட்டீங்க தானே, அதுக்கு அங்கிட்டு வர முடியாது. ஏன் இவ்வளவு நாள் வரல நீங்க? தேசிய ருக்கு நிகாரா பேச்சு போட்டியில் அஞ்சனா சிவசங்கர் 2ஆம் இடம், 2000 ரொக்க பரிசும் நீங்க வென்று சாதனை படைத்திருக்கீங்க. மலாய் மொழியில பிடாத்தோ இந்த பேச்சு போட்டின்றது அஞ்சனா எல்லாருக்குமே அந்த ஆற்றல் வராது. அது பெண் பிள்ளைகள் பேசும்போது அந்த தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், அந்த வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க கூட இருக்கிற சக மாணவர்களோட தனித்து இருக்கணும் இல்லையா? உங்ககிட்ட என்ன தனித்துவம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பேச்சாற்றல்?
2: எனக்கு பேச்சாற்றல்னா தனித்துவத்துல வந்து இப்போ எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து இந்த மேடை பேச்சு போட்டி வந்து எஸ்கே கூட சேர்ந்தோம், நாய்க்காரங்களோட பேசுறது, அவங்களுக்கு தனி அந்த பேலா லோகா எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை நாங்க வந்து ஃபாலோ பண்ண நினைச்சேன். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ண எனக்கு சீக்கிரத்துல அந்த இது வரும்னு நினைக்கிறேன் நான். ஆனா அது எனக்கு அந்த பேச்சாற்ற வந்து அதான் என்னோட தனித்துவம்.
0: ஆமா, அதாவது அவங்களோட அந்த டயலக்ட் பேசினால் மட்டும்தான் அந்த மலாய் மொழி வந்து அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேறுபட்டு மாறுபட்டு இருக்கும் இல்லையா? அதை நீங்க அறிந்து புரிந்து அதன் வாயிலாக நீங்க பேசுறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தானே. இப்ப தேசிய மொழி சாதாரணமாக பேசுறதுக்கும் அந்த மாநிலத்தோட டயலக்ட் மொழியாக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கு எந்த டயலக்ட் வரும்? எப்படி கொஞ்சம் பேசுங்க அக்கா. அக்கா
2: நான் அவளுக்கு கத்துக்கல. tuan yang terutama negeri Melaka, kombinasi kehakiman penuh saksama serta sidang hadirin yang mulia. Salam sejahtera, salam Malaysia Madani.
0: உங்களுக்கு அந்த டயலாக் வருது இல்லையா? நல்லா பயிற்சி முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு ஸ்பீக்கரா வரலாம். எங்க வருவீங்க ஸ்பீக்கரா? எதிர்கள் ஆசை நிறைவேறாதுன்னு நம்ம சமுதாயத்துல இருந்து நல்ல நல்ல பேச்சாற்றல் கூடிய பேச்சாளர்களை உருவாகணும். உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. மலாய் மொழியில இவ்வளவு நல்லா பேசுறீங்களே, நீங்க அரசியல் களத்துக்கு தான் போகணும்னு சொல்லல, அரசியலுக்காக குரல் கொடுக்கலாம். ஒரு மாணவரா, ஒரு இளைஞரா நீங்க வரும்போது தனித்திருப்பீங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க எதிர்கால ஆசை பிறகு நம்ம பேசலாம், சரியா? சரி, இப்ப நீங்க பிடாத்தோ தேசிய மொழின்னு சொன்னீங்கல்ல, இப்ப தமிழ் மொழி இருக்கு, மலாய் மொழி இருக்கு, ஆங்கில மொழி இருக்கு, இந்த மூன்று மொழிகள்ல எந்த மொழி சார்ந்து மேடை பேச்சு அதிகமா நீங்க பங்கெடுத்திருக்கீங்கம்மா?
2: அதிகமா பங்கெடுத்திருக்கிறேன்னா மலாய் மொழி தான்.
0: மலாய் மொழியில தான்,
2: ஏன்னா மலாய் மொழியில தான் நிறைய போட்டிகள் போயிருக்கேன். வாய்ப்பும் மலாய் மொழியில தான் நிறைய கிடைத்திருந்துச்சு. தமிழ் மொழிக்கு போனேன், ஆனா இந்த வருடம் எனக்கு கிடைக்கல, ஏன்னா இந்த மலாய் போட்டினால. அதுக்கப்புறம் எனது நான் ஆங்கில போட்டிக்கு போனேன், அது வந்து டிபேட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அதுல நான் பங்கெடுத்தேன்.
0: அதுல பங்கெடுத்தீங்க. ஆக இந்த பேச்சாற்றல் இருந்தாலே மொழி வந்து அதுக்கு ஒரு தடையா இருக்காது. எந்த மொழியில எந்த போட்டி இருக்கோ அதற்கு ஏற்றவாறு நீங்க பயிற்சியும் முயற்சியும் எடுத்தீங்கன்னா நீங்க அதுல தாராளமாக மிளிரலாம். சரி, இப்போ உங்க தமிழ் பள்ளியை பற்றி பேசலாம். மந்திரி தமிழ் பள்ளி கொஞ்சம் அக்க கேள்விப்படும் கூட கொஞ்சம் புதுமையா தான் இருக்கு. சரி, உங்க மந்திரி தமிழ் பள்ளியில எந்த மாதிரியான வசதிகள் இருக்கு? பள்ளிக்கூடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: எங்க பள்ளிக்கூடத்துல தேவான்ஸ் கோலா கல்லாஸ் இருந்து தகுன் சாத்துலேருந்து தகுன் என்ன வரைக்கும் கிளாஸ் இருக்கு. பிலே குரு இருக்கு, பிலே கம்ப்யூட்டர் இருக்கு. பொதுவா என்ன மாதிரி வசதிகள்லாம் ஒரு ஸ்கூல்ல இருக்குமோ அந்த மாதிரி வசதிகள்லாம் எங்க ஸ்கூல்
0: எல்லாம் இருக்கு. உங்களுக்கு உங்க பள்ளிக்கூடம் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்?
2: ஒரு 100% 100 பிடிக்கும்.
0: 100 தான் பிடிக்குமா? 101 101 இல்லையா? சரி, மொத்தமா எத்தனை மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல மந்திரி தமிழ் பள்ளியில பயில்கின்றனர்?
2: ஒரு 148 அந்த மாதிரி,
0: ஒரு ஏறக்குறைய 100-150 வைத்துக் கொள்ளலாமே. இந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் தான் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் தானே. எத்தனை ஆசிரியர்கள் படித்து கொடுக்கறாங்க உங்களுக்கு?
2: இப்போ வந்து 11 ஆசிரியர்கள் இருக்கு.
0: 11 ஆசிரியர்கள். தலைமை ஆசிரியர்?
2: தலைமை ஆசிரியர் பேர் வந்து குமாரி இந்திரா கிருஷ்ணன்.
0: ஆக ஒரு சிறிய தமிழ் பள்ளியாக இருந்தாலும் கூட அங்கிருந்து முதலாம் ஆண்டிலிருந்து நீங்க ஒவ்வொரு ஆண்டிலும் போட்டியில பங்கெடுக்கிறீங்க இல்லையா? போட்டியில பங்கெடுக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு?
2: எனக்கு அப்படின்னு ஆர்வம் வந்து மற்றவங்க ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பாராட்டு பெருமை எல்லாம் கிடைக்கிறதுல, சோ எனக்கும் அந்த மாதிரி கிடைச்சி நானும் அந்த மாதிரி மகிழ்ச்சி அடையணும்னு நிறைய வாட்டி யோசிச்சிருப்பேன். சோ அதனாலதான் அந்த மாதிரி போட்டியில தான் நான் போய் பங்கெடுத்து ட்ரை
0: பண்ணேன். ஒருவருடைய வெற்றியை கொண்டாடும் போது நாமும் அந்த வெற்றியை அடையறதுக்கு அது ஒரு நல்ல தன்முனைப்பாக இருக்கும். அந்த மாதிரி மற்றவர்கள் வெற்றி பெறாங்களே, அந்த கைத்தட்டல் ஒரு நாள் எனக்கும் கிடைக்கணும்னு நீங்க நினைத்து மிக சரியா அந்த மேடை பேச்சு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த மேடை பேச்சுன்னு சொல்லும் போது அஞ்சனா, அதுக்கு சரியான அந்த மொழி வளம் வேணும், உச்சரிப்பு வேணும், அதிகமா வாசிக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த எழுத்து படிவம் ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை நீங்க உள்வாங்கி அதற்கு பிறகுதான் பேசணும்ல. இந்த பயிற்சிகள்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? யாரு உங்களுக்கு உதவி செய்தது?
2: ஆரம்ப காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த குரல் தோணி அந்த பேலா லோக டிராயலேக் எதுவுமே வராது எனக்கு. மொத பண்ணது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஜோஹான் கிடைச்சிச்சு. அதுலேருந்தான் நான் வந்து பயிற்சி செய்தேன். அதுக்கு நான் யாரை சொல்வேன்னா குமாரி காயத்ரி அவர்கள், அதாவது என்னோட வகுப்பாசிரியர். முதலாம் ஆண்டுலேருந்து ஆறாம் ஆண்டு வரைக்கும் என்னை பயிற்சி செய்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து எப்பொழுதுமே அந்த தோணி குரல் வளம் எல்லாத்தையும் எனக்கு பயிற்சி செய்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட தலைமை ஆசிரியர் குமாரி இந்திரா கிருஷ்ணன் அவர்கள், அவங்க இது வேற ஸ்கூலுக்கு மாறி போனோடனே அப்பயும் என்னை கைட் பண்ணி அவங்க எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க.
0: இதுதான் இந்த தமிழ் பள்ளி நம் தேர்வுன்னு பிரச்சாரம் இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் தமிழ் பள்ளியை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, தமிழ் பள்ளியில போதிக்கும் ஆசிரியர்கள் வெறும் ஆசிரியர்கள் கிடையாது. முதலாம் ஆண்டிலிருந்து ஆறாம் ஆண்டு வரைக்கும் அந்த ஆசிரியர் உங்க கூடயே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு வகுப்பு ஆசிரியர் கிட்ட ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை அப்பா அம்மா கையில இந்தாங்க என் பிள்ளைய பாத்துக்குங்கன்னு கொடுக்கும் போது மிக பத்திரமா அவங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறாங்க. அதுக்கு பஹாங் மந்திரி தமிழ் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கும் உங்க ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஹலோ மில்லனுடைய வாழ்த்து. அதே தருணத்துல எவ்வளவு பொறுப்பா அவங்களை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா, பெருமையா இருக்கா?
2: பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா டீச்சர் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த நிலையில வந்து என்னை உட்கார வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன்.
0: உண்மையிலேயே ஏன்னா பஹாங்லேருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து நீங்க வந்திருக்கீங்க இந்த மந்திரி தமிழ் பள்ளியிலிருந்து. ஏற்கனவே ஒரு 150 மாணவர்கள் தான். ஆனா பஹாங் மாநிலம் எடுத்துக்கொள்ளும் போது அங்க சுற்று வட்டாரத்துல நிறைய நம்மவர்கள் வசிக்கிறாங்க இல்லையா. இப்ப இவங்க எல்லாம் அந்த அவங்களுடைய வீட்டுல இருக்கிற குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பினா அந்த அண்ணி எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. அப்ப உங்களை மாதிரி மாணவர்கள் முன்னுக்கு வந்து சாதனை படைத்து உலக அரங்கில் மிளிரும் போதுதான் என் பிள்ளையும் நான் தமிழ் பள்ளிக்கு அனுப்பியிருக்கணும்னு தோன்றும். அதற்கு நீங்க ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க. தமிழ் பள்ளிக்கு ஏன் பிள்ளைகளை அனுப்பணும்னு அஞ்சனா நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்கம்மா.
2: தமிழ் பள்ளிக்கு ஏன் நம்ம சிறுவர்கள் தான் இப்ப அனுப்பணும்னா, இப்போ உள்ள தமிழ் பள்ளி காலகட்டத்துல நிறைய ஆசிரியர்கள் நிறைய பொறுப்பெடுத்து நிறைய பிள்ளைங்க உருவாக்கி ஒரு சிறந்த நிலையில உட்கார வைக்கிறாங்க. ஸோ தமிழ் பள்ளிக்கு வந்தா நிறைய மாணவர்கள் வந்து சாதனை படைத்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி ஆசிரியர்ன்றது உதவி பெற்று இன்னும் எப்படி அவங்க சிறந்து விளங்குறதுன்னு அவங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: அது ஒரு தமிழ் பள்ளியில படித்து முடித்து இப்போ வந்து இடைநிலை பள்ளிக்கு செல்ல போறீங்க. நீங்க சொன்னா மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும் இல்லையா. இப்போ ஒரு சில தருணங்களை நீங்க கூட கண்களால பார்க்கலாம், உங்க வட்டாரத்துல இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராவது கூட அவங்களுடைய குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பாம இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவங்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு சிறிய ஆலோசனை என்னவா இருக்கும்?
2: அவங்கள வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பலாம். ஏன்னா அவங்க வந்து வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கலாம். இங்க வந்து அவங்களுக்குன்னு தனியா அவங்க வாய்ப்பு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த இது திறமையா செய்ய முடியுமோ அவங்க அவங்களோட திறமையை வெளிக்காட்டி சாதனையை படைக்க முடியும் நான் சொல்லுவேன்.
0: ஆக பிள்ளைகளை பஹாங் மக்களே, பஹாங்கிலிருந்து நீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமா இதற்கு பிறகு மந்திரி தமிழ் பள்ளி இல்ல உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்பணும் சேர்க்கணும். அந்த 150 ஒரு 1500 வந்தா எப்படி இருக்கும்?
2: நல்லா இருக்கும்.
0: 1500 வர ஒரு நாள் வரணும். அப்படிதான் மலேசியால உள்ள தமிழ் பள்ளிகளோட நிலை நல்லா சுபிட்சமா மாறணும். அதற்கு நம்ம எல்லாருமே சேர்த்து கை கொடுக்கலாம் முடியுமா? ஒரு பாடல் கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஹலோ மின்னல்.

0: Sejarah 13 Mei 1969 memalit tragedi. Pergaduhan kaum berlaku di sana sini akibat rakyat tidak bersatu hati. Tanggal 31 Ogos 1970, tercetuslah suatu gagasan yang murni lagi utuh yang dinamakan sebagai Rukun Negara, bertujuan untuk menyatukan seluruh rakyat Malaysia. Atas keinsafan ini, ayuh dengarkanlah Rukun Negara teras kekuatan bangsa Malaysia.
1: ஆக இதை நீங்க வந்து இந்த பிடாத்து பேசிதான் உங்களுக்கு வந்து இரண்டாம் நிலையில வந்து வெற்றி கிடைத்திருக்கு இல்லையா? இது போன்று இந்த விட்ட இடம், அதாவது எப்போதும் இந்த இரண்டாவது நிலையிலிருந்து முதல் நிலைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த போட்டிகள்ல விட்ட இடத்த நீங்க பிடிச்சிடும், சரியா? அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பி சார்ட்டரை தவிர்த்து

0: வந்து பொதுவாக வந்து இந்த செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட் சிஸ்டம் வின் ஸ்டெம் சேலஞ்சில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதாவது இது எதை பற்றினா, நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம்ல, ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் மறந்துக்கிட்டே இருப்போம் அதை தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ வந்து நாங்கள் அந்த செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட் சிஸ்டம்னா அது சுயமாக வந்து அந்த செடிக்கு வந்து தண்ணி கொடுத்து அதுவே சொந்தமாக செஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிப்பை நாங்கள் கண்டுபிடித்தோம்.
1: உங்கள் குழு வாரியாக கண்டுபிடித்திருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன?
0: எனக்கு எதிர்கால ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவராக வருதல்.
1: ஏன் மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஏன்னா எனக்கு அறிவியல் பாடம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் மருத்துவர் ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அறிவியல் பாடத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து இப்போது சமீப காலத்தில் ஃப்ளையிங் டுபாய்னு ஒரு செய்தி வந்துச்சு அல்லவா, ஸோ அதுலேருந்து ஒரு டாக்டர் வந்து அவங்கள காப்பாற்றினது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
1: ஆமாம், அதாவது இந்த மருத்துவர்கள் மருத்துவமனை மட்டும் கிடையாது, நிறைய காணொலிகள் சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது உணவகத்தில் திடீர்னு வந்து யாராவது மயங்கி கீழே விழுந்துட்டாங்கன்னா பக்கத்தில் ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு தாதியர் இருப்பாங்க, உடனடியாக என்ன செய்வாங்கன்னா முதல் உதவியை வழங்குவாங்க இல்லையா. அதனால தான் மருத்துவர்கள் வந்து நடமாடும் தெய்வம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளை துபாய் இந்த ஒரு விமானத்தில் ஒரு டென்டிஸ்ட் பல் மருத்துவர் இருந்திருக்கிறாரு. அவர் உடனடியாக நம்முடைய கேப்டன் ஸ்மித்க்கு என்ன செய்திருக்காரு, சிகிச்சை கொடுத்துருக்கிறாரு. பாதுகாப்பாக விமானம் தர இறங்கிட்ட பிறகும் அவருடைய சேவை புரிந்திருக்கு. ஆக மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவமனைக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் மருத்துவர்கள் எங்கே இருந்தாலுமே அங்கே இருக்கிற உயிர்களை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்களுமே எதிர்காலத்தில் டாக்டர் அஞ்சனா வந்துவிட்ட பிறகு நிறைய உயிர்களை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போ மந்திரி தமிழ் பள்ளியில படித்து நீங்க அடுத்த இடைநிலை பள்ளிக்கு போக போறீங்க. இந்த பயணம் இந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகளை உலக அரங்கில கொடுக்கணும். உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அஞ்சனா?
0: எங்களோட வெற்றி ரகசியம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி மட்டும் செய்தால் மட்டும் அது பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை அதை ஆராய்ந்து புரிந்து கொண்டு அதை உணர்ந்து பல முறை பயிற்சி செய்தால் மட்டும்தான் அதனால நம்ம சிறந்து விளங்க முடியும், வெற்றியையும் பெற முடியும்னு நான் சொல்லுவேன்.
1: ஆமாம், நீங்கள் முதலாம் ஆண்டுலேருந்து ஆறாம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா ஒரு முறை முயற்சி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. இப்போ இந்த ஆறாண்டு காலத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி தான் பெற்றீங்களா, தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா?
0: அடைஞ்சிருக்கேன்.
1: தோல்வி அடையும் போது என்ன சொல்லி நீங்க மீண்டு அந்த வெற்றியை அடைந்தீங்க?
0: நான்காம் ஆண்டுல ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு நான் ஜோஹான் வந்து டயரால் எடுத்தேன். நெகிரிலையும் வந்து நான் நைப் ஜோஹான் எடுத்தேன். ஸோ நெகிரியில வந்து மேடை பேச்சு போட்டியில ஜோஹான் எடுக்கிறதுக்கு நான் நிறைய வகையான பல முயற்சிகளை செய்தேன். பயிற்சி செய்தனால அடுத்த ஆண்டு ஐந்துல வந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிச்சு. ஜோஹான் வந்து ஏரால் எடுத்தேன், ஜோஹான் நெகிரி எடுத்தேன், அப்புறம் குபங்சான் லெவல்ல வந்து எனக்கு மூன்றாவது இடம் கிடைத்தது. ஸோ என்னுடைய வந்து பயிற்சி இன்னும் மேலும் கொண்டு போனேன். அப்பொழுது ஆண்டு ஆறு எனக்கு தெரிஞ்சது நான் வந்து போட்டி போடுறது வந்து எஸ்கே கூட அப்படின்னு. ஸோ டயரால எனக்கு ஜோஹான் கிடைச்சிச்சு, நெகிரியில திருப்பி நாயப் ஜோஹான் கிடைச்சிச்சு. இருந்தாலும் என்னால் அந்த போட்டியில வந்து கலந்துக்க முடியலனாலும் நான் இன்ன மாதிரி போட்டிக்கு போனேன், யாடியும் போனேன். ஸோ அதுலயும் நாயப் ஜோஹான் திருப்பியும் முயற்சி செஞ்சு குபங்சான் லெவல்ல வந்து பிடாத்தோருக்கும் எனக்கு வரப்போனேன். அதுல வந்து எனக்கு நாயப் ஜோஹான் கிடைச்சிச்சு. இருந்தாலும் எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு தேசிய அளவில் நாயப் ஜோஹான் எடுத்தது.
1: ஆமாம், இரண்டாம் நிலை தேசிய அளவில் அது சாதாரண ஒரு ஒரு வெற்றியே கிடையாது. என்ன அப்படின்னா உங்ககிட்ட பிடிச்சதே அஞ்சுனா நீங்கள் முயற்சின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, முயற்சிக்கிட்டே இருக்கீங்க, போய்கிட்டே இருப்போம், வாழ்றது ஒரு வாழ்க்கை, முயற்சி பண்ணலன்னா தான் நம்ம வருத்தப்படணும் இல்லையா. உங்ககிட்டேருந்து இன்றைக்கே நம்ம தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாம ஒரு வாய்ப்பையோ ஒரு முயற்சியோ இங்கே நழுவ விடும்போது உலகத்தில் யாரோ ஏதோ ஒரு மூலையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வாங்க. அதனால தான் கிடைக்கிற வாய்ப்பை முயற்சி செய்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமாக நம்முடைய செல்லங்களுக்கு அக்கா அஞ்சனா எதிர்கால டாக்டர் அஞ்சனா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: நான் என்ன சொல்கிற ஆசைப்படுறேன்னா, நம்ம எவ்வளவுதான் வெற்றி கண்டாலோ இல்லை தோல்வி பல முறை கண்டாலும் நம்ம துவண்டு போகக்கூடாது, இல்லைனா வெற்றி பெற்றாலும் அதை அப்படியே வந்து நிறுத்திடக்கூடாது. இன்னும் ஒரு நல்ல சிறந்து விளங்கி இன்னும் ஒரு பெரிய வெற்றியை படைக்கிறதுக்கு வந்து நம்ம எப்பொழுதும் முயற்சி செஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே நம்ம தோல்வியை கண்டாலும் எவ்வளவுதான் தோல்வியை கண்டாலும் நம்ம எப்பொழுதுமே முயற்சி செஞ்சு ஒரு பெரிய சாதனை படைக்கணும் என்ற நோக்கத்துல தான் நம்ம எப்பொழுதுமே இருக்கணும்.
1: நிஜமா, அதனால தான் சொல்லுவாங்க முதல் வெற்றிக்கு பிறகு உழைப்பதை நிறுத்திவிடக் கூடாது, தொடர்ந்து உழைக்கணும். அந்த முதல் வெற்றியே போது நோக்கத்துட்டு என்ன ஆகும், நாம தான் கடைசியில் இருப்போம். அதனால ஒரு வெற்றியா தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி. சரி, நம்முடைய இந்த ஹெலோ மினல் உங்களுடைய சந்திப்பின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். மந்திரி தமிழ் பள்ளி பாங்கில் இருந்து நமக்காக வந்திருக்கீங்க இல்லையா. இந்த தருணத்துல யார் யாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: நான் முக்கியமா உங்களுக்கு நன்றி சொல்ல.
1: ஏன் எனக்கு?
0: அதுக்கப்புறம் குமாரி காயத்ரி அவர்களுக்கு நேற்று

0: பண்ணி பயிற்சி செய்ததுக்கு. அதுக்கப்புறம் செகு சுக்ரி வந்து என்னோட பயிற்சியாளர், மலாயில எப்படி பேசணும்னு அவரும் எனக்கு ஒரு பயிற்சி செய்தாரு, அவருக்கும் நன்றி. அப்புறம் குமார் இந்திரா கிருஷ்ணன் அவர்கள், தேசிய வகை முந்திரி தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த மின்னல் எஃப்எம்க்கும் நான் மிக்க நன்றியை சொல்றேன் என்னை கூப்பிட்டு அழைத்து பேசினதுக்கு.
1: சரி, ஹலோ மின்னல் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: என்ன பிடிக்கும்?
0: இதுல இருந்து கேக்குற அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: பாட்டெல்லாம் பிடிக்கும். நீங்க ஒரு நாள் இந்த ஹலோ மின்னல்ல பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா?
0: அவ்வளவு எதிர்பார்க்கல நானு.
1: ஆனா பேசிட்டு இருக்கீங்க இப்படி. அதுதான் இயற்கையோட சக்தி. தொடரட்டும் உங்களுடைய வெற்றி பயணம். மீண்டும் பாதுகாப்பாக நீங்க பஹாங் சென்றடைய மின்னலுடைய வாழ்த்து. வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த வெற்றி தருணங்களை கொண்டாடலாம். சரியா? நன்றி.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: சரித்திர நாடகங்கள் அது மேடை படைப்பு அப்படின்னு வரும்போது அது எல்லாருனாலும் முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில ஆற்றல் கொண்ட மாணவர்களால மட்டும்தான் மிக சிறந்த படைப்புகளை வெளிக்கொணர முடியும். அந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் சிலப்பதிகாரம் பக்கம் போக போகின்றோம். சிலப்பதிகாரம் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கண்ணகி, அந்த சலங்கை, கோவலன், மதுரை எரிக்கப்பட்டது. கவலைப்படாதீங்க, ஹலோ மின்னலாம் அறிவிப்பாரு, எதுவுமே எரிக்கப்படாது
3: அப்படித்தானே?
2: இல்லையா, நீங்க மூன்று பேரும் பார்வையால எரிக்கிற மாதிரி இருக்கு, அப்படிலாம் இருக்க கூடாது. சரியா, சரி. இன்று நம்மோடு லோபா தமிழ் பள்ளியை சேர்ந்த மூன்று மாணவ செல்விகள் இணைந்து இருக்கிறாங்க. இவங்க மாணவ செல்விகள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் என்ன கதாபாத்திரம் ஏற்று இந்த நாடகத்துல நடிச்சாங்கன்னு அவங்க சொல்ல நாம கேக்கலாம். சரி, இதுல யாரு கண்ணகியா நடித்தது?
4: நான் தான் கண்ணகியா நடித்தேன்.
2: உங்க பேரு?
4: என் பேரு வந்து லக்ஷிதா கேசவன்.
2: லக்ஷிதா தான் வந்து கண்ணகி அப்படின்ற முதன்மை கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பிறகு பேசலாம். அடுத்தபடியா நீங்க சொல்லுங்கம்மா.
5: என் பேர் இடிவாசினி, நான் கோவலனாக நடித்தேன்.
2: கோவலனாக நடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இல்லையா? ஒரு பெண் ஆண் வேடம் கொண்டு நடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு முயற்சி பயிற்சி தேவை. இந்த பக்கமா நீங்க என்ன கதாபாத்திரம்?
6: என் பேர் திவ்யாஸ்ரீ, நான் ராஜபாண்டிய கேரக்டர்.
2: ராஜபாண்டிய கதாபாத்திரம். சரி, இத்தனை முறை இந்த நாடகத்தை மேடையில வடிச்சிருக்கீங்க.
6: சனி பந்தாஸ் அந்த தேவன் பாசுடன் புஸ்தகால ஒரு வாட்டிதான் நாங்க போய் நடிச்சோம். ஆனா அதுக்கே அவ்வளவு பயிற்சிகள் எங்க பள்ளியில, நாங்க தப்பா பரிம்புனான்ல அத்தனை வாட்டி நடிச்சு நடிச்சு எல்லாரும் முன்னுக்கும் நடிச்சு அப்பதான் எங்களோட அந்த பயம் எல்லாமே போறதுக்கு. அந்த மாதிரி நடிச்சு பழகணும்.
2: சரி, முதல் முறையா நடிக்கும் போது எப்படி இருந்தது, அந்த முதல் அனுபவத்தை நீங்க சொல்லுங்க.
5: எனக்கு வந்து கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. தப்பா ஏதாச்சும் பிளாங்க் பண்ணிருமா அப்படின்னு ரொம்ப பதற்றமா இருந்துச்சு. அவர் மேக நிறைய பயிற்சி செஞ்சு எஃபர்ட் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு கேரக்டர்.
2: நீங்க சொல்லுங்க.
6: அனுபவம் வந்துட்டு கொஞ்சம் பயம் கலந்த பதற்றம் எல்லாம் கலந்துதான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ராஜபாண்டியா எப்படி நடிப்பாங்க, ராஜபாண்டியா ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாருன்னே தெரியாது. அப்ப டீச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி இப்ப ராஜபாண்டியானா ஒரு கெத்து இருக்கணும், பாண்டிய மன்னர் ஆயிட்டாரு, தைரியம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு முடிச்சிட்டோம்.
2: நடிச்சு முடிச்சிட்டீங்க. சரி, அந்த அடுத்து வர உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. கண்ணகி சொல்லுங்க.
4: கண்ணகி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவங்க வந்து லைக் அவங்களோட புருஷனுக்காக நீதி கேட்டு. எனக்கு ஏன் கண்ணகி ரொம்ப பிடிச்சிருக்குனாக்கா அவங்க வந்து ரொம்ப தைரியசாலி.
2: அதனால முதல் முறையா நீங்க நடிச்சிருப்பீங்கல்ல, இந்த முதல் முறையா கண்ணகின்ற வேடம் இருக்கும் போது எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு?
4: கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா பிஃபோர் திஸ் எனக்கு கண்ணகி யாருன்னு தெரியும், அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா போயிருக்கு.
2: அதனால உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்திருக்கீங்க. சரியா, இந்த நாடக குழுல ஒட்டுமொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க?
5: 10 பேர்கள். கண்ணகி, கோவலன், ராஜபாண்டியா, அப்புறமேக பெருமைசூரி, அப்புறமேக பங்காவால், அப்புறமேக மந்திரி பசார், அப்புறமேக வந்து
2: தெரியும். மலாய் மொழியும் சுலபம் தான், இருந்த போதிலும் அந்த பொருள் இடம் மாறாமல் எந்த ஒரு கருத்து சிதைவும் ஏற்படாமல் அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும் இல்லையா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மலாய் மொழியில கண்ணகி நாடகம்,
6: கண்ணகின்ற நாடகமே வந்து அது சிலப்பதிகாரம். தமிழ்ல நடிக்காம மலாய் மொழியில, அதாவது நம்ம தேசிய மொழியில நடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு தமிழ்ல நடந்த ஒரு கதை, அதை நம்ம மலாய் மொழியில மொழிபெயர்த்து செய்யறப்ப அந்த நாடகம் அந்த ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த டயலாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நாங்க மறந்துருவோம். இருந்தாலும் நிறைய திட்டு வாங்கி நிறைய அந்த திட்டுலாம் வந்துட்டு அந்த திட்டுலாம் வாங்கி இப்ப நாங்க வந்துட்டு 1வது எடுத்திருக்கோம்னா அது அந்த திட்டுனாலதான்.
2: அதாவது உங்களை திட்டு திட்டு தான் நல்லா பட்டை தீட்டு இருக்காங்க போல. திட்டினது யார், ஆசிரியர்களா?
6: ஆசிரியர்கள் தான்.
2: எந்த ஆசிரியர்கள் உங்களை அதிகமா திட்டினாங்க, கடுமையா திட்டினாங்க?
6: அப்படின்னு சொல்ல முடியாதுக்கா.
2: ஓ, பயம். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க அக்கா, பாத்துக்கிறேன். இதுக்கு மேல திட்ட மாட்டாங்க உங்களை. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சில தருணங்கள்ல நமக்கு வந்து மிக கடினமான ஒரு பயிற்சி முறையை கொடுத்தாதான். இன்றைக்கு பாத்தீங்களா, நீங்க முதல்நிலையில வெற்றி பெற்றிருக்கீங்க, வந்து பேசும்போது உங்களுக்கே பெருமையா இருக்குல்ல. அப்ப அந்த கண்டிப்பு, அந்த திட்டு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கதாபாத்திரத்துக்குள் நம்ம வாழ முடியும். அப்ப நீங்க மூன்று பேருமே உங்க கதாபாத்திரத்துக்குள் தான் வாழ்ந்தீங்களா? அப்படிதான் வாழ்ந்திருக்கீங்க. நாடகத்தை பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். சரி, சிலப்பதிகாரம் சொல்லும் போது இது எந்த காப்பியங்களில் ஒன்று? ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இளங்கோ அடிகள் அவருடைய கைவண்ணத்தில் உருவானதா மலாய் மொழியில நீங்க மொழி பெயர்த்து நடிச்சிருக்கீங்க.

0: கண்ணகி சொல்லுங்க, உங்களுடைய கதாபாத்திரம் தான் அதுக்கு உயிர் நாடி. கண்ணகி இல்லன்னா சிலப்பதிகாரம் முடியாதுல்ல. அப்போ அந்த சலங்கைய விட்டு அறையிறது, கணவருக்காக நீதி கேக்குறது எல்லாம் வந்து நீங்க கண்களால பேசணும். எப்படி பேசுனீங்க நீங்க?
1: அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கண்ணகி வந்து ஒரு இமோஷனலான கேரக்டர். அவங்களுக்கு வந்து கோபம் இருக்கணும், அழுவணும், அதான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் ஒரு 10 இமோஷன்ஸ் வச்சுட்டு தான் நான் நடிச்சேன். ஆனா போக போக ரொம்ப சுலபமா இருந்துச்சு.
0: ஆமா, அது ஆரம்பத்துல என்னன்னா உங்களுக்கு 10 வயதுதான், ஆனா 10 வயது குட்டி கண்ணகியா தான் நீங்க இருக்கீங்க. போராட்டம், அவங்க மதுரையை எரிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு கோபமா இருக்கும். அந்த கோபம் வந்துச்சு உங்களுக்கு?
1: ஒரு கட்டத்துல வந்துருச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல கண்ணகி வந்து சிரிப்பாங்க, சிரிச்சு சிரிச்சு அந்த மதுரை
0: எரியும்
1: எரியும். சோ அந்த பாட்டுல எனக்கு கொஞ்சம் லைக் கண்ணகியே உள்ள
0: வந்த மாதிரி
1: இருந்துச்சு.
0: பாருங்க, கண்ணகியோட சிலை வந்து இன்னமும் வந்துட்டு நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா இருப்பாங்க, இந்த கருப்பு கலர்ல பாத்துருக்கீங்களா கண்ணகியோட சிலை இருக்கிறது. ஆக நீங்க உணர்ந்து சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஏறக்குறைய வந்து அந்த கிளைமேக்ஸ் அந்த கட்டத்துல கண்ணகி எனக்குள் வந்தால் எப்படி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல யாருதான் எரிச்சீங்க? மேடை எரிச்சிட்டீங்களா இல்ல யாராவது ஆட்களை எரிச்சீங்களா? யாரும் எரிக்கல. சரி, நீங்க இந்த கதாபாத்திரத்தை பயிற்சி செய்யும் போது அதை எப்படி நீங்க பயிற்சி செஞ்சீங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 10 விதமான உணர்வுகளை கொடுக்கணும்ல, எப்படி உங்களை மாத்தனீங்க? யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது?
1: எனக்கு பயிற்சி கொடுத்தது வந்து என்னோட இன்சார்ஜ் ஆசிரியர்கள். அப்புறமா நான் வீட்டுல போயிட்டு நான் கண்ணடி மினுக்கு நான் பிராக்டிஸ் பண்ண எனக்கு வந்துருச்சு.
0: அதுல எது உங்களுக்கு கடினமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க?
1: அந்த அழுவுற கட்டம்.
0: இங்க கொஞ்சம் அழுவுங்க பாப்போம். உங்களோட கணவருக்கு வந்து அநீதி விளைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி நீங்க போராடுவீங்க? ஒரு மனைவியா கொஞ்சம்
1: சுவாமி மாத்தே பிரிச்சாய.
0: சரி, இப்ப உங்களுக்கு வந்து கோபம், அவர் வந்து நீதியே தப்பா சொல்லிட்டு
1: ராஜபாண்டியா பாத்தேயலா கண்ணகி இஸ்தரிக்கு படலாக்கி எந்த லாடியுக்கும் தன்பமும் பெரி கண் புழுவாங்க உத்தமும் பேலாடியா.
0: பெண் கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறது சுலபம், ஏறக்குறைய நமக்கு தெரியும். பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஏற்றம் இரக்கம் இதெல்லாம் குரல்ல நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்போ நீங்க ஒரு மன்னரா நடிக்கும் போது முற்றிலுமே இன்னொரு ஆண் உருவம் எடுத்து நடிக்கணும், அது எப்படி முதல்ல நீங்க மன ரீதியா உடல் ரீதியா உங்களை மாற்றிக்கொண்டீங்க?
1: முதல்ல வந்து எனக்கு வந்து அந்த ஆணோட குரல் எனக்கு வரல. நான் வீட்டுல போய் ட்ரை பண்ணி அப்புறம் எனக்கு போக போக அந்த ஆண் குரல் வந்துருச்சு.
0: அப்படியா? எப்படி நீங்க மாற்றுறீங்க? இப்ப நீங்க பெண்ணா பேசிட்டு இருக்கீங்களே,
1: அது வந்து அந்த இமோஷன் நம்மளுக்கு வரணும், அந்த வந்து அந்த குரல் அதோட வரும்.
0: ஆமா, உதாரணம்
1: நடிச்சுக்காமியாபி saya berjanji untuk membahagiakanmu, namun hari ini saya pergi meninggalkanmu seorang diri. Jika ada yang lebih menyakitkan dari kematian, ia adalah meninggalkanmu insan yang kita cintai tanpa sempat mengucapkan selamat tinggal lagi.
0: அற்புதமா பேசுனீங்க. அதாவது நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே அந்த கதாபாத்திரமா வாழ்கின்றது உணர முடிகின்றது. நீங்க சொல்லுங்கம்மா.
2: நான் வந்துட்டு ராஜபாண்டியாவை நடிச்சேன். ராஜபாண்டியா வந்துட்டு அது லைக் ஒரு கெத்தோட நடக்கணும். எனக்கு அந்த நடையே வரல.
0: நடையே வரலையா? நடக்க வச்சுதான் பாக்கணும்.
2: அப்ப பவனி டீச்சர் எங்களை பயிற்றுவித்த ஆசிரியர், அவங்களும் மணிமேகலை டீச்சரும் அவங்க ரெண்டு பேரும் எங்களை பயிற்றுவித்தாங்க. அவங்க எனக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு தைரியத்தோட நடக்கணும், ஒரு வீரத்தோட நடக்கணும். பாண்டிய மன்னர் இந்த வீரத்தோட நடக்கலன்னா நீலாம் பாண்டிய மன்னரே கிடையாது.
0: ஊருக்கு போய் கிளம்பிட்டாங்களா?
2: அப்ப நான் வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னுக்கு நடந்து பார்த்து இப்ப அந்த நடை வந்துருச்சு. அந்த ராஜபாண்டியாவா மாறிட்டேன் நானு.
0: ஆமா, ஏன்னா ஒரு மன்னரா இருக்கும் போது அந்த கம்பீரமான தோற்றம் வேணும், அந்த குரல்ல ஏற்றம், அந்த கௌரவம் இருக்கும். இதெல்லாம் நீங்க அந்த குரல்ல காட்டலனா நீங்க மன்னரா இருக்க முடியாதுல்ல. எப்படி வாசனம் பேசுறீங்க?
1: சுக்கோ பேதா திடமா ஹுப்பன் சூரி தர் லப்பாஸ் தாரி பட ஹுக்கோமான் பேதா துலம புவாட் கபுதுசன் பங்காவால் பேதா பரிந்தகன் ஹுக்கோமான் மாத்தி கபட கோவலன்

0: என்ன மாதிரி அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தது சொல்லுங்க.
1: நம்ம ஒரு செய்யறதுக்கு முன்னுக்கு நிறைய வாட்டி யோசிச்சுட்டு தான் ஒன்று செய்யணும். ஏன்னா பாண்டிய மன்னர் வந்துட்டு அவர் கோவலன் சிலம்ப திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துக்காங்கம்மா சொல்லுவாங்க. அது வந்துட்டு அவர் ஒரு புக்தியே இல்லாம அவரை ஹுக்கம் பண்ணிட்டாரு இல்லையா. சோ அது வந்துட்டு எப்படி ஒரு புக்தியே இல்லாம ஹுக்கம் பண்ண கூடாது ஒரு ஆள. ஆனா அவர் ஹுக்கம் பண்ணி அதனால ஒரு உயிரே இழந்துட்டாங்க கண்ணகி. சோ அது மிகப்பெரிய ஒரு தப்பு. சோ அதனால நம்ம எது செய்யறதுக்கு முன்னுக்கு இருந்தாலும் நிறைய வாட்டி யோசிச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு.
0: அருமை அருமையான ஒரு பாருங்க, நீங்க வெறும் கதாபாத்திரத்தை மட்டும் நடிக்கல, அந்த கதாபாத்திரம் உணர்த்தும் நன்னெறிகளையும் நீங்க மனதுல விதைத்திருக்கீங்க பாத்தீங்களா. உண்மையிலேயே நீங்க மன்னரா தான் வாழ்ந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய கதாபாத்திரம் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான் என்ன?
1: எனக்கு இந்த கதாபாத்திரம் இருந்து நான் என்ன கத்துக்கொண்டேன்னா, நம்ம எது தப்பு செய்யலையோ அது நம்ம தப்பு செஞ்சோம் ஒத்தி கூடாது, அது நம்ம எதிர் போராடணும். அப்புறம் கோவில நான் வந்து நம்ம வந்து தேவையில்லாம நம்ம வந்து கோவப்படக்கூடாது. எப்பொழுதும் வந்து நம்ம அமைதியாக சிந்திச்சு செஞ்சாதான் எல்லா செயலையும் சரியாக செய்ய முடியும்.
0: அதுதான் அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நீங்க சொல்லுங்க, கண்ணகின்ற கதாபாத்திரம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துமா?
2: ஒரு ஆளு தப்பு செஞ்சாக்கா அத வந்து நாங்க தைரியமா நீதியா கேக்கணும். இன்னொன்னு வந்து
0: கண்ணகி கிட்ட இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க?
2: தைரியமா இருக்கணும்.
0: ஒரு பொண்ணு துணிந்து நின்னு போராடலாம் அப்படின்ற ஒரு போராட்ட குணத்தை கட்டாயம் நீங்க அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க நடிக்கும் போதே உணர்ந்து நடிக்கிறப்பே தெரிஞ்சது. உங்களுடைய வார்த்தையா இருக்கட்டும், முக பாவனையா இருக்கட்டும், அங்க ஒட்டு மொத்தத்துல இந்த கண்ணகி அப்படின்னு நீங்க பார்க்கும் போது கண்ணகி நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையோட பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மைக்காக நம்ம என்றைக்குமே துணிந்து நிற்கணும். அதனாலதான் உங்க கணவருக்காக போராடினாங்களே, ஆதாரம் இல்லாம ஒருவரை தண்டிக்க கூடாது. அதுதான் மன்னர் கற்றுக்கொண்டாரு. ஆட்சியாளர்கள் கூட நீதியின் முன் பொறுப்புடையவர்கள். அவங்க கிட்ட பதவி இருக்கு, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக தவறான நீதியை வழங்க முடியாது. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது ஒவ்வொருவரோட உரிமை. ஒட்டுமொத்தமா இந்த சிலப்பதிகாரத்தோட இந்த கதையோட ஓட்டத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், யாருக்கு எங்க அநீதி நடந்தாலும் நாம குரல் கொடுக்கணும், மௌனமா இருக்க கூடாது. எனக்கு என்னப்பா அவருக்கு தானே நடக்குது அப்படி இருப்பீங்களா யாராவது? உங்களை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஒவ்வொருவரும் உங்களுடைய கதாபாத்திரங்களை ஏற்கும் போது உயிர் கொடுத்து நடிச்சிருக்கீங்க. கோபம் அழிவை ஏற்படுத்தும். ஆனா கண்ணகியின் கோபம் என்னத்தை ஏற்படுத்தினுச்சு?
2: ராஜா பாண்டியா வந்து கோவில தப்பா ஹுக்கம் பண்றதுக்கு தான் கண்ணகி வந்து ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க.
0: ஆமா, கண்ணகியின் கோபம் வந்து நீதிக்கானது. அது நீதிக்கான போராட்டம். அந்த போராட்டத்துல தான் மதுரையை எரிக்கப்பட்டது. கண்ணகியாக நடிச்சிருக்கீங்க, அந்த பக்கம் மன்னராக நடிச்சிருக்கீங்க, ராஜ பாண்டியனாக நடிச்சிருக்கீங்க. மூன்றும் பெண் மாணவிகள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து இந்த மலாய் மொழியில் மேடையில் படைக்கப்பட்ட நாடகத்துல முதல் நிலையில வெற்றி பெற்றிருக்கீங்க. ஹலோ மினல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இலக்கிய நாடகம்ன்றது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. மிக திறன் பட நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த குழுவும் இப்படிதான் நடிச்சிருப்பாங்க நம்புறோம், அப்படிதானே? ஏன்னா அது வந்து ஒரு குழு படைப்பு, அதனாலதான் உங்களுக்கு வந்து முதல்நிலையில வெற்றி கிடைத்திருக்கு. தொடரட்டும். இன்னும் நிறைய மேடைகள்ல மலாய் மொழி, ஆங்கில மொழி, தமிழ் மொழின்னு நீங்க வெவ்வேறு மொழிகள்ல படைத்து சிலப்பதிகாரத்தை உலக அரங்கில கொண்டு போகணும். போவீங்களா?
1: கொண்டு போ.
0: ஏறக்குறைய நீங்க மலாய் மொழிக்கு கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் ஆங்கில மொழி படைப்பு தான் இருக்கு. நிறைவாக ஹலோ மினல்ல நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்கம்மா.
1: முதலில் இந்த ஹலோ மினலுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கேட்கிறேன். அப்புறமேக எங்களை பயிற்ற ஆசிரியர் ஆசிரியர் பவானி அவர்களுக்கும், ஆசிரியர் மணிமேகல் அவர்களுக்கும், அப்புறம் என் பெற்றோர்களுக்கும், மற்றும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன்.
0: நன்றி. நீங்க
1: இந்த நாடகம் நடிக்கிறது வந்துட்டு அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது. சோ எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, ஆடிஷன்லாம் நடந்துச்சு. ஆனா அதுல நாங்க வந்துட்டு செலக்ட் ஆகி ஒன்னாவது எடுப்போம் அப்படின்னு இது ஒரு எதிர்பார்க்காத ஒன்றுதான். அந்த நேரத்துல எங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு.
0: எழுதிட்டீங்களா? இல்ல, உண்மையிலே உங்க உழைப்பு பார்க்க முடிகின்றது. நீங்க வந்து சிறிய வசனங்களை பேசினாலுமே கூட அவ்வளவு உயிர் கொடுத்து நீங்க நடிச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கீங்கன்னு பார்க்க முடிகின்றது. கட்டாயம் உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும்ல உங்க உழைப்புக்கு. மகிழ்ச்சியா இருந்ததா?
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி, அந்த மகிழ்ச்சி தொடரணும். நிறைய மேடைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்க சொல்லுங்க கண்ணகி.
2: ஹலோ மின்னலுக்கு வந்து முதல்ல நான் நன்றி சொல்லுவேன், ஏன்னா இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கு.
0: சரி கண்ணகி, உங்களுக்கு சிறந்த நடிகை அப்படின்ற ஒரு விருதும் கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, சிறந்த நடிகையா, ஒரு கண்ணகியா, ஒரு மாணவியா என்ன சொல்ல போறீங்க?
2: எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. என்னோட ஹோல் ஃபேமிலியும் அங்கிட்ட இருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்க்கும் எனக்கு நன்றி கூறுகிறேன். கெட் அப் எல்லாம் ரெடி பண்ண ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி கூறு.
0: நிச்சயமா, அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து உயிர் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்களா, உங்களோட ஆடை அணிகலன்கள், உங்களுடைய தோற்றம் ரொம்ப முக்கியம். ஆக யாரு வந்து இந்த ஒப்பனை செய்து கொடுத்தாங்களோ, உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க, காஸ்டியூம் டிசைனர் இருந்திருக்காங்கல்ல, ஆடை வடிவமைப்பாளர், இப்படி ஒட்டுமொத்த குழு அதோடைய ஒரு முயற்சியாக தான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கு. லோபா தமிழ் பள்ளிக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய மலேசிய நாட்டிற்கும் நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. தொடர்ந்து பல மேடைகள்ல நீங்க இந்த வெற்றியை பெறத்துக்கு ஹலோ மின்னலுடைய வாழ்த்து.

இந்தளவில் வணக்க மின்னல் நிகழ்ச்சியும் நிறைவை காண்கின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் துரைசாலாசாரு. அடுத்து கதை போமா சிறப்பு நிகழ்ச்சியோடு இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சில மலேசியா மடானே மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து தொடர்பில்லாமல் இருந்த 55 மலேசியர்களுள் ஒருவர் தாயகம் திரும்பியுள்ளதை பிஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. இன்னும் 54 மலேசியர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை. ஊகங்களையும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தேவையற்ற உள்ளடக்கங்களையும் பகிர வேண்டாம் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடில் சமூக ஊடக பயனர்களை வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற உள்ளடக்கங்களை கண்டறிந்தால் உடனடியாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அல்லது காவல்துறையிடம் புகார் அளிக்க அனைவரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மலேசியர்கள் தற்போது உலகளவில் 175 தலங்களுக்கு செல்ல மலேசிய கடப்பிதழ் வழிவகுத்துள்ளது. உள்துறை அமைச்சும் குடிநுழைவுத்துறையும் எடுத்த தொடர் முயற்சியின் பலனாக இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. நாட்டின் குடிநுழைவு அமைப்பும் பயண ஆவணங்களும் தொடர்ந்து உயர்தரத்திலான நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பையும் கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அசட்டின் இஸ்மாயில் கூறினார். பிலிப்பைன்ஸுக்கும் இதர ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் சீனா முக்கிய வர்த்தக பங்காளியாகவும் முதன்மை சந்தையாகவும் செயல்படுகிறது. அதனால் பெறப்படும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பிலிப்பைன்ஸின் வர்த்தக தொழில்துறை செயலாளர் கிறிஸ்டினா ரோகே குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா குறைந்தது ஓர் ஏவுகணையை ஏவியதாக சோல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவமயமாக்கப்படாத வட்டாரத்தில் நிகழ்ந்த வெடிப்பில் தங்கள் வீரர்கள் மூவர் காயமடைந்ததையடுத்து மன்னிப்பு கோரியதற்காக தென்கொரியாவை இழிவானது என்று பியாங்யாங் விமரித்த மறுநாள் இந்த ஏவுகணை வீசப்பட்டுள்ளது. விளையாட்டு யுஎஃப்ஏ நாடுகள் லீக் கட்பந்து. பெல்ஜியம் 3 சுழியம் என துருக்கியை வென்றது. பிரான்சும் இத்தாலியும் தலா ஓர் இரு கோலில் ஆட்டத்தை நிறைவு செய்தன. ஹங்கேரி 1 சுழியம் என ஜோர்ஜியாவை வீழ்த்தியது. வட அயர்லாந்து 3 சுழியம் என யுக்ரைனை வெற்றி கொண்டது. போலந்து 6 சுழியம் என ரொமேனியாவை பந்தாடியது. போஸ்னியா எசகோனாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையிலான ஆட்டம் தலா 1 கோலில் முடிவுற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம். சனிக்கிழமை பொழுதை இன்னும் உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இப்பொழுது தொடங்கி பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் உங்களோட சேர்ந்து வரலாம், பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வேலையில இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், வீட்டுல இருந்து கேட்கலாம், பயணத்துல கூட இருக்கலாம், எங்கிருந்தாலும் வாங்க. இன்றைக்கு நிறைய கதைகள் பேசி நம்ம காத்துட்டு இருக்கோம். ஏன்னா 12 மணிக்கு மேல கதைப்போமா நிகழ்ச்சியும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இப்பொழுது தொடங்கி 11 மணி வரைக்கும் மலையாள பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இசை மற்றும் கபில் பாடிய பாடல் முதல் பாடலா வருது, கேட்கலாம்.

இளமை உல்லாசத்தில் நம்ம மலையாள பாடல்களை தான் கேட்க தொடங்கியிருக்கோம். 11 மணி வரையிலும் உங்களுக்காக இடம் பெற தர காத்துட்டு இருக்கு. சரி, இப்ப ரொம்ப எதிர்பார்ப்பு மத்தியில வந்து நடைபெற தொடங்கி இருக்கின்றது இந்த 2026 F1 கிராண்ட் பிரி பஹ்ரைன். ஆமா, கார் பந்தய போட்டியை வந்து இந்த முறை நீங்க ஆர்டிஎம்லயும் தாராளமாக பார்க்கலாம். இன்றைய நாளும் நாளைக்கும் வந்து அந்த நடக்கக்கூடிய அந்த கார் பந்தயம் பற்றிய விவரங்கள் நேரலைகள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆர்டிஎம்னுடைய டிவி ஓகேக்கு வரலாம். அதே சமயத்தில் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் இதனை வந்து கண்டு கழிக்கலாம். மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்டிஎம்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களிலும் நீங்கள் மேல் விவரங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஸ்ரேயா கோஷால் யாசின் மீஸ் அர்ச்சிப்பு பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

ஆண்டனி தாசன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. இளமை உல்லாசத்தில் மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வார இறுதி நாட்கள் எங்காவது வெளியே போகலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கும், யோசிக்கிறோமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றீங்களா? சரி, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. இன்றைக்கு சூழல் அப்படின்றது ஒரு சில பகுதிகளில் நாடு முழுக்க வந்து கொஞ்சம் மழையா இருக்கும் அப்படின்ற விவரத்தை, வானிலை பற்றி விவரத்தை வந்து மெட் மலேசியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த வானிலை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பயணத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்க. நாங்களும் உங்களோடு தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருப்போம். இன்றைக்கு 12:15 கதை போமா நிகழ்ச்சியில கிரிக்கெட் விளையாட்டு வீரர் வந்து வரப்போறாங்க. அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு நபரை நேர்காணல் பண்ண போறோம். இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். அடுத்து சங்கர் மகாதேவன் குழுவினர் கொண்டிருந்த பாடல் வருது, கேட்கலாம்.

சங்கர் மகாதேவன் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டவங்க தொடர்ந்து உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் வந்து வரவு செலவு திட்டம் 2027 தாக்கல் செய்யப்படவிருக்கிற நிலையில் அதை பற்றிய விவரங்களும் நேரலைகளுக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். அடுத்த வாரம் தொடங்கி அதை பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ள காத்துட்ருக்கோம். இதற்கிடையில் முக்கியமாக பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முறை வந்து வாழ்க்கை செலவினம் சார்ந்த சில முன்னெடுப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் உயர்கல்வி கழக கூடங்கள் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில முன்னெடுப்புகளையும் இந்த முறை பட்ஜெட்ல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு. அடுத்த வாரம் உங்களுக்காக 2027 பட்ஜெட் 2027 அதை பற்றி விவரங்கள் உங்களுக்காக வழங்கப்படும். அதனால இணைந்திருங்கள். ஸ்ரீராம் பாடிய பாடல் உங்களுக்காக அடுத்து வருது, கேட்கலாம்.

பேர்னிடையால் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம், முக்கியமா ஆசிய விளையாட்டு போட்டி குறித்த விவரங்களையும் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. நாளைக்கு அதனுடைய நிறைவு விழா, ஆசிய விளையாட்டு போட்டியும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. நேற்று தினம் வணக்கம் இன்னல கூட நம்ம தேவேந்திரன் மற்றும் சூர்யா அவர்கள் வந்திருந்தாங்க. தேவேந்திரன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆசிய விளையாட்டு போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற முதல் மலேசியர் அப்படின்ற பெருமை அவருக்கு இருக்கு. முதல் பதக்கம் அவர் வென்றிருந்தாரு. ஆக நேற்று தினம் தான் நம்ம வந்து பேசியிருந்தோம், நிறைய கதைகள் இந்த ஆசிய விளையாட்டு போட்டி குறித்த விவரங்களை பகிர்ந்துகிட்டாங்க. சரி, நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி ட்ராக் சைக்கிள் ஓட்ட வீரர் டத்தோ முகமது அசிசுல் ஹஸ்னி அவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க ஆசிய விளையாட்டு போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்று நாட்டின் 8வது தங்கப்பதக்கத்தை நேற்றுக்கு வந்து அவங்க பெற்றிருக்காங்க. நேற்றைய தினம் பிற்பகல் பொழுதில் நடைபெற்ற கடைசி வளைவில் அபாரமாக இவங்க வந்து இந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கம் வென்றிருக்கக்கூடிய செய்தியும் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து உங்களுக்காக ஸ்ரீநாத் ஜோபால் சத்யபிரகாஷ் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
3: வணக்கம், நான் தேவேந்திரன்.
4: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
3: நாங்க ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
4: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

சாம்சியஸ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க சார். இன்றைக்கு 11 மணிக்கு மேல உங்களுக்காக பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடலை கேட்கின்ற நேரம். 11 மணிக்கு மேல நீங்களும் அழைக்கலாம், எங்க கூட பேசலாம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத தாராளமா கேட்கலாம் சார். இன்றைக்கு 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியில நம்மோடு வந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர், கிரிக்கெட் வீரர், பல வருட காலமாக கிரிக்கெட் இந்த விளையாட்டில் ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இன்றைக்கு நம்மோடு வந்து பேச போறாங்க. அதனால அவங்களை பற்றியான சில கதைகள், அப்புறம் இந்த விளையாட்டு பற்றிய சில விவரங்கள் நம்ம கேட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். அதனால இணைந்திருங்கள். அங்கிட் மேனன் மால்வின் பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: ஒரு தொழிலில் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஈடுபாடு நிச்சயம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அப்படித்தான் திருமதி நாகலட்சுமி லிங்கம்ஸ் நிறுவனத்துடன் ஐக்கியமானார். எப்படி?
3: வணக்கம். பூர்வீகம் வந்து சிங்கப்பூரு. அங்கிருந்து திருமணம் செஞ்சு இங்க மலேசியாவுக்கு வந்து எங்கள் கணவரோட இங்கே இருந்துட்டுருக்கேன். இந்த லிங்கம்ஸ் மசாலையெல்லாம் உங்கள் கணவர் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. வந்து புதுசில் ஒரு 3-4 ப்ரொடக்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வளர்ச்சியில் அந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து நாங்களே உற்பத்தி ஆக்கி இப்போ வந்து வளர்ச்சி நாடு தழுவில் இருக்கு. வளர்ச்சியும் நல்லா இருக்கு.
2: லிங்கம்ஸ் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட அந்நிறுவன தொடர் நடவடிக்கைகளை அவரே வழங்கிட கேட்போம்.
3: எங்கள் மாமனார் செஞ்சாரு, அதுக்கப்புறம் என் கணவர் பார்த்துக்கிட்டாரு, இப்போ என் மகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் மனசுக்கு பிடிச்சது நல்லெண்ணெய், மசாலா ஐட்டம்ஸ், பலகாரமாவு, இப்படியே வரிசையா நாங்களே எல்லாம் உற்பத்தியை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி செய்யறாங்களோ அப்படிதான் நாங்களும் உற்பத்தி பண்ணி விற்கிறோம்.
2: பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது லிங்கம்ஸ் முறுக்கு மாவு. எப்படி?
3: அந்த மாவு வாங்கி வீட்டுல போய் இப்படி தயாரிப்பு பண்றாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும், இல்ல தரசிகளுக்கு. பலகாரம் முறுக்கு மாவு நல்லா இருக்கு, முறுக்கு மாவு வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சு முறுக்கு இருக்கு, அல்வா இருக்குது, கேசரி, பாயாசம், வரிசையா ஒண்ணுன்னா உற்பத்தி பண்ணிருக்கோம். நாங்க இப்ப நிறைய பொருட்கள் வச்சிருக்கோம். வாடிக்கையாளருக்கு தரமான பொருட்களை கொடுக்கணும்னு தான் விருப்பப்படுறோம். அதையும் தரமா நாங்க தயார் பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அறிமுகப்படுத்தி செஞ்சிட்டு இருக்கோம். பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சுத்தமா இருக்கு, ஜனங்க விருப்பப்பட்டு வாங்குறாங்க.
2: மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டால் மாறாத சுவையிலிருந்து விலகவே மாட்டார்கள்.
3: நம்மளோட தரம் நல்லா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு, பிரச்சனை இல்லாம எல்லாரும் வாங்கி உபயோகப்படுத்தலாம்னு ஜனங்க அந்த நம்பிக்கையை வச்சிருக்காங்க. இன்கம்ஸ் போனா தான் அந்த பலகார மாவெல்லாம் நல்லா இருக்கும். எண்ணெயிலேருந்து எல்லா பொருட்களும் நல்ல சுத்தமா தூய்மையா செஞ்சு விற்கிறாங்க அப்படின்னு ஜனங்களும் அதான் சொல்றாங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை நல்ல தயாரிப்பு பண்ணி கொடுக்குறோம். பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தி நாங்க நல்லா இருக்கு ஜனங்க சொல்றதுனால தான் எங்களுக்கு நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்.
2: லிங்கம்ஸ் நிறுவனம் தொடர்பில் தகவல்களை பதிவு செய்தவர் திருமதி நாகலட்சுமி கலியபெருமாள். இந்த அங்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் நாடு நகரம் எங்கிலும் நம்பிக்கையின் மறுபெயர் என வலம் வரும் உங்கள் சமையல் அறையின் சின்னம்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிலிப்பீன்ஸுக்கும் இதர ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் சீனா முக்கிய வர்த்தக பங்காளியாகவும் முதன்மை சந்தையாகவும் செயல்படுகிறது. அதனால் பெறப்படும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பிலிப்பீன்ஸின் வர்த்தக தொழில்துறை செயலாளர் கிறிஸ்டினா ரோகே குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஆசியானின் பொருளாதார அமைச்சர்களுக்கும் சீனாவின் வர்த்தக அமைச்சுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இதில் பொருளாதார ஒருங்கிணைப்பை முன்னெடுத்துச் செல்லுதல், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்தல், வர்த்தகம் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல், வட்டார வளப்பத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் இருதரப்பும் இணக்கம் தெரிவித்தன. அமெரிக்க அலாஸ்காவின் திரவமக்கமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு திட்டத்தில் தென்கொரியா முதலீடு செய்யாவிடில் அந்நாடு மீது கூடுதல் கட்டணங்களை விதிக்கப்போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். தென்கொரியா அந்த முதலீட்டில் பங்கேற்கும் என டிரம்ப் இதற்கு முன் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் தென்கொரியாவில் அமெரிக்க முதலீட்டு திட்டங்களின் முதல் தொகுப்பு வெளியிடப்பட்டது. இஸ்ரேல் வழியாக காசாவுக்கு மனிதநேய உதவிகளை கொண்டு செல்வதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்தது. அங்கு நிலவும் மருத்துவ பொருள் பற்றாக்குறை சிக்கலை அது சுட்டிக்காட்டியது. காசாவில் எந்த ஒரு மருத்துவமனையும் முழுமையாக செயல்படவில்லை என பாலஸ்தீன வட்டாரத்திற்கான WHO பேராளர் ரென்ஹெல்ட் வண்ட வால்டட் கூறினார். அங்கு சுகாதார நிலைமை மோசமாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மருந்து இதர மனிதநேய விநியோகங்களுக்கான இஸ்ரேலின் அனுமதி அமைப்பு முதன்மை நெருக்குதலாக உள்ளது. சுமார் 74 நாள்களாக மருத்துவ விநியோகங்கள் இஸ்ரேலின் அனுமதிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது குறித்து வெர்டட் கண்டனம் தெரிவித்தார். செர்பியாவின் தொலைதூர பகுதியில் உள்ள இட்ஸ்க் வட்டாரத்தில் பெண் ஒருவர் பிளேக் கொள்ளை நோயால் உயிரிழந்ததாக வட்டார அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக ஏராளமானோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வேளை அத்தொற்றினால் பாதிக்கப்பட்ட 28 வயது பெண் பிளேக் நோய் எதிர்ப்பு கழகத்தில் ஆய்வுக்கூட பணியாளர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பெண் தொற்று ஏற்பட்டதிலிருந்து பழகியதாக நம்பப்படும் 200 பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் இந்நோய் பாதிப்பு குறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சர் எந்த ஒரு உடனடி தகவல்களையும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. வடகொரியா குறைந்தது ஓர் ஏவுகணையை ஏவியதாக சோல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவ மயமாக்கப்படாத வட்டாரத்தில் நிகழ்ந்த வெடிப்பில் தங்கள் ராணுவ வீரர்கள் மூவர் காயமடைந்ததையடுத்து மன்னிப்பு கோரியதற்காக தென்கொரியாவை இழிவானது என பியோங்யாங் விமர்சித்த மறுநாள் இந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. ஒன்சன் பகுதியில் அந்த ஏவுகணை கண்டறியப்பட்டதாக சோலின் ராணுவ கூட்டுப்படை தலைவர் கூறியுள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் நிகழ்ந்த வெடிப்புக்கு தமது தரப்பு காரணமில்லை என பியோங்யாங் குறிப்பிட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கொள்கலன் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல் வர்த்தக செயலாக்க மையம் UKMTO தெரிவித்துள்ளது. அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று அக்கப்பலை நோக்கி வீசப்பட்டதை தொடர்ந்து தீ ஏற்பட்டதாக அது கூறியது. தீயின் விளைவால் அக்கப்பலின் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. பின்னர் தீ அணைக்கப்பட்டதை தொடர்ந்து உயிரிழப்பு ஏதும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அவ்வழியாக செல்லும் கப்பல்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் ஏதேனும் தென்பட்டால் அதுகுறித்து தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு 2030 உலக கிண்ண கட்பந்து. அமெரிக்க அணியின் தலைவராக டெய்லர் அடம்ஸை அதன் பயிற்றுநர் மௌரிஷோ போர்ச்சென்டினோ நியமித்துள்ளார். தேசிய அணியை வழிநடத்த அவரே தகுதியானவர் என அரிசோனாவில் நடைபெற்ற மெக்சிகோவிற்கு எதிரான நட்பு முறையிலான ஆட்டத்தில் போர்ச்சென்டினோ குறிப்பிட்டார். இந்த நற்செய்தியை அனைவருக்கும் தெரிவிக்க தாம் மகிழ்ச்சி கொள்வதாக அவர் சொன்னார். கடந்த 3 ஆண்டுகளாக அடம்ஸின் நல்லுறவினை பேணி வருவதை போர்ச்சென்டினோ கூறினார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப்பான பவுன்மத்திற்காக விளையாடும் இவர் அமெரிக்க அணியில் வலுவான நிலையில் உள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுது தினம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. அப்படி பயணத்துல இருக்கீங்களா, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, அல்லது வீட்டுல இருந்து கூட நிகழ்ச்சி கேட்கலாம். எங்க இருந்தாலும் வாங்க, இது உங்களுக்கான நேரம். பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடலை நீங்களோ கேட்டு ரசிக்கலாம். எப்படி அழைக்கிறீங்களா? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இளமை உல்லாசத்தில் பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடலை நீங்களும் கேட்கலாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க. யார் பேசுறீங்க?
1: நான் தரேன் ராம் பேசுறேன்.
0: அப்படியா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ, இப்பனா? அப்புறம் எங்க இருப்பீங்க?
1: அப்புறம் வந்து சுங்கேப் தண்ணி போயிருவேன். ஆக மொத்தம் அப்படியே செல்ஸ்மேன், அப்படியே சீக்கிரதா இருப்போம்.
0: ஓ, அப்படியா, வேலையா இருக்கு? சரி, அப்புறம் பிடித்தவர்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து என்ன தானே ரொம்ப பிடிக்கும் உலகத்துல.
0: சரி, உங்களுக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வந்து கஜினி படத்துல இருந்து ஒரு மலை பாட்டு போட்டு விடுங்க.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாடல் வருது, கேக்கலாம். நன்றியா.
1: நன்றி நன்றி.

0: இளமை உல்லாசத்தில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் நீ கேட்கலாம்.
1: வணக்கம் சுந்தர் அஜாமன் சாரா.
0: சரி, அப்புறம் அப்படி எனக்கு வேலையா இல்ல அப்படி சும்மா வெளியே போயிட்டு
1: இருக்கீங்களா?
0: ஓ, சனிக்கிழமை முகத்தை அப்படி பல பல்லு வச்சுக்கிறதுக்கா? சரி, என்ன பாடல் பிடித்தவர்களுக்காக கேட்க போறீங்க?
1: அது பிடிச்சவர் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. கொஞ்சம் ஓல்ட் சாங். பொற்காலம்ல இருந்து அந்த தஞ்சாவூர் மணி எடுத்து.
0: ஓ அப்படியா?
1: பிடித்தவர்களுக்காக
0: தான் கேட்க முடியும். அப்ப வருங்கால பிடித்தவருக்காக இந்த பாடல் கேட்போமா?
1: ஓகே ஓகே, கேட்கலாம்.

0: கிருஷ்ணராஜ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க கேட்கலாம்.
1: நான் தர்ஷன் பேசுறேன்.
0: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட முதன் முறையா பேசுறீங்க. அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
1: நான் பர்த்துகேஃப்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ அப்படியா, சரி. அப்புறம் என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்கணும் நீங்க?
1: இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே, எனக்கு ஒரு ஜெயந்தி கிருஷ்ணன் அதனால ஒரு பாட்டு போடுங்க.
0: அம்மாக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: அம்மா பக்கத்துல இருக்காங்க.
0: சரி பேசலாமா?
1: பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி மோகன், மிக்க நன்றி.
0: சரி, இப்போ உங்க மகன் உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டார் இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அதை சொல்லுங்க.
2: டியூட்ல வர படத்துல உள்ள பாட்டு போடுங்க.
0: டியூட்ல எந்த பாடுனாலும் பரவாயில்லையா?
2: உன் மூச்சவ பீச்சவ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, உங்களுக்காக வருது கேட்கலாம். மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி மோகன்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.
1: எஸ்பிஎம் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
2: ஓசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுழ்நயம் என்ற 4 வகையான நயங்கள் அங்கே உண்டு.
3: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
4: தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் சுடணுமே, பாட்டி எப்போ வருவாங்க?

0: உங்கள் காலை பொழுது இசையால் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: அஞ்சலி பேசுறேன்.
0: ஓ அஞ்சலியா, சொல்லுங்க அஞ்சலி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறோம்.
0: சரி, பிடிச்சவனுக்காக ஒரு பாடல் கேட்கணும். என்ன பாடல் வேணும்?
1: என்னோட ஹஸ்பண்டுக்காக வந்து இந்த நேரத்துல சில்லுன்னு ஒரு காதல்ல முன்பே வா அன்பே வா அந்த பாடல் வெளியே போய்கிட்டு இருக்கோம்.
0: ஓ, அதாவது கணவர் நீங்களும் வெளியதான் போயிட்டு இருக்கீங்க? பிடிச்சவரு பக்கத்துல தான் இருக்காரு. அப்படியா?
1: ஆமா, பக்கத்துல இருக்காரு. அதே சமயத்துல என்னோட பையன் சூர்யா, அவருக்காகவும் சூர்யா படத்துல உள்ள இந்த பாடலை விரும்பி கேட்க.
0: சரி, இப்படி அவரை பத்தி ரொம்ப பெருமையா பிடிச்சவரு அதெல்லாம் சொல்றீங்களா? அவரு மனைவி இப்படி பெருமையா பேசுறாங்க
1: அப்படின்னா?
0: சரி, இன்னும் கொஞ்சம் மலர வைப்போம். என்ன பிடிக்கும் கணவர்கிட்ட? எனக்கு இந்த விஷயம் பிடிக்கணும். என்ன என்ன பிடிக்கும்?
1: அவரோட கேரிங் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ,
1: ரொம்ப அக்கறையாக பாத்துக் கொள்வது அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அது கண்டிப்பா அதை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்யும் போது அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். கல்யாணம் பண்ணி 16 வருஷம் நாங்க.
0: இதே மாதிரி எப்போதும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க சிரிப்புக்கு பின்னாடி உங்க கணவர் இருக்காரு மட்டும் புரியுது. அவர் பேர் சொல்லுங்க.
1: கண்டிப்பா மகன், அவர் பேர் வந்து மனு, மனுகர்.
0: சரி, அவருக்காக அந்த பாடல் வருது.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம் வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அலி சித்திக் மிஸ்பாஹி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் பெண்களின் பங்களிப்பு என்கிற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நமது குடும்பங்களை அல்லாஹ் விரும்பும் இஸ்லாமிய குடும்பங்களாக மாற்றுவதில் பெண்களின் பங்குதான் அபரிமிதமாக இருக்கிறது. குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக மாறாதவரை சமூக மாற்றம் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே, அது கற்பனைக்கு எட்டாத ஒன்றாகவே இருக்கும். ஆரோக்கியமான குடும்பமே வளமான சமூகத்தை வார்த்தெடுக்கும் என்றால் அது ஒரு நிதர்சனமான ஒரு அழகிய வார்த்தையும் கூட. இப்படிப்பட்ட ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குவதில் பெரும்பங்கு குடும்ப தலைவிக்கே இருக்கிறது. அல் குர்ஆனும் அனைத்து துறைகளை குறித்து பொதுவாகவும் சுருக்கமாகவும் கூறும். ஆனால் குடும்பவியலை பற்றி பேசும் பொழுது மட்டும் விரிவாகவும் விளக்கமாகவும் பேசுவதை கவனித்திருக்கலாம். குடும்பத்திற்கு இஸ்லாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நல்ல குடும்பம் என்பது அமைதியும் மகிழ்ச்சியும் அடித்தளமாக அமைத்திருக்கிறது. குடும்பங்களிலே அமைதியும் நிம்மதியும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தமக்கு மத்தியிலே நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண் இல்லால் என்ற உயர் பதவியை அடைகிறாள் என்று சொல்லுவார்கள். தமிழில் இல்லால் என்று சொன்னால் இல்லத்தை ஆள்பவள், இப்படி கூட சொல்லுவார்கள். தமிழிலே இல்லத்தரசி என்பது கூட சொல்லுவார்கள். வீட்டை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்திலே தலைவனை விட குடும்ப தலைவிக்கு அதிக பொறுப்புகள் இருக்கிறது. கணவனும் மனைவியும் குடும்பத்தின் பங்காளிகள் தானே தவிர மனைவி அடிமையும் அல்ல, கணவன் எஜமானனும் அல்ல. ஆகவேதான் இல்லற வாழ்க்கையில் இணையும் இருவரையும் வாழ்க்கை துணை என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். சிறந்த சந்ததிகளை உருவாக்குவதுதான் குடும்ப வாழ்வின் மிக முக்கியமான லட்சியம். இன்பகரமான சந்தோஷமான ஒரு குடும்ப பின்னணியின் மூலம்தான் தூய சந்ததிகளை நாம் உருவாக்க முடியும். அந்த இன்பகரமான குடும்ப பின்னணியை தோற்றுவிப்பதில் குடும்ப தலைவியின் பொறுப்பு இருக்கிறதல்லவா, அது மிக முக்கியமான பெரும் பங்காக இருக்கிறது என்பதை குடும்ப தலைவிகள் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு பெண் என்பவள் திருமணத்திற்கு பின்னால் மனைவி என்ற இடத்திலே அவர் அந்தஸ்து பெற்று விடுகிறாள். அந்த மனைவி எப்படி கணவனிடமிருந்து குடும்பத்தை சிறப்பாக சீராக வழிநடத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான், உங்களிடமிருந்து உங்களுக்கான ஜோடியை நாம் படைத்திருக்கிறோம், அதனிடம் நீங்கள் அமைதி காணுமாறு அமைத்திருக்கிறோம். இறைவனின் அத்தாட்சிகள் இதுவும் ஒன்றுதான். உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு ஆண் அவனது தோற்றமாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், அவனுடைய வன்மையாக இருக்கட்டும், இதுவெல்லாம் வைத்து அவன் உழைக்கவும் போராடவும் இதற்காக வேண்டியே அவன் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். உழைத்து களைத்து போய் வருகிற உடலாலும் உள்ளத்தாலும் அவன் தாக்குண்டு வீடு வருகிற பொழுது அந்த ஆணுக்கு பெண்ணினுடைய குளிர்ச்சியான பார்வையும் மென்மையான பேச்சும் அன்பான அமைதியும் அவனுக்கு ஆறுதலை கொடுக்கும். வாழ்வின் வெயிலுக்கான நிழலே பெண்தான். ஆணுக்கு இந்த இடம் தவறும் போதுதான் அவனுக்கு மன உளைச்சலை உண்டாக்கிவிடும். வெறுப்பும் விரக்தியும் கொண்டவனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான். எத்தனையோ வரலாற்று ஆய்வுகள் நாம் பார்த்திருக்கிறோம். வரலாற்றினுடைய வரிகளில் இருக்கிறது, வெறி பிடித்தவனாக மனிதன் மாறிப்போய் விடுகிறான். இப்படி ஒரு ஆணை செய்பவள் யார் என்று சொன்னால் பெண்தான். அந்த பெண்ணால் தான் கணவன் உள ஆரோக்கியமற்றவனாக அவன் ஆகிவிடுகிறான். அப்போ அந்த மனைவி நினைத்தால் கணவனை நல்லவனாகவும் அதே மனைவி கணவனை கெட்டவனாகவும் மாற்ற முடியும் என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறானோ அவர்களெல்லாம் மார்க்கத்தின் பாதியை நிறைவேற அல்லாஹ் உதவி செய்து விட்டான். இனி அடுத்த பாதியில் அவன் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளட்டும் என்பதாக நமக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பான நேயர்களே, பெண் என்பவள் இருக்கிறாள் அல்லவா, குடும்பத்தில் முதல் கணவனுக்கு எல்லா வகையிலும் உதவியும் ஒத்தாசையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்பது இவ்வளவு தூரம் நாம் சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் புரிகிறது. அடுத்ததாக ஒரு பெண் குடும்பத்தில் தாய் என்ற அந்தஸ்தை பெறுகிறாள். ஒரு பெண் குடும்பத்தில் தாயாக இருக்கும் பொழுது பிள்ளைகளை வார்த்தெடுக்கும் விஷயத்தில் குடும்ப தலைவி முன்மாதிரி தாயாக இருக்க வேண்டும். வரலாற்றில் சாதனை படைத்த ஆளுமைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே தாய்மார்கள் பட்டை தீட்டப்பட்டவர்களாக பிள்ளைகளை உருவாக்கினார்கள். தாய்மார்களால் தனி கவனம் செலுத்தப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ பெரும் ஆளுமைகளும் அந்தஸ்துள்ளவர்களாக பிற்காலத்தில் மாறிப்போனார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு பதிவு செய்து தருகிறது. அன்றைய தாய்மார்கள் தமது பிள்ளைகளுக்கு பால் மட்டும் ஊட்டவில்லை, அறிவையும் உணவையும் ஆற்றலையும் சேர்த்து ஊட்டினார்கள். அதுதான் அவர்களுக்கு பிற்காலத்தில் ஊட்டச்சத்தாக அருமருந்தாக அமைந்தது. அலி ரலியல்லாஹு அவர்களை அறிவின் தலைவாசல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அழகாக அவர்களை உயர்த்தி சிலாகித்து சொன்ன வார்த்தை. இதற்கான மூல காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களின் தாய் இருக்கிறார் அல்லவா, ஃபாத்திமா பின்த் அசத், அவர்கள்தான் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அறிவும் ஞானமும் நட்பண்பு மிக்கவராகவும் பெரும் வீரராகவும் இருந்தார்கள். நல்ல துடிப்பு மிக்க ஒரு சஹாபி என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு நபிக்குமே ஒரு மெய்க்காப்பாளர் எப்பொழுதுமே இருப்பார். அதே போன்று எனக்கான மெய்க்காப்பாளர் யார் என்று கேட்டால் ஜுபேர் ரதியல்லாஹு என்று கண்மணி நாயகம் ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து புகழாதாரம் சூட்டி அவர்களை வரவேற்றார்கள். பெரும் போர் வீரரும் கூட, இரண்டு கைகளிலேயும் இரண்டு வாட்களை எடுத்து இரண்டும் ஒரு நேர போர் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இவ்வளவு பெரிய சிறப்புக்கு காரணம் யார் என்று சொன்னால், அது அவர்களால் அல்ல, அவர்களின் தாயார் சஃபியா பின்த் அப்துல் முத்தலீப் அவர்கள்தான். இதை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது, இரண்டாம் உமர் என்று பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்வழி நின்ற ஐந்தாம் ஹலீஃபா என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் பெருமையுடன் பாராட்டப்பெற்றவர்கள்தான் உமர் பின் அப்துல் அஜீஸ். இவருடைய தாயார் இருக்கிறார் அல்லவா, உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகளாக ஆசிம் அவர்களின் மனைவி. இந்த பெண்மணி நற்குணத்திலும் சரி, இபாதத்திலேயும் சரி, இறை அச்சத்திலேயும் சரி மிகச்சிறந்தவராக விளங்கினார். ஆகவே தமது மகனை ஒரு சிறந்த ஆளுமை மிக்க முன்மாதிரியாக இந்த உலகத்திற்கு மாற்ற வேண்டும், அதற்கான முயற்சியும் செய்து வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அறியாதவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்து ஆனாலும் அவருடைய தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பேணி வளர்த்தி அமுது ஊட்டி அறிவையும் ஊட்டி உலகம் போற்றும் உத்தமராக மாற்றி காட்டினார்கள் அல்லவா. அது அனைத்து பெருமையும் அன்னாரின் தாயாரே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியோ 7 வயதிலே குர்ஆன் முழுவதையும் மனப்பாடமாகி வரலாறு நமக்கு தெரிந்ததுதான். ஆனாலும் கூட அதனுடைய பின்னணி என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய தியாகம் அல்ல, தாயினுடைய தியாகம். அவர்களே சொல்லுவார்கள், ஷாஃபி ரஹமத்துல்லாஹின் தாயார் சொல்லுவார்கள், ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்களை கஷ்டப்பட்டு குர்ஆன் ஓதியது அவர்கள் அல்ல, இவர்களை வயிற்றில் சுமந்திருக்கும் பொழுது நான் பட்ட கஷ்டமும் தியாகமும் குர்ஆனை நான் தினமும் ஓதாமல் என்னுடைய குழந்தையை வயிற்றுக்கு நான் தூங்க விட்டதில்லை என்பதாக சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் குழந்தை பிறந்த 7 வருடங்களிலே அவர்கள் குர்ஆனை முழுவதும் மனனமாக்கி ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாய் நினைத்தால் அந்த குழந்தைகளை சிறந்தவர்களாக சமூகத்திற்கு உத்தமர்களாக அர்ப்பணிக்க முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் தாயார் சொல்லுகிறார், நான் எனது மகன் ஷாஃபிக்கு எப்பொழுதெல்லாம் பாலூட்ட நினைப்பனோ பாலூட்டும் பொழுதெல்லாம் உது செய்து கொள்வேன், நான் உது செய்து விட்டுத்தான் அவர்களுக்கு பால் கொடுத்திருக்கிறேன். தமது பிள்ளையை பெரிய ஆளாக வளர்த்தெடுக்க ஒரு தாய் எப்போது திட்டம் திட்டுகிறாரோ அப்பொழுதே கவனிக்க வேண்டும், நம் பிள்ளை குடிக்கிற அந்த தாய் பால் கொடுக்கிறார்ல, அந்த நேரத்தில் இருந்து இந்த பிள்ளை உயர வேண்டும், அல்லாஹ்விடத்திலேயும் உயர்ந்த அந்தஸ்துள்ள பிள்ளையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பால் கொடுக்கிற நேரத்தில் கூட பிள்ளைகளுக்கு உது செய்து விட்டு இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் அதை செய்கிறோம். நம்ம டிவி பார்த்து கொண்டே தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும், அதோடு பால் ஊட்டி கொண்டே இருப்போம். அது கண்டதையும் பார்த்த அந்த குழந்தை, பால் ஊட்டி அந்த வளர்த்தக்கூடிய குழந்தை, அது நல்ல குழந்தையாக வளருமா? அன்பான நேயர்களை, இதையெல்லாம் யோசித்து நம்முடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை நாம் மாற்ற வேண்டும். பொதுவாகவே தந்தையை விட தாய் தான் பிள்ளைகளுடன் மிக நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள். அவர்களோடு அதிகம் அதிகம் நேரம் செலவிடக்கூடியவர் என்று சொன்னால் அது தாய் தான். இதன் காரணமாகத்தான் தாய் பிள்ளை உறவு என்பது அது சாதாரணமான ஒரு உறவு பாலம் என்பது கிடையாது. பெரிய பெரிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், தாய்மடியே முதல் பள்ளிக்கூடமாக திகழ்கிறது, அங்கு கற்பிக்கப்படும் பாடம் இருக்கிறது அல்லவா ஒழுக்கம்தான் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை எதை வைத்து தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் அந்த தாயினுடைய வளர்ப்பு தான். சிறந்த அறிஞர்களாகவும் அறிவாற்றல் உள்ளவர்களாகவும் அவரை ஆக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாய்மார்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும். இது எந்த சூழ்நிலையும் அவர்கள் மறந்துவிடக் கூடாது. ஒழுக்கத்தையும் நட்பண்பையும் சிறு வயதிலேயே தாயால் கற்றுக் கொடுத்து வளர்க்கும் எந்த பிள்ளையும் அது உயர்ந்த பிள்ளைகளாகத்தான் இருக்கும். சில பேர்களுக்கு தாய்மார்களே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வளரக்கூடிய நேரத்தில் அது எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் ஆகும்? தாயுடைய கண்டிப்போ தந்தையுடைய கண்டிப்போ இல்லாத பிள்ளைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தாயினுடைய அரவணைப்பில் வளராத பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதான் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒழுக்கத்தையும் நட்பண்பையும் சிறு வயதிலே தாயால் கற்றுக் கொடுத்து வளர்க்கப்படும் பிள்ளைக்கும் தாயால் கற்றுக் கொடுக்காத வளர்க்காத ஒரு பிள்ளைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. வரலாற்றின் வரிகளிலிருந்து இதை அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். தாய் சரியில்லை என்று சொன்னால் ஏறக்குறைய பிள்ளைகளும் சரியில்லாமல் போய்விடும் சூழ்நிலை இருக்கிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது மல உச்சியின் மீது என்ற தன் மகனை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள். அவர்கள் கப்பலில் ஏற மறுக்கிறான். இந்த காட்சி அல் குர்ஆன் ஷெரீஃப் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னார், அல்லாஹ் அல் குர்ஆன் ஷெரீஃபிலே சொல்லுகின்றான், அலைகள் ஒவ்வொன்றும் மலை போல் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமின் மகன் தொலைவிலே இருக்கிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கூவி அழைத்தும் கூட, என் அன்பு மகனே என்னோடு வந்து சேர்ந்து கொள், இந்த கப்பலிலே ஏறிக்கொள் என்று சொன்னால் நீ நிராகரிப்பாளராக ஆகிவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அந்த மகன் சொன்ன வார்த்தையை அழகாக வரலாறு பதிவு செய்கிறது. நான் இப்போதே ஒரு மலை மீது ஏறிக்கொள்கிறேன், நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டாம் என்பதாக சொல்லி என்னை நானே காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னான். இறுதியில் என்னவாயிற்று? குர்ஆன் விளக்கம் சொல்கிறது, இதற்குள்ளாக இருவருக்கும் இடையே அலை உயர்ந்து அவன் மூன்றளிக்கப்பட்டான் என்பதாக வரலாறுகள் பதிவு செய்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, தந்தை வருமாறு அழைக்கிறான், மகன் மறுக்கிறான், அழைப்பை ஏற்காமல் தண்ணீரில் மூழ்கி போன ஒரு மகனின் பரிதாப சூழ்நிலை என்று. காரணம் யார்? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அதாவது மகனுடைய தாயார். அவர் முஸ்லீமாகவும் இல்லை, ஒழுக்க பண்புகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறுத்த காரணத்தினால்தான் அந்த பிள்ளை வளருகிற காலத்தில் இப்படி உயர்ந்து நிற்கிற காலத்தில் இளைஞனாக முறுக்கேறி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் அவன் விதண்டாவாதங்களும் பேசி இறைநிலைக்கு அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். ஒரு நபியினுடைய மகனுக்கே இந்த சூழ்நிலை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை எப்படி இஸ்லாமிய அது ஒரு தக்குவாவுள்ள பிள்ளைகளாக உயர்ந்த பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கை. நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லப்போன நீட்டி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை எவ்வளவு அறுக்கப் போகிற நேரத்தில் கூட அற்புதமான வார்த்தைகள்ல சொன்ன சதையெல்லாம் நீங்கள் தெரிந்த விஷயம்தான். ஆகவே அன்பான நேயர்களே, இதையெல்லாம் நம்முடைய வரலாற்றினுடைய விஷயங்களை நம்முடைய வாழ்வியலாக கொண்டு நம்முடைய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் நல்ல உயர்ந்த பண்புகளையும் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுத்து உயர்ந்த பிள்ளைகளாக அந்தஸ்துள்ள பிள்ளைகளாக நாளை இந்த பிள்ளை நம்மை விட்டு சென்று நாம் சென்றால் கூட நம் பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அத்துணை பேர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்களே, இதுவரை மௌலானா லஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அலி சித்திக் மிஸ்பாஹி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்சாரான் ஜாக்கி.
1: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 1026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டேகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலபமில் செவியேற்க வராதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது. இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினிமம் ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நேற்றிரவு ஹேலேர்பேரா மாவட்டம் உட்பட லாரோட் மத்தாங் சலாமா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் 2 உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயலகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் கம்போங் டெகோங் பொது மண்டபத்திலும் கம்போங் மித்ரி பள்ளிவாசலிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரேபிட் கேஎல் நிறுவனம் அக்டோபர் 5 நாள் தொடங்கி டிசம்பர் 22 நாள் வரை தலைநகர் கேஎல் சென்டரில் இருந்து நாடாளுமன்ற கட்டடம் வரையிலான பயணத்திற்கு இலவச மூடுந்து வேன் சேவையை தயார் செய்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் நிலவும் வாகன நிறுத்தமிட சிக்கலுக்கும் நெரிசலுக்கும் தீர்வு காணும் முயற்சியாக இந்த மாற்று வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலான் லுக்கோட் செப்பாங் சாலையில் நேற்று மது போதையில் லோரியை செலுத்திய நபர் பெருடுவா மைவி வாகனம் மீது மோதியதில் ஆடவர் உயிரிழந்த வேளை அவரது மனைவியும் மகளும் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து மாலை 6:50 மணிக்கு தகவல் பெறப்பட்டதாகவும் 35 வயது வாகன ஓட்டுநர் கடுமையான காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் போர்டிக்சன் மாவட்ட காவல்துறை தலைவர் அஹமத் அஃபிக் முகமது அட்னான் தெரிவித்தார். அர்ஜென்டினாவில் குறைந்தது 350,000 அமெரிக்க டாலரை முதலீடு செய்யும் வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என அதிபர் ஜேவியர் மிலே அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்நாட்டின் போட்டித்தன்மையும் கருவூலத்தில் சரிந்துள்ள டாலர் கையிருப்பை உயர்த்தவும் மிலே வர்த்தக தடையையும் அகற்றியுள்ளார். ஆஸ்திரேலியா சிட்னியில் மக்கள் கூட்டத்தை வாகன மோதியதில் குழந்தைகள் உட்பட 9 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து உள்நாட்டு நேரப்படி காலை 9:30 அவசர அழைப்பு பெறப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வாகனம் ஓட்டி காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டார். விளையாட்டு. ஏரார் 26 ஆசிய போட்டிக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் வரிகளித்ததால் தங்குமிட சிக்கல் ஏற்பட்டதை ஜப்பான் ஒலிம்பிக் செயற்குழு தலைவர் சேகோ அஷிமோத்தோ ஒப்புக்கொண்டார். சில அணிகள் ஐச்சி நகோயா வந்த பிறகே போதுமான தங்குமிடம் இல்லாததை தெரிந்து கொண்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சனிக்கிழமைகள்ல கதைப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமை அறிமுகப்படுத்துறோம், அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லலாம். தேசிய அணி, குறிப்பா அந்த கிரிக்கெட் தேசிய அணியில விளையாடக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஷர்வின் தான் இன்றைக்கு நம்மோடு இணைய போறாரு. அவர்கிட்ட நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இப்பதான் ரெண்டு நாள் ஜப்பான்ல இருந்து இப்ப அங்க வந்திருக்காங்க. சரி, வந்த கூட வேற எங்கே போவேன், ஆர்டிஎம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவழைத்து இருக்கோம். இன்றைய கதைப்பாம நிகழ்ச்சியில் இன்னும் பேசலாம். சாய் அபியங்கர் பாடிய பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: கதை போமா. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு ஷர்வின் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், குறிப்பா தேசிய அணியில வந்து அவங்க இருக்காங்க. இப்பதான் சமீபத்தில் ஆசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு நேற்று முன்தினம் தான் வந்து மீண்டும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. சரி வாங்க கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கும். வணக்கம் ஷர்வின்.
1: ஹாய் மகன், வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, சொந்த ஊர் எங்க உங்களுக்கு ஷர்வின்?
1: இப்போ பேரா?
0: ஓ இப்போதானா? இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த கிரிக்கெட் மேல உள்ள ஆர்வம் வந்து எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? உங்களுக்கு
1: அது எங்க அப்பாவை தான் சொல்லணும். எங்க அப்பா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கிரிக்கெட்ல வர வச்சது.
0: அப்பா வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு
1: வீரர். எஸ் பிகாஸ் அப்பா வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. அவர் மலேசியாக்குள்ள விளையாண்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் மலேசியாக்குள்ள
0: விளையாண்டுருக்காரு.
1: ஸோ அவர் மூலியமா தான் கிரிக்கெட் எனக்கு ஆர்வம் வந்துச்சு.
0: அப்படியா? அப்பாவை பார்த்து இந்த ஒரு விளையாட்டுல ஒரு ஆர்வம். ஆனா எத்தனை வயசுல நீங்க தொடங்கினீங்க அப்போ இதை விளையாடுற?
1: சின்ன வயசுல ஒரு 9-10 வயசுலயே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்பல இருந்து அந்த கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. பட் காம்படிட்டிவா விளையாட ஆரம்பிச்சது வந்து 16 வயசுல இருந்து விளையாட ஆரம்பிச்சேன். மலேசியா அண்டர் 16, அண்டர் 19 அப்படி.
0: சரி, இப்போ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எல்லாருக்கும் நிறைய விளையாட்டுகள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ கார்பெண்டா இருக்கட்டும் மற்ற விளையாட்டுகள் அப்படின்னு, இந்த கிரிக்கெட் விளையாட்டுல இது என்ன இப்படி எல்லாம் மாத்திருக்கு, இந்த கிரிக்கெட் விளையாடும் போது நான் இப்படி எல்லாம் ஆகிறேன், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, என்னவா என்னவெல்லாம் கிடைக்குது இந்த கிரிக்கெட் விளையாடும் போது சொல்லுங்க அதை பத்தி.
1: ஐ திங்க் கிரிக்கெட் வந்துட்டு ரொம்ப பேர் சொல்லுவாங்க கிரிக்கெட் வந்து ஒரு ஜென்டில்மேன்ஸ் ஸ்போர்ட் சொல்லுவாங்க. பிகாஸ் உங்களை வந்து டிசிப்ளினா வச்சுக்கோம், உங்க கிரிக்கெட் அக்யூப்மெண்ட்ஸை மதிக்கணும், ஐ மீன் ஒப்போனண்ட் மதிக்கணும், அந்த விளையாட்டை மதிக்கணும், ரூல்ஸை மதிக்கணும். ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினா இருக்கணும் கிரிக்கெட்ல. ஸோ கிரிக்கெட் மூலியமா நிறைய விஷயம் என்னை மாத்திருக்கு. டிசிப்ளினாவும், அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் மார்னிங் ரூட்டீன், அந்த மாதிரி ரூட்டீன்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் எனக்கு மாத்திருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசியா இருந்தேன். பட் அப்பா வந்து கிரிக்கெட்ல என்னை புஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல டிசிப்ளின் லெவலுக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. ஸோ பேசிக்கலி கிரிக்கெட் வந்து நிறைய விஷயத்துல என்னை மாத்திருக்கு.
0: இப்போ கிரிக்கெட் அப்படின்னும் போது இப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு விளையாட்டா இல்லை எப்படிப்பட்டது கிரிக்கெட்?
1: கிரிக்கெட் வந்துட்டு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஸ்போர்ட் சொல்லுவேன். பிகாஸ் கிரிக்கெட் வந்து ரொம்ப மைண்ட் கேம். நீங்க வந்து ரொம்ப யோசிக்கணும். ஸோ எவ்ரி பால், எவ்ரி மூமெண்ட் வந்து நீங்க திங்க் பண்ணி தான் விளாடணும். ஸோ அந்த வந்து நீங்க ஒரு கேர்லெஸ்ஸா விளாட முடியாது. ஸோ அதனால தான் கிரிக்கெட் வந்து லாங்கர் டியூரேஷன் கேம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் லேக்காக இருந்தாலும், நீங்கள் லூஸ் ஃபோக்கஸ் ஆனாலும் உங்கள் விக்கெட்டை நீங்கள் அவுட் ஆயிடலாம். ஸோ அதனால தான் வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி வந்து 30% தான் கிரிக்கெட்ல வந்து ஸ்கில் சொல்லுவாங்க. மோர் தென் 70% வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம் சொல்லுவாங்க. உங்கள் மைண்ட் செட் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதான் வந்து கிரிக்கெட் கொஞ்சம் டஃபர் ஸ்பாட். பட் அட் த சேம் டைம் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாக்கா வந்து நிறைய விஷயம் வந்து ஒரு யூனிக்கான ஸ்பாட் சொல்லுவேன்.
0: ஆமா, இன்றைக்கு கிரிக்கெட் பத்தி கொஞ்சம் அதிகமாவே உங்களுக்கு கேட்க போறேன். ஏன்னா பொதுவாகவே இந்த தமிழ் திரைப்படங்கள் சொல்லும் போது இந்த கிரிக்கெட் சார்ந்து வெளிவந்த திரைப்படங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா. அதே மாதிரி இப்ப நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதிலும் முக்கியமா நீங்க வந்து தேசிய அணியில இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த கிரிக்கெட் பத்தி கொஞ்சம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த விளையாட்டு பற்றி விவரங்கள், ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க மின்னலிஃபம் டிக்டாக் பக்கமா வாங்க, நீங்க அங்க வந்து கேட்கலாம். உங்களோடு இன்றைக்கு ஷர்வின் பேச ரொம்ப அவலை காத்துட்டு இருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருக்கல். இன்றைக்கு வரும்போது ஷர்வின் வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன பூவோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள்.

0: Καλή πόμα. இந்த நிகழ்ச்சியில ஈபோல இருந்து நமக்காக கிரிக்கெட் வீரர் நம்ம ஷர்வின் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நிறைய பேசிட்டு இருக்கோம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-15 வயதுல தான் வந்து கிரிக்கெட் விளையாட தொடங்கி அப்புறம் வந்து இப்போ தேசிய அணியிலயும் வந்து பல வருட காலமாக இருக்காங்க. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் இந்த கிரிக்கெட் பத்தி விளையாட்டை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம். ஏன்னா கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் இப்ப நம்ம நாடு பொறுத்திருக்கும் இருக்காங்க, ஆனா நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்க தான். ஆனா நம்ம நேரடியா பாக்குறோம் அப்படின்னா இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். சரி, இப்போ கிரிக்கெட் விளையாட்டு அப்படின் போது எத்தனை மணி நேரம் நடக்கும், அந்த விளையாட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஷர்வின்.
1: கிரிக்கெட் வந்துட்டு மூணு ஃபார்மேட் இருக்கு. சோ ஒன்னு வந்து டெஸ்ட்னு சொல்வாங்க. சோ டெஸ்ட் வந்துட்டு 5 நாள் தொடர்ந்து விளையாடுவாங்க. ரெண்டாவது ஃபார்மேட் வந்து 50 ஓவர்னு சொல்வாங்க. அது வந்து ஒரு 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அப்புறம் T20 வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட் கேம். இந்த ஏஷியன் கேம்லயும் அந்த ஃபார்மேட் தான் விளையாடும் T20. அது வந்து ஒரு 3 மணி நேரத்துல அந்த கேம் முடிஞ்சிடும். சோ கிரிக்கெட் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு ரொம்ப வெயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ரொம்ப பேர் கிரிக்கெட் விளாட மாட்டாங்க. ஈவன் நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப அப்பா விளாட்றப்ப நான் முடிச்சேன், என்னடா வெயில் விளாட்றாரு
0: அப்படின்ற மாதிரி,
1: எதுக்கு இந்த கிரிக்கெட் விளாடணும், அவ்வளோ நேரம் வெயில் இருக்காங்களான்னு எனக்கு பிடிக்கல. பட் விளாட விளாட அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, அந்த ஒரு லவ் வந்துச்சு. ஸோ அதான் கிரிக்கெட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப இருக்கணும், பிகாஸ் வெயிலே இருக்கணும் ஃபுல் டே. அதுவும் நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் எந்த கண்டிஷனில் விளாட்றீங்கன்னு. இப்போ மலேசியா வெதருக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ
0: சூப்பர். அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க பொதுவாக? இப்போ ஏன்னா வெயில் வருது அப்படின்னா.
1: ஸோ மார்னிங் எப்போதும் யூஸ்வலி மார்னிங் கேம்னா ஆரம்பிச்சிச்சுன்னா 9:30 ஆரம்பிக்கும். ஒரு முடியறதுக்கு ஒரு 5:00 ஆயிரும். ஸோ பிட்வீன் வந்து லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த லஞ்ச் பிரேக் இருக்கும், முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு இன்னிங்ஸ் விளாடுவாங்க. ஸோ ஒரு 5:00 முடியும். T20 வந்து காலைல ஆரம்பிச்சா மணி ஒரு 12:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். பட் அந்த டெஸ்ட் வந்து அது வந்து பெரும்பாலும் வந்து இந்த டாப் ரேங்க் டீம் விளாடுவாங்க, அது டெஸ்ட் நேஷன் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு 5 நாள் தொடர்ந்து கிரிக்கெட் விளாடுவாங்க. ஸோ அது வந்து அன்லிமிட்டெட், நீங்கள் வந்து அவங்கள வந்து ஆல் அவுட் பண்ணணும், அவங்கள எவ்வளோ எவ்வளோ ரன்ஸ் அடிக்கணுமோ அவ்வளோ எவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும். ஸோ அது வந்து லாங்கர் ஃபார்மேட் சொல்லுவாங்க. அதுதான் வந்து கிரிக்கெட் ஆரம்பிச்சது அந்த டெஸ்ட் மேட்ச் சொல்லி.
0: இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த போலிங் பாருவங்களுக்கு பவுலர் அப்படின்னா, அந்த மாதிரி வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு, என்னென்ன பொறுப்புகள் அவங்களுக்கு பொதுவாக இருக்கு ஷர்மி?
1: ஓகே, ஸோ பேசிக்கலி வந்துட்டு இப்போ பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. பேட்ஸ்மேன்னா வந்து அவங்க பேட்டிங் பண்ணணும், அவங்க ரன்ஸ் அடிக்கணும். சில பேர் வந்து போலர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வேலை வந்து போலிங் போடணும், போலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஆல்ரவுண்டர் சொல்லுவாங்க. அவங்களால பேட் பண்ணவும் முடியும், போல் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரவுண்டர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் நிறைய பேர் ஆல்ரவுண்டர், சில பேர் போலர். அவங்க வேலை வந்து போலிங் போடுறது தான் மெயின் அவங்க ரோல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு.
0: இப்படிப்பட்ட ஒரு முக்கியமா நீங்க முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கும். அப்புறம் வெயில்ல அதிகமா, ஏன்னா நேரம் பந்து விளையாட்டு கார்பந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க சொல்ற பார்க்கும் போது இந்த கிரிக்கெட் அப்படின்றது பல மணி நேரம் வந்து நீங்க இருக்கக்கூடிய. பொதுவா உங்க இந்த பயிற்சி எல்லாம் எங்க நடக்கும், எந்த மாதிரி இடத்துல அது அதிகமா நடக்கும்?
1: எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஒன்று பாய்மாஸ் கிளாங்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டேடியம் இருக்கு. அப்புறம் நிறையா டர்ஃப் கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்லாங்கோ டர்ஃப் கிளப் அந்த ஸ்ரீகம்பங்கன் டர்ஃப், அப்புறம் யூகேம் யூனிவர்சிட்டியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ மெயின் கிரவுண்ட் வந்து பாய்மாஸ் ஓவல்னு சொல்லுவோம், அது வந்து கிளாங் இருக்குது. அங்கே தான் ரொம்ப பெரும்பாலும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது.
0: இப்போது நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தீங்க இல்லையா, எனக்கு இந்த ஆரம்பத்தில் எனக்கு பெரிய பிடித்தம்லாம் இல்லை அந்த விளையாட்டில், ஆனால் அப்பா ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி. அப்பாவுக்கு என்ன ஆசை இருந்தது? இப்போ நீங்கள் வந்து ஒரு தேசிய அணியில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போது அப்பா உங்களை கஷ்டப்படுத்தி தான் உங்களுக்கு நுழைச்சிருக்காரு நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன
1: நினைக்கிறீங்க? லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் கிரிக்கெட் வந்து நான் சைட் வந்துட்டு கிரிக்கெட் வந்து ஒரு பர்சனை வந்துட்டு ஒரு டிசிப்ளின் ஆக்கும். ஸோ உங்களை திங்க் எப்படி திங்க் பண்ணோம், எப்படி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணோம். ஸோ பிகாஸ் கிரிக்கெட் வந்து லாங்கர் ஃபார்மேட், நீங்கள் வந்து நிறைய யோசிக்கணும். ஸோ நல்லா வாழ்க்கையில் வந்து நிறைய யோசிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கிரிக்கெட் கொண்டு வந்து. பிகாஸ் நான் வந்து விளாட ஆரம்பிச்சது வந்து ஃபுட்பால், நான் ஃபுட்பால் ஃபீல்டில் இருப்பேன். அப்பா வந்து ஃபுட்பால் ஃபீல்டுக்கு வந்து மோட்டரில் நிற்பார், நீ மோட்டரில் ஏறு நான் வீட்டுக்கு போ.
0: ஓ அப்படியா?
1: ஸோ அவர் சொன்னார்,
0: எங்கே கிரிக்கெட் விளையாட கூட்டு போகிறதுக்கு?
1: அவர் சொன்னார், ஃபுட்பால் விளாடாத, நீ ஏன் ஃபுட் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி மாதிரிதான் நீ ஆகணும்னு. ஆனா அவரு கூட சண்டை போட்டேன், எனக்கு ஃபுட்பால் தான் வேணும், கிரிக்கெட் வேணும். ஆமா, பட் அது அப்புறம் கொஞ்ச நாளா போய் அப்புறம் கிரிக்கெட் எல்லாம் ஆரம்பிச்சோன்னே அதுலேருந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிச்சு.
0: இப்போ அப்பாவும் இதே விளையாட்டில் இருக்கிறதுனால இவர் அடிக்கடி அப்பா சொல்ற ஒரு ஆலோசனை என்னவா இருக்கும், திரு முனியாண்டி அவர்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாரு, அதிகமா அவர் சொல்ற ஒரு வார்த்தை கிரிக்கெட் விளையாடும் போது இது பாத்துக்கோ அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவாரு?
1: பேசிக்கலி வந்துட்டு அவரு எப்போதும் சொல்லுவாரு, டிசிப்ளினா இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் டிசிப்ளின், உங்களை ஸ்லீப்பிங் ருட்டீன், சாப்பிட்ற விதம், அப்புறம் ரொம்ப ஹம்பிளா இருக்க சொல்லுவாரு, ரொம்ப பேச வேணாம்னு சொல்லுவாரு.
0: ஐயோ, இங்க நிறைய பேசுறீங்க.
1: சோ எப்போதும் வந்து பேட் அண்ட் பால் பெர்ஃபார்மன்ஸ்ல நீ காட்டு, ரொம்ப பேசாத, யாருக்கிட்டயும் வாய் கொடுக்காத, நீ இப்போதும் ஹம்பிளா இருக்கணும், லெட் த பேட் டாக் அப்படின்னு சொல்லுவாரு, பெர்ஃபார்மன்ஸ் டாக் அப்படின்னு. சோ அது ரொம்ப மாத்திருக்கு, அந்த
0: பேச்சுல பேச்சை குறைச்சு செயல்ல கொஞ்சம்,
1: ஆமா செயல்ல காட்டுறது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது வந்து இந்த ஸ்பாட் கிரிக்கெட் இல்ல, எல்லா ஸ்பாட்ஸ்லயும் பெரும்பாலும் அப்படிதான் பேசுவாங்க. சோ அதனால தான் அவரு வந்து எப்போதும் இந்த டூ ரெண்டு மூணு வேர்ட்ஸ் வந்து எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ இருக்கும் நான் ஜப்பான்ல இருந்து வந்து கூட ஒரு லாங் மெசேஜ் பண்ணாரு.
0: அப்படியா?
1: ஆமா, டிசிப்ளினாரு, ஹம்பிளாரு, ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. சோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். சோ எப்போதும் சொல்லுவாரு, ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் தான். சோ கிரிக்கெட் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உனக்கு வந்து அந்த விக்டரி கிடைக்கும் அப்படின்னு.
0: சரி, அப்பாக்காக அடுத்த ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை போமா?

0: கதை போமா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஷர்வின் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, பொதுவாகவே ஷர்வின், நம்ம கதைப்பூமாவுக்கு வரக்கூடியவர்கள் பூக்களோட வருவாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பூவோட இன்றைக்கு வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
1: நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
0: ஆமா, அதாவது சூரியகாந்தி. அதுல ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு கடைக்கு போனாராம், அது பார்த்த உடனே கண்ணுக்கு அதாவது தென்பட்டது. அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்ல? ஆனா
1: பிடிக்கும், பிகாஸ் எனக்கு எலோ பிடிக்கும். ஓ, பேரா கலரு.
0: ஆமா,
1: அப்பா வந்து எலோ வந்து அவரு போட்டா சட்டை எல்லாம் எலோ தான் போடுவாரு.
0: அப்படியா?
1: அவரு பேரா டைஹார்ட்.
0: மங்களகரமா இருப்பாரு சொல்லுங்க. சரி, அதனால இன்றைக்கு இந்த சன்ஃபிளவர் சூரியகாந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. பொதுவா இந்த சூரியகாந்தி பூவை பிடிச்சவங்களுக்கு நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வாங்கிட்டு வந்தனால இது என்னன்னா, உங்களுடைய பயணம் எப்போதுமே வந்து மகிழ்ச்சியான பயணம், நேர்மறை, இந்த பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நோக்கி தான் நீங்க போவீங்க. எந்த சூழல் வந்தாலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, சூரியகாந்தி எப்போதுமே சூரிய ஒளி பக்கம் தான் அது போவோம். அந்த மாதிரி நீங்க எப்போதுமே அதை நோக்கி தான் போவீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் கூட ரொம்ப ஆழமான ஒரு நட்புறவோடு நீங்க இருப்பீங்க. அவங்க கவலையா இருந்தா கூட உங்களை தாங்கிக்க முடியாதான், நீங்க அப்படியே கூட இருந்தா அப்படி மகிழ்ச்சி படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலவரம் நமக்கு தெரியல, ஆனா இப்படி சொல்றாங்க. உண்மைதானே?
1: உண்மைதான்.
0: சரி, உங்களுக்கான இப்போ கதைப்போமுக்கு வந்தா மூன்று கேள்விகள் நம்ம கேட்போம். தகவலா சொல்லுவோம், அது ஆமாவா இல்லையா, அப்படி ஒண்ணு நடக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. ஒருவேளை நாங்க போய் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க முகத்துக்கு நேரம் சொல்லிடலாம், போய் சொல்லாதீங்க அப்படின்னு. சரி, உங்களுக்கான முதல் தகவல் என்ன அப்படின்னா, இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் தொடர்ந்து தூங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இருக்கான். மூன்று வருடமா தூங்குமா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா, இருக்கா இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? மூணு வருஷமா ஒருத்தர் தூங்குவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி இருக்காங்க, இரண்டு மூன்று வருடங்கள் தொடர்ந்து தூங்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குன்றீங்க. இல்ல, நல்லா சொல்லுங்க, நல்லா பேசுறீங்க.
1: என்பது
0: சரியான பதில். ஆமா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. எது அப்படின்னா, நத்தை இருக்கு இல்லையா, அந்த ஸ்னெயில்ஸ் வந்து மூன்று வருடங்களா தொடர்ந்து தூங்கக்கூடிய தன்மையை உண்டா, உங்களே தெரிஞ்சுதான் சொன்னீங்களா?
1: இல்ல, சில மிருகங்கள் இருக்கு.
0: தெரியல. சரி, என்பது சரியான பதில் தான். சரி, இப்போ நம்ம வீட்டுல வந்து அயன் பண்ணுவோம் இல்லையா, இந்த இஸ்திரி போடுவோம்ல, அந்த மாதிரி உலகத்திலேயே வந்து ஒரு விளையாட்டு இதுக்குன்னு ஒண்ணு இருக்கான். அதாவது இந்த ஒரு நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரொம்ப ஆபத்தான இடம், இந்த மலை உச்சியில, இந்த கடல் நடுவுல, இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான இடத்துல ஐன் போடுறதுன்றது ஒரு விளையாட்டாவே செய்யறாங்களாம். ஒரு சில நாட்டுல ஐன் போடுறதுக்கெல்லாம் இப்படி பண்றாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா? நடத்துறாங்க விட்ட கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி சில போட்டி எல்லாம் வந்து உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. சரியா, அது எங்க நடக்குது அப்படின்னா அப்புறம் நீங்க கூகுள பே பாருங்க. சரி, அடுத்து உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, முதல்ல அந்த பாடலை கேளுங்க.

0: இந்த பாடல் இடம் பெற்ற திரைப்படம் வந்து கிரிக்கெட்டை மையமா வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆமாவா இல்லையா? இல்ல. அப்படியே உறுதியா சொல்றீங்க?
1: இல்ல
0: என்பது சரியான பதில். ஆமா, இது வந்து கரத்தே படத்தை மையமாச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை போமா?

0: Puma.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு ஈப்போல இருந்து ஷர்வின் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. இவர் வந்து பல வருட காலமாக நம்ம தேசிய அணியிலும் இருக்காரு. கிரிக்கெட் விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய ஷர்வின் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ தேசிய அணியில நீங்க சில வருடங்களா இருக்கீங்க. எத்தனை வருடமா இருக்கீங்க ஷர்வின்? நீங்க
2: நேஷனல் டீம்ல ஆல்மோஸ்ட் வந்து 10 வருஷமா இருக்கேன். அண்டர் 16 அண்டர் 19 விளாட ஆரம்பிச்சது வந்து 16 வயசுலயே விளாட ஆரம்பிச்சிட்டேன். பட் சீனியர் லெவல் வந்து 2018ல இருந்து ஆரம்பிச்சேன்.
1: ஆமா, இப்போ தேசிய அணியில இருக்கிறதுனால இப்போ எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு பொதுவா அந்த மாதிரி குறிப்பா அந்த கிரிக்கெட் போட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார், சொல்லுங்க அதை பத்தி.
2: ஓகே, இப்ப ரீசனா வந்து ஏசியன் கேம் போனோம். சோ அது வந்து பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட், பிகாஸ் 4 தொடர்ந்து மழை, கேம் எல்லாம் கேன்சல் ஆச்சு. சோ குவார்ட்டர் ஃபைனல்ல வந்துட்டு பங்களாதேஷ் கூட விளாடுறது. ஸோ நல்ல சான்ஸ் அந்த செமிஃபைனல் போகிறதுக்கு. அப்புறம் செமிஃபைனல்லேருந்து அப்புறம் எதனால நடக்கலாம். பட் மழை வந்துட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பவே இல்லை. இப்போ தான் எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிறோம். எல்லாம் டவலில் இருந்தோம், வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கேம் கால்ட் ஆஃப் ஆச்சு.
1: அந்த வானிலைன்றது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிருச்சு.
2: ஸோ கிரவுண்டுக்கு போக தேவையில்லைன்னு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்லேயே இந்த மாதிரி நடந்தது. இப்போதும் வந்து கிரவுண்டில் போயிட்டு மழை நின்றுட்டோடனே அப்புறம் எப்படியாவது ஒரு மேட்ச் விளாட பார்ப்பாங்க. மழை நின்றுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டல் விட்டே வெளியாகல, கேம் கேன்சல் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரும் அவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் பங்களாதேஷ் கூட விளாட்றது வந்து பெரிய விஷயம். பிகாஸ் அந்த அவங்க செமிஃபைனல் போனனால வந்து ரேங்கிங், ஸோ ரேங்கிங்கை பார்த்துட்டு அவங்க குவாலிஃபை பண்ணாங்க செமிஃபைனல். ஸோ எங்கள் ரேங்கிங் வந்து 25 இந்த வேர்ல்ட், அவங்களோட வந்து 8. ஸோ அந்த ரேங்கிங் வச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ அது வந்து ஏசியன் கேமோட ரூல்ஸ். எதுவும் பண்ண முடியாது.
1: ஆனா மத்த நாடுகளையும் போயிட்டு நீங்க நல்லதொரு ஆட்டத்தை வந்து நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, இனியும் கொடுப்பீங்க. சரி, இப்போ கிரிக்கெட் பத்தி பேசும்போது இது தொடங்கினது எந்த நாட்டுல? ரொம்ப அதிகமா இந்த கிரிக்கெட் வந்து எங்கெல்லாம் அதிகமா விளையாடுறாங்க?
2: கிரிக்கெட் இன்வென்ட் பண்ணது வந்துட்டு இங்கிலாந்து. ஸோ அவங்க தான் வந்து கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏசியன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு கிரிக்கெட் விளாட வச்சாங்க. பேசிக்கலி வந்து 4 கண்ட்ரீஸ், மெயின் 4 கண்ட்ரீஸ் வந்துட்டு ஏசியன்ல வந்துட்டு ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஸோ நீங்க ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காலாம், இவங்கெல்லாம் வந்து பிகஸ்ட் டீம் இந்த வேர்ல்ட்ல. ஸோ அவங்க தான் இப்போ மெயின் கிரிக்கெட்ல இருக்காங்க.
1: அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அப்படின்னா யாரு, ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு விராட் கோலி பிடிக்கும். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப வந்து டிசிப்ளினான கிரிக்கெட். அவங்க வந்து சாப்பாடுலையும் ஃபிட்னஸ்லையும், அவர் வந்து 2008 வந்துட்டு ரொம்ப ஃபிட்னஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருந்தார். ஸோ அந்த டைம்லேருந்து ஆரம்பித்தார், நான் ஃபிட்னஸை தொடங்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுலேருந்து இப்போ வந்து ஓல்டு வேர்ல்டு தெரியும் விராட் கோலினா யார். ஸோ அவரோட ஃபிட்னஸ்னால தான் நான் சொல்லுவேன், அவரோட டிசிப்ளின் அவர் எங்கே இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு.
1: அதே மாதிரி உங்களையும் அதிகமா பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது தெரியுது. ஏன்னா இப்போ டிக்டாக் லைவ் மூலமாவும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்னதுதான், அதான் அப்பா மூலமா வந்து பிடிச்சு நீங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. பல வருட காலமாக இந்த கிரிக்கெட்ல இருக்கீங்கன்னு சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. சரி, இப்போ அடுத்து ஒரு சிறிய ஒரு தொகுப்பு, அதாவது பாடல்லாம் நீங்க கேட்க போறீங்க. ஒரு 4 பாட்டு கிட்ட அதுல இருக்கு, அதை கேளுங்க. அது என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.
2: ஓகே,
1: தயாரா இருக்கீங்களா? சரி, இந்த பாடலை கேட்டலாம்.

0: நான்கு பாடல்கள் கேட்டீங்க, இது என்ன திரைப்படம்? ஒரு ரெண்டு சொன்னா கூட
1: மொத சத்தியமா தெரியல, பட் நெக்ஸ்ட் மூணு தெரியும். தில்லி, பொன்னியின் செல்வன், அப்புறம் படையப்பா.
0: சரி, முத படம் வந்து ஹாய் படம், ஹாய் வந்துச்சுல, இப்போ நயன்தாரா நடிச்சாலும் அந்த படம். மூன்று படம் ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இது கதை போமா.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05.
2: கதை போமா.
3: நிகழ்ச்சியில் நம்மோடு ஷர்வின் முனியாண்டி அவர்கள் வந்திருக்காங்க. கிரிக்கெட் விளையாட்டு வீரர், தேசிய அணியில் இருக்காங்க. இன்றைக்கு அவங்க கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தேசிய அளவிலான விளையாட்டு வீரர். சரி, நிறைய உங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க, கிரிக்கெட் விளையாட்டில் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன உங்க திட்டம் ஷர்வின், சொல்லுங்க.
4: ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, அது வந்து ஒரு வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ் T20. ஸோ வெனஸ்டேலேருந்து அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு 3 stages இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ஸ், அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ். அதில் குவாலிஃபை பண்ணோம்னா வேர்ல்ட் கப்ல எல்லாம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா டூர்ஸ் வருது. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வெளிநாட்டில் போயிட்டு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணி விளாடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து சீ கேம்ஸ் திருப்பியும் வருது மலேசியாவில். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அந்த கிரிக்கெட் இவெண்ட் வந்து ஸ்ரவாவில் நடக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
3: இப்போ தேசிய அணி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுடைய?
4: ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் ஸ்குவாட்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 25 people இருக்கும். ஸோ ஒரு டோர்னமெண்ட் போறவனுக்கு 15 பேர் செலக்ட் பண்ணுவாங்க, 11 பேர் வந்து உள்ளுக்கு விளாடுவாங்க ஃபீல்டில். ஸோ நெக்ஸ்ட் 3 players வந்து ரிசர்வ்ல இருப்பாங்க. ஸோ எப்போதும் 15 போவோம் வித் ஏதாவது டோர்னமெண்ட் தான்.
3: சரி, இப்போ உங்களுக்கும் கிரிக்கெட் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, உங்க வாழ்க்கையை மாத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ நிறைய இளைஞர்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் கேட்பாங்க, நிறைய அவங்களும் விளையாட்டுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கலாம். இப்போ கிரிக்கெட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, யோசிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சர்வீன்?
4: ஐ திங்க் கிரிக்கெட்ல வந்து இப்போ சமீப காலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ மலேசியா கிரிக்கெட் அசோசியேஷன், ஸோ எங்களுக்கு அசோசியேஷன் தனியாக இருக்கு. ஸோ இப்போ கிரிக்கெட் நீங்கள் நல்லா விளாட்றீங்கன்னா, ஒரு நல்ல டேலண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ MCA வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டெய்லர்ஸ்,
3: ஏபி,
4: ஸோ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் நேஷனல் டீமில் வந்து இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இருக்கு, நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் முந்தி உள்ள கிரிக்கெட்டுக்கும் இப்போ உள்ள கிரிக்கெட்டுக்கும் யூஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ உள்ள கிரிக்கெட் நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதான் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ஹூ வாண்ட் டு ஸ்டெப் இன் த ஸ்போர்ட்ஸ், நாட் ஓன்லி கிரிக்கெட், நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணோம். பிகாஸ் ஒரு பர்சனை வந்து அவங்க நல்ல கேரக்டராகவும் நல்ல ஒரு நல்ல டிசிப்ளினாக ஆகும். ஸோ இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து தப்பான பாத்வேல போறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு ஃபார் தெம், ஒரு நல்ல டேலண்ட் காமிக்கிறதுக்கு.
3: ஆமா, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் உங்களை மாற்ற போன்றவர்கள் சொல்லலாம். நம்ம எங்கெங்கயோ தேட வேணாம், நம்மை சுற்றியே நிறைய திறமைகள்லாம் இருக்காங்க. அந்த திறமைகளுக்கான ஒரு களமாக தான் வந்து இந்த கதைப்போமா நிகழ்ச்சி இடம்பெற்று வருது. அந்த வகையில் இன்றைக்கு கிரிக்கெட் வீரர் நம்மோடு ஷர்வின் முனியாண்டி அவர்கள் வந்து நம்மோடு பேசியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த போட்டிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்தடுத்து சந்திக்கலாம், சரியா?
4: கண்டிப்பா,
3: ரொம்ப நன்றி ஷர்வின், சந்திப்போம். இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து 1 மணிக்கு மேல இசை மிசையும் நிகழ்ச்சியில் பிரவீன் உங்களோட பேச காத்துட்டு இருக்காரு. விடைபெறுகின்றேன், மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: ஆயுத கிடங்கு கையிருப்பில் மாற்றமில்லை. ராணுவ அதிகாரி கைது தொடர்பில் தரைப்படை விளக்கம். வாட்ஸ்அப் கணக்கு முடக்கம், நுட்ப சிக்கலை காரணம் ஒப்புக்கொண்டது மேத்தா. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஆயுத கிடங்குகளில் உள்ள அனைத்து ஆயுதங்களும் தோட்டாக்களும் அதன் எண்ணிக்கைப்படி முழுமையாக உள்ளதாக மலேசிய தரைப்படை TDM உறுதிப்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 28 நாள் பொது உயர்கல்விக்கூடம் ஒன்றிலிருந்து இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அப்படை இவ்வாறு தெரிவித்துள்ளது. அச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் அனைத்து ஆயுத கிடங்குகளிலும் உடனடி சோதனை நடத்தப்பட்டதாக TDMஇன் தொடர்பு பிரிவு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. தொடர்புடைய அந்த இராணுவ அதிகாரி கையில் சுடும் ஆயுதம், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தோட்டாக்கள், தடை செய்யப்பட்ட பொருள் அடங்கிய திரவம் ஆகியவற்றுடன் காணப்பட்டதை அடுத்து அரச மலேசிய காவற்படை அவரை கைது செய்தது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் மைத்ர ஜென்னாயின் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. எனினும் அது ஆய்வுக்கூட சோதனையின் வழி உறுதிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி அமைப்பில் ஏற்பட்ட நுட்ப கோளாறினால் முறையான புலன பயனர் செயல்பாடுகள் விதி மீறியதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதன் விளைவாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCவால் சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழுவில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் மேத்தா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம் தொடர்பான சிக்கல் குறித்து அந்நிறுவனம் தமது தரப்பிடம் முன்னரே தெரிவித்துவிட்டதாக MCMC அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் அந்த நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட முறையான கணக்குகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு உதவியும் ஆதரவையும் தொடர்புடைய சட்டத்திற்கும் விதிமுறைக்கும் உட்பட்டு வழங்க நிதி சேவை வழங்குநர்கள் தயாராக உள்ளனர். கடனை செலுத்துவதை ஒத்திவைத்தல், கட்டண விலக்களிப்பு உட்பட தொடர்புடைய சட்ட செயல்முறைகள் நிறைவடையும் வரை தற்காலிக ஆவணங்களை வழங்குவது போன்ற உதவிகள் அதில் அடங்கும் என மத்திய பொருளகம் BNM தெரிவித்துள்ளது. உரிய உதவிகளை பெற சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் நிதிக் கழகங்களை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. உதவிகள் உடனடியாக வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த BNM நிதிக் கழகங்களுடன் அணுக்கமாக ஒத்துழைக்கும். 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எரிபொருள் மின் கட்டணங்களில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும். மின் கட்டணம் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய அவ்வகாரத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டுமென சமூக தொழில்துறை மைய இயக்குநரும் இணை பேராசிரியருமான டாக்டர் ஜஸ்ரோல் ஜமானி ஜமியான் தெரிவித்தார். எரிபொருள் செலவினம் மின் கட்டணத்துடன் தொடர்புடையது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எரிசக்தி விநியோக செலவுகளையும் மக்களின் தேவைகளையும் சமநிலைப்படுத்தும் அதேவேளை அத்துறையின் நீடித்த நிலைத்தன்மையை உறுதி செய்ய அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவது அவசியம் என்றார் அவர். கிழக்கு கரை ரயில் திட்டம் ECRL பாதை நெடுகிலும் 65 வணிக மனைகளும் 35 நிர்வாக வசதி தொகுப்பும் அமைய உள்ளன. இது தொடர்புடைய பகுதிகளில் உள்ள தொழில் முனைவோருக்கும் உள்ளூர் குத்தகையாளர்களுக்கும் தொழில் விருத்திக்கான வாய்ப்பாக அமையும். இதன் மூலம் அவர்கள் உணவு, பானம், மளிகை பொருட்கள், உள்ளூர் தயாரிப்புகள், பயணிகள் தொடர்புடைய சேவைகள் ஆகியவற்றை வழங்க முடியும் என ECRL நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நிர்வாக வசதி தொகுப்புகள், துப்புரவு, கட்டட வளாக பராமரிப்பு, குளிர்சாதன முறை ஆகியவற்றை உள்ளடக்கியிருப்பதாக அது குறிப்பிட்டுள்ளது. ரேபிட் KL நிறுவனம் இம்மாதம் 5 நாள் தொடங்கி டிசம்பர் 22 நாள் வரை தலைநகர் KL சென்ட்ரலிலிருந்து நாடாளுமன்ற கட்டடம் வரையிலான பயணத்திற்கு இலவச மூடுந்து சேவையை தயார் செய்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் நிலவும் வாகன நிறுத்துமிட சிக்கலுக்கும் நெரிசலுக்கும் தீர்வு காணும் முயற்சியாக இந்த மாற்று வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 15 நாடாளுமன்றத்தின் 5 தவணைக்கான 3 கூட்டம் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு அச்சேவை தயார் செய்யப்பட்டுள்ளதாக ரேபிட் KL அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை மணி 7 தொடக்கம் இரவு மணி 8 வரை இயங்கும் இச்சேவையை நாடாளுமன்ற கட்டடத்தில் அலுவல் வேலை உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றிரவு பேரா ஹிலிர்பெரா மாவட்டம் உட்பட லாரோட் மத்தாங் சிலாமா பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இரு உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயலகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் கம்போங் டெகோங் பொது மண்டபத்திலும் கம்போங் மந்திரி பள்ளிவாசலிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஹுலுபேரா கொலகாங்சார் கிந்தா கம்பார் பதாங்படாங் மோலிமில் மாலையிலும் இரவிலும் மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: ஃபிளை துபாய் விமான சம்பவத்திற்கு பின் ஐக்கிய அரபு சிற்றரசிலிருந்து இஸ்ரேலர்களை ஏற்றிய முதல் விமானம் சனிக்கிழமை காலையில் தெல் அவிஃபில் தரையிறங்கியது. இது மீட்பு விமானம் என இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கடந்த புதன்கிழமை துபாய் தெல் அவிஃப் பாதைக்கான ஃபிளை துபாயின் விமானிகளுள் ஒருவர் தமது சக விமானியை கத்தியால் குத்தி மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்த முயன்றார். காயமடைந்த விமானியின் முயற்சியால் சம்பந்தப்பட்ட விமானம் சவுதி அரேபியாவில் அவசரமாக தரையிறங்கியது. தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஐக்கிய அரபு சிற்றரசு இது குறித்து விசாரணை மேற்கொள்கிறது. அர்ஜென்டினாவில் குறைந்தது 350,000 அமெரிக்க டாலரை முதலீடு செய்யும் வெளிநாட்டவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் என அதிபர் ஜேவியர் மிலே அரசாங்கம் அறிவித்துள்ளது. லத்தீன் அமெரிக்காவின் 3rd பெரிய பொருளாதார நாடு கடந்த ஆண்டு பிரேசில் மெக்சிகோவை விட குறைவான அந்நிய நேரடி முதலீட்டை பதிவு செய்தது. அர்ஜென்டினாவின் போட்டித்தன்மையும் கருவூலத்தில் சரிந்துள்ள டாலர் கையிருப்பை உயர்த்தவும் மில்லே வர்த்தக தடையை அகற்றியுள்ளார். அத்துடன் பொது செலவுகளையும் குறைத்துள்ளார். எனினும் அர்ஜென்டினாவின் இந்த நடவடிக்கைகள் நீடித்த பொருளாதார வளர்ச்சியில் பங்களிக்கும் வரை முதலீட்டாளர்கள் காத்திருப்பதாக பொருளாதார நிபுணர் மார்செலோ எலிசண்டோ கூறினார். விளையாட்டு. இம்மாதம் 14th நாள் தொடங்கி 18 வரை நடைபெறும் சீனா சங்காயில் உலக வெற்றியாளர் போட்டிக்கு பிறகு இதர போட்டிகளில் பங்கேற்பதை குறைத்துக் கொள்ளப் போவதாக தேசிய சைக்கிளோட்ட வீரர் டத்து முகமது அசிசுல் ஹஸ்னி அவாங் தெரிவித்துள்ளார். 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக உடல் மனத்திடத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் வகையில் தமக்கு இந்த மீட்சி காலம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். 38 வயதான அவர் குறுகிய காலகட்டத்தில் அவசர கதியில் செயல்பட விரும்பவில்லை எனவும் கட்டம் கட்டமாக திறனை மேம்படுத்திக் கொள்ள அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 2026 ஆசிய போட்டிக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் வரிகளித்ததால் தங்குமிட சிக்கல் ஏற்பட்டதை ஜப்பான் ஒலிம்பிக் செயற்குழு தலைவர் செய்கோ அஷிமோத்தோ ஒப்புக்கொண்டார். சில அணிகள் ஐச்சி நகோயா வந்த பிறகு போதுமான தங்குமிடம் இல்லாததை தெரிந்து கொண்டன. போட்டிக்கு முதல் நாள் வரை ஒட்டுமொத்தமாக 15,000 பேரின் வருகை மட்டுமே கணிக்கப்பட்டிருந்தது. அந்த எண்ணிக்கை மிஞ்சியவர்களுக்கான தங்குமிடங்களை தயார்படுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்கியதாக அவர் கூறினார். இம்முறை பணத்தை மிச்சப்படுத்த ஆசிய போட்டி பங்கேற்பாளர்களுக்கு தனிப்பட்ட தங்குமிட கிராமம் அமைக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுத கிடங்கு கையிருப்பில் மாற்றமில்லை. ராணுவ அதிகாரி கைது தொடர்பில் தரைப்படை விளக்கம். வாட்ஸ்அப் கணக்கு முடக்கம் நுட்ப சிக்கலை காரணம் ஒப்புக்கொண்டது மேத்தா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.

நேற்று காற்றின் மொழியில இரவு வணக்கம் சொல்லிட்டு போன இன்றைக்கு ஒரு 12 மணி நேரத்திற்கு பிறகு மதிய வணக்கத்தோடு இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு பேச வந்துட்டேன். நான் பிரவீன்குமார். இன்று மாலை 4 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு. சரி, சனிக்கிழமை மதிய உணவுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? வீட்டுல சமைச்சு முடிச்சிட்டீங்களா? பரிமாறிட்டு இருக்கீங்களா? எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? சமையல் அறையிலிருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வணக்கம். பயணிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நிறைய உரையாடல்கள், நிறைய சுவாரஸ்யமான பாடல்கள்னு இன்றைய அங்கம் சிறப்பாக அமைகின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. தொடர்ந்து எஸ்டிஆர் என்ட்ரியா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு நிறைய பேச போறோம். இது இசையும் இசையும்.

0: திராயிசையில்
1: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு.

டேனி டயால் மற்றும் மம்தா மோகன்தாஸ் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டும் இந்த சமூக ஊடக பயனர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், இன்ஸ்டாகிராம் ஃபீட், ஃபேஸ்புக் ஃபீட், ஃபீட்னா என்னன்னு பார்த்தோம்னா முகப்புங்க. நம்ம சமூக ஊடகத்தை திறந்த உடனே எந்த மாதிரியான அந்த காணொளிகள் வந்து நமக்கு காண்பிக்கிறது, எதை வந்து எந்த மாதிரி காணொளிகளை நம்ம அதிகமாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி காணொளிகளை தான் இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு அதிகமாக பரிந்துரை செய்கின்றது. இப்ப பொதுவா பாத்துக்கிட்டோமே, காதலை பற்றி ஒரு காணொலி வந்து நம்ம அடிக்கடி பாக்குறோம், அந்த வாசகங்கள் எல்லாம் பாக்குறோம்னா நிறைய காதல் காணொலிகள் ரீல்களா வரும். அதோட வந்து இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட சிலர்லாம் வந்து உடற்பயிற்சியில இருப்பாங்க, அது சம்பந்தப்பட்ட காணொலிகளை பார்த்தோம்னா அது மாதிரியான காணொலிகள் வரும். ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, யாராவது ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தாங்கன்னா, அந்த காதல் முறிவு எல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா, அந்த மாதிரி காணொலிகளை மட்டும் நீங்க லைக் பண்ணிட்டீங்க, அதோட வரிசையா அப்படிதான் வரும், உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் காணொலிகள். அதனால இது பின்னால ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட உண்மை இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாச்சும் சாதிக்கணும், ஒரு நமக்கு ஒரு தன்முனைப்பு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது சம்பந்தப்பட்ட இந்த தன்முனைப்பு வாசகங்கள் சம்பந்தப்பட்ட காணொலிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிகமா பாருங்க. அதெல்லாம் வந்து அதிகமா உங்களுடைய விருப்பம், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் அங்க தெரிவிங்க. அதனால வரிசையா அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நாளை வந்து கண்டிப்பா வந்து இன்னும் உற்சாகமாக்கும். சமூக ஊடகம் கூட நம்முடைய அந்த அன்றாட வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஆலோசனையை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, சனிக்கிழமை எல்லாரும் வந்து குடும்பம் நண்பர்களோட நேரம் செலவிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. இங்க நாங்க அறிவிப்பு அறையில உங்க கூட பேசிட்டு இருக்கோம், நாங்களும் மகிழ்ச்சியா தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அழைச்சு பேசுனீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கோங்க. சரி சொல்லுங்க, அழைங்க. உங்களுடைய சமூக ஊடக காணொலியில உங்களுடைய அந்த ஃபீட் முகப்பு எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வருது, அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய பேசலாம், பாடல்களும் கேட்கலாம். இது இசையும் இசையும். அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் கொண்டு வராரு, இதோ.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க.

0: வணக்கம் அசோக், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பிரவீன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பங்சார்ல இருந்து பிரவீன்.
0: ஓ, பக்கம் தானா?
1: பக்கம் தான்.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சனிக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதான் மேல ரூம் எல்லாம் சாயம் அடிச்சு முடிச்சு இப்பதான் கீழே இறங்கினேன்.
0: ஓ, தீபாவளிக்கான முன்னேற்பாடா?
1: ஓ பிரவீன், அதை கேட்காதீங்க.
0: உதவி செய்யறது யாருமே இல்லையா அசோக்? நீங்க மட்டும் தான் சாயம் அடிக்கிறீங்களா?
1: இல்ல, வீட்டுல இப்போதைக்கு நான் ஒண்டிதான் இருக்கேன்.
0: ஓ அப்படியா? நீங்க தங்கும் வீடு உங்களுடைய வந்து சொந்த ஊர் வந்து வேற இடம்?
1: ஆமா, சொந்த ஊர் வந்து கிடா.
0: ஓ கிடா, தீபாவளிக்கு அங்க போயிருவீங்க?
1: ஆமா, தீபாவளிக்கு அங்க போயிருவோம். சோ தீபாவளி ஒரு தேர்ட் டே போல ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு இங்க வருவோம்.
0: ஓ சரி சரி சரி.
1: அது வருஷம் வருஷம் நம்ம நார்மலா இந்த மாதிரி லேசா நம்மளால முடிஞ்ச ப்ரிப்பரேஷன் பண்றதுதான்.
0: அதான், அந்த சாயம் அடிக்கிறதே வந்து சில வீடுகள்ல மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்கும்.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மான் கராத்தில இருந்து ஒரு நல்ல பாட்டு போடுங்க பிரவீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது.
0: ரொம்ப பிடித்த படம் குத்து சண்டை பழகிருக்கீங்களா என்னது நீங்க?
1: ஆமா, ஆக்சுவலி நான் படிக்கிற காலத்துல ஒரு பாக்ஸ்
0: பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன் சரியா நானு. சொல்லுங்க, எத்தனை பேரை நாக் அவுட் பண்ணிருக்கீங்க?
1: அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்ல. பேசிக் நாலேஜ் நாங்க முன்ன புக்கி ஜாலியில படிச்சப்போ எல்லாரும் அங்கங்க டோர்னமெண்ட் எல்லாம் போயிருக்கோம்.
0: அதாவது புக்கி ஜாலியில அந்த விளையாட்டு பள்ளியில படித்தீங்க நீங்க?
1: ஆமா, ஸ்கோலா சுக்கன் புக்கி ஜாலியில்.
0: நமக்கு குத்து சண்டைனாலே வந்து இந்த பத்ரி, எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, அதோட நீங்க சொன்னீங்கல மான் கராத்தே, இந்த அளவுக்கு தான் தெரியும். உங்க அளவுக்கு இல்ல, இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடலை கொடுக்கறோம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி அசோக், நன்றி.

0: பன்னெடுங்காலம் வற்றாத ஆதரவை வழங்கி வரும் லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, வரும் தீபாவளிக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பான பலகாரங்களை தயாரிக்க
1: ஏழாம் சுவையின் இருப்பிடம்
0: வேண்டாமா உங்களுக்கு? அதுவும் நாடே பாராட்டும் லிங்கம்ஸ் முறுக்கு அதிரசம் இல்லா தீபாவளியா?
2: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: சும்மா அதிரது இல்ல
2: லிங்கம்ஸ்.

சரி நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா மதிய உணவு, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இந்த பாடல்கள், இந்த வேலை, நம்ம பேசுறது எல்லாமே வந்து உங்களுக்கு துணையா இருக்கும், இந்த ஒரு வேலையை உற்சாகமாக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரிங்க, அடுத்து ஒரு உள்நாட்டு பாடலை கேட்க போறோம். பொதுவாகவே இந்த உள்நாட்டு திரைப்படங்கள் திரையரங்குகளை விட்டு சென்ற பிறகு எங்காவது வந்து நீங்க இணையதளத்திலோ இல்லை இந்த பணம் செலுத்தி பார்க்கும் ஓடிடி தளங்கள் இருக்கு இல்லையா, அங்க பார்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு எண்ணம் இருந்தால் நிறைய தளங்கள்ல நம்ம மலேசிய தமிழ் திரைப்படங்களும் இருக்குங்க, நீங்க போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த யூடியூப் தளத்திற்கு சென்றீங்கன்னா அந்த அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த திரைப்படங்களை வந்து அதிகாரப்பூர்வமா பதிவேற்றம் செய்திருப்பாங்க, அங்கேயும் நீங்க பார்க்கலாம். இந்த சட்டவிரோதமா பதிவிறக்கம் செய்து பார்ப்பதை மட்டும் நம்ம கொஞ்சம் தவிர்த்தரலாம். ஏன்னா வந்து அந்த கலைஞர்கள் அந்த அந்த திரைப்படத்தை எடுத்தாங்க இல்லையா தயாரிப்பாளர்கள், அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம எப்போதுமே வந்து மரியாதை செலுத்தணும். சரி, நிறைய நம்ம ஆர்டிஎம் தொலைக்காட்சி திரைப்படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படங்களை நீங்க ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக இலவசமாகவே பார்க்கலாங்க. என்றோ பார்த்திருப்பீங்க இந்த டிவி 1 அல்லது 2 அந்த திரைப்படங்களை வந்து திரும்ப பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா நீங்க இந்த ஆர்டிஎம் கிளிக் தளத்திற்கு போகலாம். தொலைபேசியில கூட, விவேக கைபேசியில கூட நீங்க அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த திரைப்படங்களை கண்டு களிக்கலாம் இலவசமாகவே. அடுத்த பாடல் நம்ம உள்நாட்டு பாடலை திலீப் வர்மன் மற்றும் சைகோ மந்த்ரா இவங்க கூட தார் நிஷான்லி அனைவரும் இணைந்தே கொண்டு வராங்க. இதோ

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சபா ரணாவ் பங்கினத்தான் பகுதியில் இன்று காலை 10:57 ரிக்டர் கருவியில் 3.5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அது தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செப்டம்பர் 29 வரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 10,374 சோதனைகள் வாயிலாக மொத்தம் 37,313 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அமைச்சும் குடிநுழைவுத்துறையும் இணைந்து நடத்தி அவற்றின் வாயிலாக 137,000 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறினார். தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN கடுமையான ராணுவ பயிற்சியை உள்ளடக்கியதாக கருதப்படக்கூடாது. எனவே இத்திட்டத்தில் பங்கேற்கும் எவரும் அஞ்ச தேவையில்லை என தேசிய சேவை பயிற்சி பிரிவு இயக்குநர் மஸ்லிசான் ஷே ஓஸ்மான் தெரிவித்தார். பயிற்சியில் இணைக்கப்பட்டுள்ள ராணுவ கூறுகள் 10 விழுக்காட்டிற்கும் குறைவானவை எனவும் இத்திட்டத்தில் உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, ஆற்றல் மேம்பாடு உள்ளிட்ட கூறுகளில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்தோனேசிய வியட்நாமிய மொழி பாடத்திட்டங்களின் வெற்றியை தொடர்ந்து கேஃப் தேசிய பல்கலைக்கழகம் தாரா ஷெஃபியன்கோ மலாய் மொழியை உள்ளடக்கிய வகையில் தென்கிழக்காசிய மொழி ஆய்வு பாடங்களை விரிவுபடுத்துவதற்கான கூறுகளை ஆராய்கிறது. இது ஆசிய மொழிகளுக்கான தேவை தொடர்ந்து வலுவாக உள்ளதை புலப்படுத்துவதாக அப்பல்கலைக்கழகத்தின் மொழியியல் ஆய்வுக்கழக இயக்குநர் ஹேரி ஹோரி செமனை குறிப்பிட்டார். தற்போது அது 33 மொழிகளை கற்பித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். யுக்ரைன் கேஃபில் மற்றொரு முதன்மை பாலத்தை ரஷ்ய படைகள் தாக்கின. அதனைத் தொடர்ந்து அவசர பிரிவினர் அங்கு விரைந்துள்ளதாக அதன் ஆளுநர் விதலே கெட்சிஷ்கோ தொலைவரையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பாலம் சேதமடைந்துள்ளதை அடுத்து போக்குவரத்து நெரிசல் மோசமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருள்ஜோதி. வணக்கம்.

எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்களே, நினைத்தாலே இனிக்கும் 70ஆம் ஆண்டு கானங்களுக்கான நேரம் இது. இன்றைய பாடல் தொகுப்பை வழங்குபவர் ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம், அவங்க தான் வழங்குறாங்க. சரிங்க, அந்த முதல் 2 பாடல்களை கேட்டுட்டு இன்றைய பாடல் தொகுப்பு எதை சார்ந்து இருக்க போகின்றது அப்படின்றத நீங்களே யூகிச்சு பாருங்க. 2 பாடல்களுக்கு பிறகு நானே சொல்றேன். தொடக்க பாடல் SP பாலசுப்ரமணியம் கொண்டு வராங்க.

0: நாடெங்கிலும் புண்ணிரமாய் பொரியும் அப்பளம் நல்லெண்ணெய் ஊறுகாய் என்றால்
1: லிங்கம்ஸ்,
0: வடை இட்லி தோசைக்கு முழு உளுந்து என்றால்
1: லிங்கம்ஸ்,
0: அத்துடன் சமையல் சிறக்க மணக்கும் மசாலைகள் என்றால்
2: டேஸ்ட்.

என்னங்க ஒற்றுமை அந்த இரண்டு பாடல்களுக்கு? இன்றைய தொகுப்பு எதை சார்ந்தது? சரி சொல்லிடலாம். முன்பு தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக இவர் இருந்துள்ளார். ஒரு தமிழ் ஆசிரியரும் கூட. கவிஞர் புலமை பித்தன் அவர் எழுதிய பாடல்களை தான் இன்று கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அவருடைய பிறந்த நாள் வருகின்ற 6ஆம் தேதி அக்டோபர் மாதம். அதனால அவருடைய நினைவாக இன்றைய பாடல்கள் எல்லாமே அவர் எழுதியதுதான். அடுத்த பாடல் தீபம் அப்படின்ற திரையிலிருந்து.

0: லிங்கம்
1: நாடெங்கிலும் நொறுங்கும் அப்பளம் குளுமைக்கு நல்லெண்ணெய் நா சுரக்க ஊறுகாய்
2: ஆஹா வடை என்னமா டேஸ்டா இருக்கு இட்லி என்னமா சாஃப்டா இருக்கு
1: லிங்கம்ஸ் முடு உளுந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க செய்யும் லிங்கம்ஸ் மசாலைகள் உங்கள் இல்லங்களில் இருந்தால் குடும்பமே குதூகலிக்கும் ஏழாம் சுவையுடன் வளவரும்
0: நாடு நகரம் எங்கிலும் நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்ஸ்

0: கவிஞர் புலமை பித்தனின் பாடல்கள் 60கள் முக்கியமா 70களில் நம்ம புரட்சி தலைவர் நடிகர் திலகத்துக்கு நிறைய எழுதியிருக்காரு. எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவிஞர் இந்த நடிகர்களுக்கு அப்படின்றத ஒரு ஒளித்துணுக்கு வாயிலா கேட்கலாம்.
1: அப்ப நான் சொல்றேன், புலமை பித்தன் பெரிய கவிஞர் மாற்றுகிறதே இல்லை. கண்ணதாசன் தன்னிடம் இல்லையே என்கின்ற வருத்தம் நான் வந்த பிறகு எம்ஜிஆருக்கு தீர்ந்தது என்று புலமை பித்தன் என்ற ஒருவர் சொன்னார். ஆனா புலமை பித்தன் ஆங்கிலத்தில் வார்த்தைகளை போட்டு அல்லது இன்னைக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை போட்டு எழுதுவதில்லை. எழுத முடியாது என்பதல்ல, அதை எழுதுக்கு அவர் தயாராக இல்லைன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை முயற்சி எப்படிதான் வச்சுக்கலாம்.

0: பிரேம்குமார், நான் ராஜமோகன் காஜாங்கில இருந்து அழைக்கிறேன், டாக்ஸி ஓட்டினர்.
1: ஆஹா, அப்படியே வந்து வாகனத்தை செலுத்திட்டே பாடல்களை ரசிச்சிட்டு இருக்கீங்களா? பாடல்கள்லாம் எப்படி இருக்கு?
0: கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பா இருக்கு பிரேம்குமார். பாடல் நீங்க போடுற பாடல் எப்போதும் ராத்திரி வந்து அசத்துவீங்க, இன்னைக்கு மதியம் வந்து அசத்திக்கிட்டு இருக்கீங்க. 6ஆம் தேதி 10ஆம் மாசம் எனக்கு பிறந்த நாள்.
1: ஆஹா, உங்களுக்கும் அன்றுதான் பிறந்த நாளா?
0: ஆமா பிரேம்குமார்.
1: பாருங்க, கவிஞர் புலமை பித்தனுக்கு, உங்களுக்கு, அப்புறம் வந்து அசத்துறேன்னு சொல்றீங்களா? ஆனா அசத்துவது நான் இல்லைங்க, இந்த பாடல் தொகுப்பை வழங்குவது ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் அவங்க தான். அவங்களுக்கும் அன்றைய நாள் தான் பிறந்த நாள். உங்க மூவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிப்போம்.

0: பார்த்திபன் பேசுறேன், கில்லாலேந்து பேசுறேங்க. சனிக்கிழமை எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கீங்க. அந்த ராஜேஸ்வரி ராஜமாதத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிருங்க.
1: சனிக்கிழமை எப்ப வரும் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க விடுமுறைக்காக. ஆனா நீங்க வந்து காத்துட்டு இருப்பது நினைத்தாலே இனிக்கும்காக. இந்த தொகுப்பு எப்போதுமே எல்லாருக்குமே இனிக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

தீபம் திரையிலிருந்து இன்னொரு ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இன்றைய நினைத்தாலே இனிக்கும் தொகுப்பு அனைவருக்கும் இனிப்பான ஒரு அனுபவத்தை வழங்கியிருக்கோம் அப்படின்னு நாங்க ரொம்ப நம்புறோம். நம்மள தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அவ்வளவு அழைப்பு வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாடல்களை பற்றி அழைத்து சிலாகித்து பேசிய அனைவருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு பாடல் இன்று உழைக்கும் கரங்கள் அப்படின்ற திரையிலிருந்து இன்னொரு ஒரு புரட்சி தலைவரின் பாடலை தான் கேட்க போறோம். கேஜி ஜெயசுதாஸ் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் கொண்டு வராங்க அந்த நிறைவு பாடலை. கேட்டுட்டு செய்திகளுக்கு பிறகு மீண்டும் 3 மணிக்கு மேல பேசலாம்.

0: நாடு முழு
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலின். ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் அல்லது செய்தியாளர்கள் மீது மனநிறைவின்மை இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக மலேசிய ஊடக மன்றத்திடம் புகார் அளிக்குமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். ஊடகத்துறையின் உயர்நெறியை பாதிக்கக்கூடிய விவகாரங்களை தவிர்க்க எந்த அதிருப்தியும் சரியான வழிகளில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மலாக்கா மாநில தேர்தலில் தங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பும் கட்சிகள் பாரிசா நேஷனல் சின்னத்தில் களமிறங்குவதில் கட்சி வரவேற்பதாக தேசிய முன்னணி உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டேன் தெரிவித்தார். இருப்பினும் அவை நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைக்கும் கட்சியின் உயர்நிலை செயற்குழுவின் முடிவுக்கும் கட்டுப்பட வேண்டும் என அவர் கூறினார். மக்கள் அடர்த்திமிக்க பகுதிகளில் மாணவர்களின் கல்வி அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் சிலாங்கூரில் 8 புதிய பள்ளிகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை இயக்குநர் ஷுக்ரி இஷாக் தெரிவித்தார். பண்டார் கின்றாரா செக்ஷன் 5, டெனாய் அலாம், செத்யா அலாம், புகிட் ராஜா, சைபஜயா, புகிட் மகோத்தா, ஜோஹான் செத்யா, தமான் ஸ்ரீ மஞ்சா ஆகிய பகுதிகளில் வீடமைப்புகள் அதிகரித்து வரும் சூழலுக்கு நிகராக இந்த பள்ளிகள் கட்டப்படுகின்றன என்றார் அவர். ஃபிளை டுபாய் விமானத்தின் சக விமானியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட துணை விமானி தீவிரவாத கருத்துகளுடன் தொடர்பிருந்ததன் காரணமாக ஒமானில் விமானத்தை இயக்குவதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பயன்படுத்தப்படும் உற்பத்தி ரசாயனத்தின் இறக்குமதி மீது சீன வர்த்தக அமைச்சு விலை குறைப்புக்கு எதிரான விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த அமைப்பின் வர்த்தகத்துறை தலைவர் பெய்ஜிங்கிற்கு செல்ல ஒரு வாரத்திற்கு குறைவாக உள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக தொடர்பாளர் கூறினார். விளையாட்டு. 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம் இன்று செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC போக்குவரத்து சீராக இருந்ததாக F1 ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்தனர். முதல் நாளான நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசல், நீண்ட வரிசைகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட சில சீரமைப்புகளை தொடர்ந்து மக்கள் தங்கள் கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

0: மீண்டும் இணைகின்றோம். செய்திகளுக்கு பிறகு இசையும் இசையும் தொகுப்பில் நேயர்களே, அப்படியே ஒரு மணியிலிருந்து வேற வேற காலகட்டத்துக்கு பயணிப்பது போல இருக்குங்க. ஆமாங்க, ஆரம்பத்துல வந்து இந்த ஈராயிரத்தாம் பிறகு வந்த பாடல்களை அதிகமாக கேட்டுட்டு இருந்தோம். அதன் பிறகு அப்படியே 70-ஆம் ஆண்டு பாடல்களுக்கு போனோம். இப்ப மீண்டும் வந்து புத்தம் புதிய தமிழ் பாடல்களை கேட்டு ரசிக்க போகின்றோம். கொஞ்சம் ஜென்ஜி அவங்களுடைய அந்த இசை ரசனையோடு முதல் பாடலை கேட்க போறோம். சரி, சனிக்கிழமை எல்லாரும் குடும்பத்தோட இருப்பீங்க. சிலருக்கு வந்து இந்த விடுமுறையெல்லாம் இருந்திருக்காது. என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப ஒரு நாள் போயிட்டு நாளைக்கே மீண்டும் திரும்பணுமா வேலையிடத்துக்கு, அதனால பரவாயில்லைங்க இங்கேயே இருந்துருவோம் அப்படிலாம் நினைப்பாங்க. தனியா நம்ம வானொலியை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அவங்கள தனியா விடக்கூடாது, என்ன பண்ணலாம்? ஒரு இரு பாடல்களுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் இணையலாமா? கண்டிப்பா வரோம். டிக்டாக் நேரலைக்கு நிறைய பேசலாம், பாடல்களும் கேட்கலாம். தொடக்க பாடல் ஜிவி பிரகாஷ் மற்றும் கென் கருணாஸ் கொண்டு வராங்க. இதோ
1: பக்கத்து கிளாஸ் தான்
2: மஜா பண்ணிட்டான்பா.
1: ஏய், உங்களையும் மடா

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நினைக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

ஊரே துணை இருக்கு வேற உறவு எதுக்கு அப்படின்னு அந்த பாடல்ல ஒரு வரிகள் வந்தது. அந்த மாதிரி இந்த சனிக்கிழமை டிக்டாக் நேரலை வந்தாலும் நிறைய பேர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வார இறுதி நாளும் எல்லாருக்கும் வணக்கம். சரி, ஏதாவது வாழ்த்து வேணுமா, பாடல் வேணுமா, டிக்டாக் நேரலை வாயிலா வாங்க பேசுங்க. பாடல்கள் ஒளிபரப்புவோம். ஏற்கனவே வந்து இரண்டு பாடல்கள் வேற விரும்பி கேட்டிருந்தாங்க. சவுந்தரராஜன் தன்னுடைய பேரன் ஸ்ரீநேஷுக்கு பிறந்தநாள் வருது, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு. அதோட தமிழ் செல்வி அவங்களுடைய பேரன் ஹரீஸ்வர் அவருக்கும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. எல்லாம் குட்டிசா இருக்காங்களா, இவங்களுக்குலாம் வந்து நம்ம சாய பயங்கர் பாடல்கள் தானே ரொம்ப பிடிக்குது, அதனால அந்த மாதிரி ஒரு பாடல் வருது. அடுத்து கேட்டுட்டு தொடர்ந்து நிறைய பேச போறோம், பாடல்கள் கேட்க போகின்றோம். டிக்டாக் வாயிலாக, நேரலை வாயிலாக வாங்க, நிறைய பேசலாம்.

0: நிறைய ஷையர் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்தேன் என்னென்னா வந்து இந்த செப்பாங் பன்னாட்டு கார்பந்தய தளத்திற்கு நீங்கள் போகலையா, நாளைக்கு அந்த பந்தயத்தை பார்க்கலான்னு கேட்டதுக்கு சக்திவேல் சொல்கிறாரு அவர் வந்து அஜித்குமார் வந்தால் மட்டும்தான் போவாராம், இல்லைனா போக மாட்டாராம், அவர் நாளைக்கு வரமாட்டார், வேறு நாள் வேறு ஏதாவது பந்தயத்துக்கு வருவார், அப்போ போய் பாருங்கள் மகிழ்ச்சியாக. சரி, டிக்டாக் நேரலையில் நிறைய நேயர்கள் சனிக்கிழமை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேளையில் மதுபாலா கிருஷ்ணன் அவங்களுடைய அக்கா மகன் ஏரன் மற்றும் அவங்களுடைய மகன் சஷன் நெத்தானியல் இருவருக்கும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்து இருவருக்கும். அதோடு சேர்த்து நிறைய பேர் இந்த பல்கலைக்கழகங்கள் மீண்டும் தொடங்க உள்ளது இல்லையா, அதனால் முதன் முதலாக அவங்களுடைய பிள்ளைகளை மகன்களை மகள்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயணத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பாங்க. நல்ல ஒரு பயணமாக அமையட்டும். உங்களுடைய மகன் மகளுக்கு வாழ்த்து. ஆசிரியை சரஸ்வதி அவங்க வந்து இப்போ யூடிஎம்க்கு பயணிச்சுட்டு இருக்காங்களாம் ஜோஹோருக்கு. அவங்களுடைய மகள் கீர்த்தனா லோகநாதனை வந்து அனுப்புவதற்காக அவங்களுக்கு வந்து நம்முடைய வாழ்த்தை சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் என்ன விருப்ப பாடல் ஒளிபரப்பலாம், விருப்ப பாடல் இல்லை வாழ்த்து பாடல் என்ன ஒளிபரப்பலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். இவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பாடல் ஒளிபரப்புங்க, கொஞ்சம் தன்முனைப்பாக இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. என்ன பாடல் அது?
1: என் நெஞ்சில் குடியிருந்த

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

ஹரிஷ், ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீசரண், மேகா அனைவரும் இணைந்து அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தாங்க. சரிங்க, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திட்டங்கள் ஏதும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்காகவே கோலாலும்பூர் கலை கலாச்சார ஸ்டெம் விழா 2nd ஆண்டாக KLSSF 2026 அப்படின்னு சொல்றாங்க. நேற்று வந்து ஆரம்பமாயிருக்கு. எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா KLCC-யில் நடைபெறுது. இன்றும் நாளையும் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால நிறைய இந்த செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள், கண்காட்சிகள், அதோட ரோபோட்டிக்ஸ் இயந்திரவியல் கண்காட்சிகள்னு நிறைய இருக்கு பொதுமக்கள் வந்து பார்ப்பதற்கு. இதற்கான நுழைவு முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டும் பிள்ளைகள், சிறுவர்கள் இருந்தா அவங்கள கூட்டிட்டு கண்டிப்பா அங்க போய் பார்க்கலாம். நல்ல ஒரு நேரமா அமையும் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும். அடுத்த பாடல் இந்த பாடல் தான் வேணும்னு டிக்டாக் நிரலில கேட்டிருந்தாங்க. அதனால கார்த்திக் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வரும் ஒரு பாடல். மாலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா, நேரம் வந்து 3:36 ஆயிருச்சு. அதனால சரிதான், இந்த பாடல் மாலை வேளைக்கு கொஞ்சம் இதமாகவே இருக்கும்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இளைஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

பிஆர் கொண்டு வந்த பாடலுங்க அது. பிஆரா? ஆமா, பிரதீப் ரங்கநாதனா? அப்படிதான் இப்ப சுருக்கி எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. சரிங்க, பிரியா வந்து டிக்டாக் நேரலையில சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செப்பாங்கிற்கு போயிட்டு இருக்காங்களாம், ரொம்ப நெரிசலா இருக்கான், போக்குவரத்து நெரிசலா இருக்கான், அதனால நீங்களும் செப்பாங்கிற்கு அந்த பன்னாட்டு கார்பந்தய தளத்திற்கு பயணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் உங்களுடைய இந்த பயணங்களை சீக்கிரமாவே திட்டமிட்டுருங்க. இந்த வேஸ், கூகுள் மேப் செயலிகள்ல வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு உங்க பயணத்தை தொடங்குங்க. இன்று வந்து தகுதி சுற்று ஆட்டம் இருக்கு இல்லையா, அதைக்கான நிறைய பேர் போயிட்டு இருப்பீங்க. நாளை வந்து அந்த முதன்மையான ஆட்டம் பந்தயம் நடைபெற போகின்றது. கண்டிப்பா ஆர்டிஎம் சுக்கான் பிளாஸ் அலைவரிசையில் நீங்க அந்த ஆட்டத்தை கண்டு களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம அரசாங்கம் இன்னொரு ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அங்க போகும்போது என்ன வேணா, அதாவது வெயிலா இருக்கலாம் இல்ல மழை வரலாம் திடீர்னு, அதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தேவைப்படும் அந்த பொருட்களை எடுத்துட்டு போயிருங்க. முக்கியமா குடை, அதோட மழைக்காப்பு உடை, இதையெல்லாம் வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் சிறந்த ஒரு அனுபவமா இருக்கும். சரிங்க, அடுத்து வரும் ஒரு பாடல், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாடலை கேட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. சித்தார்த் இருக்கார் இல்லையா நடிகர், அவர் கொண்டு வரும் ஒரு பாடல் தான், அவர் பாடிய பாடல், பாடலை கேட்கலாம்.

சரிங்க, நிறைய பேசி சிரித்து மகிழ்ந்து டிக்டாக் நேரலையில் நடனம்லாம் ஆடி இன்றைய சனிக்கிழமை இந்த மதிய பொழுது எனக்கு ரொம்ப சிறப்பாக போணுச்சு. உங்களுக்கும் போயிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. அடுத்து தீரா இசையில் உங்கள் மனதை மகிழ வைக்கும் பாடல்களோடு நளினி அச்சுதன் வராங்க. தீரா இசையோடு மறக்காமல் இணையுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. அடுத்த பாடல் முறுக்கு.

வணக்கம். சலா மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேபகரப்ப மலேசியா சபா சரவா ஆகியவற்றுக்கிடையே மலேசிய ஆயுதப்படையின் உறுப்பினர்களை பணிக்க அமர்த்தும் முறையை அரசாங்கம் மறுசீரமைக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நோர்டேன் தெரிவித்துள்ளார். தற்காப்பு சொத்துக்கள் மிகவும் சீரான முறையில் திரட்டப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது அவசியம் என அவர் கூறினார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு பர்கா திட்டத்தின் கீழ் 30 மில்லியன் டிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. அடுத்த மாதம் கொண்டாடப்படும் தீபாவளி முன்னிட்டு இந்திய தொழில் முனைவோர் தங்கள் வணிகங்களை விரிவுபடுத்திக் கொள்ள உதவ இந்நிதி முக்கிய பங்காற்றும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். 2027 சரவா வரவு செலவு திட்டம், மின்சார கட்டணம், பொருளாதார இலக்கு, வருவாய் நிலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கையாளும் என்று மாநில முதல்வர் தான்சிரி அபாங் ஜோஹாரி துன் ஓபேங் கூறினார். இதன் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் வரை காத்திருக்குமாறு மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் வெனிசுவலா லா கைரா மாநிலத்தை கடுமையாக உள்ளுக்கிய இரு பெரும் நிலநடுக்கங்களில் பலியானவர்களை நினைவு கூறும் வகையில் அந்நாட்டு மக்கள் மெழுகு வருத்திகளை ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வாழ்விடங்களை இழந்து இன்னமும் தவிக்கும் பலரின் நடுவே அன்புக்குரியவர்களை இழந்த துயரம் இன்னமும் மனதிலிருந்து அகலவில்லை என அந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டோர் கூறினர். தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக அணுக கெனடி அரசாங்கம் தேசிய செயற்கை நுண்ணறிவு மன்றத்தை நிறுவியுள்ளது. அம்மன்றம் நாட்டின் செயற்கை நுண்ணறிவு செயலாக்கம் மீதான கருத்துக்களையும் ஏறல்களையும் வழங்கும் பொறுப்பை கொண்டிருக்கும் என பிரதமர் மக்கேனி தெரிவித்தார். விளையாட்டு 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெற்று வரும் இந்த விறுவிறுப்பான பந்தயத்தில் தகுதி சுற்றுக்கு முன்னதாக 3ஆம் கட்ட பயிற்சியில் மெர்சிடிஸ் ஓட்டுநர் கிமி ஆண்டோனெல்லி அதிவேக நேரத்தை பதிவு செய்து அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். 1:36.3 பதிவு செய்து 4 முறை உலக வெற்றியாளரான ரெட்புல் ஓட்டுநர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பனை முந்தி அவர் ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

இசையின் வணக்கம் உங்களுக்கு. உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு இன்னும் அழகூட்ட தொடங்கி இருக்க இன்றைய தீரா இசை. வார இறுதி, நிறைய வேலைகள் இருக்கலாம், வாரம் முழுக்க வேலை செய்றீங்க, இருந்தாலும் இந்த வார இறுதியிலையும் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா என்னங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. இதனால் நிறைய வேலைகள் இருக்கும் போது உங்களுக்கு துணையாக நாங்களும் உங்களுக்காக பாடல்களை தேர்வு செய்து உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான பாடல்களை தேர்வு செய்து உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். 4 மணியிலிருந்து இப்பொழுது தொடக்கம், 4 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கும் பாடல்களை ஒளியேற்ற காத்திருக்கின்றது தீரா இசை. அழைத்து நீங்க உங்க மனசுல எந்த பாடலை இந்த மணி நேரத்துக்கு கேட்க விரும்புறீங்களோ அந்த பாடலை எங்க கிட்ட சொல்லுங்க, அந்த பாடலை உங்களுக்கு கொடுக்க நாங்க காத்திருக்கோங்க. நீங்க அழைக்கலாம், நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3228255733 அல்லது 4767 மனசு என்ன பாடலை எந்த பாடலை விரும்புது சொல்லுங்க. மனசு உங்ககிட்ட பேசும்ல, இந்த பாடல் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லும் இல்ல, உங்ககிட்ட சொல்றது அப்படியே எங்க கிட்ட சொல்லுங்க. அந்த பாடலை காற்றின் வழியை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கிறோம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை. உங்களோடு நான் நளினியா சதன்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16. கோலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16.

0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: சித்ரா சாம்பி.
0: சித்ரா சிரமால இருந்து என்ன பாடல் விரும்பி கேக்கலான்னு நினைக்கிறீங்க? மனசு எந்த பாடல கேக்குது? இப்ப
1: வந்து நாங்க நீலா தீக போயிட்டு இருக்கோம் நல்லி, தீபாவளி ஷாப்பிங்காக.
0: பாருங்களேன், தீபாவளி வந்துருச்சு.
1: சொல்லுங்க,
0: இப்ப பாடல குடுக்கற பாடல குடுத்துட்டு வரோம். என்ன பாடல் வேணும்?
1: நல்லி, எனக்கு நேத்து ஒருத்தர பார்த்தோம் பாடல் வேணும்.
0: நேத்து ஒருத்தர பாத்திருக்கீங்க சித்ரா?
1: நல்லதுங்க,
0: நல்லதுங்க. காதலுக்கு பிறகு திருமணம், அப்படியே அந்த காதல் தொடரணும். திருமணத்துக்கு பிறகு உங்க காதல் தொடருது. குடுக்கறோம் பாடல.
1: நன்றி.

உதவி செய்கிறது MyNabs e-tution. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: கேசவன்
1: வணக்கம். கேசவன், கூலி மக்கள் எப்படி இருக்காங்க? தீபாவளி எல்லாம் எப்படி போகுது? தொடங்கிருச்சா இன்னும் இல்லையா?
0: வந்துட்டே இருக்கு.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உண்மையாவே மேகம் கருக்குதா? அப்ப கொடுத்துருவாங்க பாடல. பாடலும் மழையும் சேர்ந்தே வரட்டும்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: வணக்கம்.
1: வணக்கம் நளினி, நான் தேவி கிளைன்ல இருந்து பேசுறேன்.
0: தேவி, அப்புறம் தீபாவளி அடுத்த மாசம்?
1: ஆமா, ஒண்ணும் ஒண்ணுமே ஒண்ணும் வாங்கல. நேத்துதான் எக்ஸ்போக்கு போயிட்டு ஜிஎம் எக்ஸ்போ போயிட்டு கொஞ்சம் துணி எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு
0: தீபாவளி பலகாரம் அது ரொம்ப சீக்கிரம் இல்ல.
1: எங்க அம்மா வந்து நார்மலா 1 month
0: செஞ்சிருவாங்க.
1: அப்பா அப்பா புளி வாரு, அம்மா திருப்பி போடுவாங்க, நாங்க வந்து அடுக்குவோம், தட்டில அடுக்குவோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பலகாரம் எல்லாம் தீபாவளி அன்னைக்குதான் குடுப்பாங்க, தவிர முன்னாடி எல்லாம்
0: கொடுமையா இருக்கு, குடுக்க மாட்டாங்க பாருங்க.
1: ஆனா இப்ப குடுக்குறாங்க,
0: இப்ப குடுக்குறாங்க. அந்த முறுக்கு புழியறது கஷ்டமா இல்ல அந்த முறுக்கு அடுக்கிறது கஷ்டமா சொல்லுங்க, இல்ல எடுத்துட்டு வர்றது?
1: இல்ல அடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, புழியறதுதான் கஷ்டம், ஏன்னா கையில அங்க வலிக்கும்.
0: முறுக்கு வந்து பொறிச்சிடறாங்கல்ல, அதை யார் எடுத்துட்டு வருவா அங்கிருந்து முன்னுக்கு கொண்டு வந்து அது வேற ஆற வைக்கணும், அதை யார் செய்வா?
1: பிள்ளைங்கதான்
0: சொல்லுங்க, அவங்கதாங்க உண்மையாவே சொல்றேன், அவங்களுக்கு தாங்க நிறைய நடை அதிகம்.
1: அப்ப தின்னுக்கு பேப்பர் போடணும், டபுள் டபுளா போடணும், அப்பலாம் நியூஸ் பேப்பர்
0: எடுத்து வேலை இருக்கு பாருங்க.
1: கொண்ட
0: சேவல் உங்களுக்கு இந்த மாலை நேரத்துல கூவுது.
1: ஆமா, ரொம்ப நல்லா.
0: நன்றிங்க.

0: ஹலோ, வணக்கம் நளினி.
1: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க.
0: குமரன் இப்பொழுது அழைக்கின்றேன்.
1: சொல்லுங்க குமரன், என்ன பாடல் வேணும்?
0: எனக்காக, எல்லா நேயர்களுக்காகவும், ஈராத விளையாட்டு பிள்ளைத்திரைக்காக, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய மலர்களே இதோ இதோ வருகிற தலைவி ஒரு பாடல். நீண்ட நாள் கேட்காத ஒரு பாடல்.
1: சரிங்க, தேடி எடுத்து உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம் பாருங்க. எப்படி?
0: ஓகே, நன்றி,
1: நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இது பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். பாபாஸ்

0: வணக்கம்.
1: வணக்கங்க, எங்க இருக்கீங்க?
0: நான் வந்த வீக்லேங்க போயிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு பாவாடை சட்டைக்கு துணி எல்லாம் வாங்கிட்டு வெள்ளை நேரம் தைக்க கொடுத்தாதான் தீபாவளிக்குள்ள குடுத்துருவாங்க.
1: இன்னைக்கு வர அழைப்புகள் எல்லாமே தீபாவளி ஏற்பாடுகளா இருக்கேன்.
0: பிகினிங் ஆஃப் நவம்பர்னால ஏர்லி அக்டோபரே செஞ்சிடணும்.
1: நியாயமான பேச்சுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: இது மௌனமான நேரம்.
1: சரிங்க, மௌனமான நேரம் பாடல் உங்களுக்காக கொடுக்கறோம். யார் பேசுறேன்னு
0: சொன்னீங்க? ராதா, சுங்கைபசில இருந்து பேசுறேன்.
1: ராதா, சுங்கைபசில இருந்து கிளாங் பக்கமா போயிட்டு இருக்கீங்க. நல்ல வண்ணத்துல பாப்பாவுக்கு பாவாடை சட்ட துணி கிடைக்கணும். அந்த தையல்காரங்களும் சீக்கிரமா தச்சு கொடுக்கறேன்னு சொல்லணும்.
0: Thank you so much.

0: வணக்கம்.
1: வணக்கம் நளினி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சாப்பிட்டாச்சு? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நெற்றி கண்ல இருந்து உன்னை தானே, அந்த பாட்டு போட முடியுமா?
0: கொஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. அப்படியா? சரிங்க, கொடுக்குறோங்க. எங்க இருக்கீங்க, வீட்லயா?
1: இல்ல நளினி, என்னோட செல்ல பிராணி பப்பிக்கு உடம்பு முடியல, இங்கிருந்து ரவாங்கல இருந்து கிளைங்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு
0: இருக்கேன். அப்படியா? சரிங்க, பத்திரமா பாத்துக்கோங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் நளினியா. சுதன், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். முழு பேரே சொல்லி கூப்பிடுறீங்க.
1: எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க ப்ரோக்ராம் தான் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்.
0: அப்படியா? சனிக்கிழமைக்காக காத்திருக்கீங்க?
1: கண்டிப்பா, நான் முதலே இருந்து ட்ரை பண்ணி இப்பதான் லைனே கிடைச்சிருக்கு எனக்கு.
0: யார் பேசுறீங்க?
1: நான் கவிதா, இப்போல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க கவிதா. முதல்ல ஒரு கவிதா பேசிருந்தாங்க, இப்ப ஒரு கவிதா. சொல்லுங்க கவிதா, என்ன பாடல் உங்களுக்காக வேணும்?
1: எனக்கு வந்து வெளி தீபம் உன்னை தேடும் புதுராகம் மனம் பாடும், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: குடுத்துறோம் குடுத்துறோம். எங்க இருக்கீங்க? பயணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு.
1: வேலை இடத்துல இருந்து அடிச்சேன்.
0: ஓ, வேலை இடத்துல இருந்து. சரிங்க சரிங்க. அப்ப பாட்டு கேக்கலாம்.
1: ஓகே. உங்களை ரொம்ப மீட் பண்றோம். கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணனும்.
0: ஐயோ கண்டிப்பாங்க. வாங்க வாங்க, காத்திருக்கேன் நானும்.
1: ஏன்னா முடிக்க நான் அடிமை.
0: நன்றி.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: சமையல் செய்திடும் வேளையில்
2: என்னமோ சொல்ல வரீங்க,
1: படிச்சுமையிலும் மகிழ்வா என்றால்
3: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்.

0: மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்களை பணிக்கு அமர்த்தும் முறை மறுசீரமைக்கப்படும். தீபாவளியை முன்னிட்டு பர்கா திட்டம், இந்திய தொழில் முனைவோருக்கு 30 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலு. தீபகற்ப மலேசியா, சபா சரவா ஆகியவற்றுக்கிடையே மலேசிய ஆயுதப்படையின் உறுப்பினர்களை பணிக்கு அமர்த்தும் முறையை அரசாங்கம் மறுசீரமைக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டின் தெரிவித்துள்ளார். தற்காப்பு சொத்துக்கள் மிக சீரான முறையில் பகிரப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது அவசியம் என அவர் கூறினார். தீபகற்பத்தில் 50 விழுக்காட்டினரையும் எஞ்சிய 50 விழுக்காட்டினரை சபா சரவாக்கிலும் பணி அமர்த்துவதன் மூலம் ஆயுதப்படை உறுப்பினர்களை சீராக ஒருங்கிணைக்க அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நிலவரத்தில், லெபனானில் உள்ள மலேசிய படை மல்பாட் உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் கட்டம் கட்டமாக அந்நாட்டை விட்டு வெளியேறுவர் என டாக்டர் ஸ்ரீ முகமது காலி தெரிவித்தார். இந்த வெளியேற்றம் இவ்வாண்டு டிசம்பரிலிருந்து லெபனானுக்கான ஐநா அமைதி காப்பு திட்டம் நிறைவடைவதை குறிப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து அந்நாட்டிலிருந்து வெளியேறும் மல்பாட் உறுப்பினர்கள் 1க்கும் மேற்பட்ட வான் பயணங்களின் வழி தாயகம் திரும்பும் வேளை சொத்துக்களும் அவர்களின் உடைமைகளும் ஜனவரி 17 தொடக்கம் கப்பல் வழியாக அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் கூறினார். இவ்வேளை ஐநா முடிவு செய்யுமாயின் லெபனானில் அமைதி காப்பு புதிய திட்டத்தில் இணைய மலேசியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் அல்லது செய்தியாளர்கள் மீது மனநிறைவின்மை இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக மலேசிய ஊடக மன்றத்திடம் புகார் அளிக்குமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். ஊடகத்துறையின் உயர்நிறையை பாதிக்கக்கூடிய விவகாரங்களை தவிர்க்க எந்த அதிருப்தியும் சரியான வழிகளில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். குறிப்பாக செய்திகளின் தலையங்கம் உள்ளடக்கங்கள் மீதான மனநிறைவின்மையை மலேசிய ஊடக மன்றத்திடம் தெரிவிக்க வேண்டுமென அமைச்சர் வலியுறுத்தினார். நேற்று முன்தினம் முன்னாள் பிரதமர் துண்டோக்டர் மகாதீர் முகமது தமது துணைவியாரின் கல்லறைக்கு சென்றபோது சில நிருபர்கள் ஊடக நெறியை மீறி செயல்பட்டது குறித்து டாக்டர் ஸ்ரீ ஃபாமி கருத்துரைத்தார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு பர்கா திட்டத்தின் கீழ் 30 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. அடுத்த மாதம் கொண்டாடப்படும் தீபாவளியை முன்னிட்டு இந்திய தொழில் முனைவோர் தங்கள் வணிகங்களை விரிவுபடுத்திக் கொள்ள இந்நிதி முக்கிய பங்காற்றும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். தெக்கோ நேஷனல் மூலம் செயல்படுத்தப்படும் இச்சிறப்பு திட்டம் 30,000 ரிங்கெட் வரையிலான கடனுதவியை வழங்குவதாக அவர் கூறினார். மலாக்கா மாநில தேர்தலில் தங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பும் கட்சிகள் பரிசா நேஷனல் சின்னத்தில் களமிறங்குவதை வரவேற்பதாக அம்னோ உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டின் தெரிவித்தார். இருப்பினும் அவை நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைக்கும் கூட்டணி உயர்நிலை செயற்குழுவின் முடிவுக்கும் கட்டுப்பட வேண்டுமென அவர் கூறினார். இதனிடையே மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் 28 தொகுதிகளை கொண்ட மலாக்கா சட்டமன்றம் கடந்த மாதம் 23 கலைக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் நியமனம் வாக்களிப்பு நாள் குறித்து விவாதிக்க தேர்தல் ஆணையம் இம்மாதம் 7 கூடுகிறது. 2027 சரவா வரவு செலவு திட்டம், மின்சார கட்டணம், பொருளாதார இலக்கு, வருவாய் நிலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கையாளும் என்று மாநில முதல்வர் தான்சிரி அபங் ஜோஹாரி துன் ஓபெங் கூறினார். இதன் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் வரை காத்திருக்குமாறு மாநில மக்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சரவாக்கின் பொருளாதார இலக்கு மற்றும் மாநிலத்தின் வருவாய் நிலை குறித்து தான் ஸ்ரீ அபங் ஜோஹாரி கருத்துரைத்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்கள் வரவு செலவு திட்டத்தின் போது எடுத்துரைக்கப்படும் என்றார் அவர். மக்கள் அடர்த்தி மிக்க பகுதிகளில் மாணவர்களின் கல்வி அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்லாங்கூரில் 8 புதிய பள்ளிகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை இயக்குநர் ஷுக்ரி இஷாக் தெரிவித்தார். பண்டார் கின்ராரா செக்ஷன் 5, டெனாய் அலாம், செத்தியா அலாம், புக்கிட் ராஜா, சைபஜயா, புக்கிட் மக்கோத்தா, ஜோஹான் செத்தியா, தமான் சிறி மஞ்சியா ஆகிய பகுதிகளில் வீடமைப்பு அதிகரித்து வரும் சூழலுக்கு நிகராக இப்பள்ளிகள் கட்டப்படுகின்றன என்றார் அவர். இதனிடையே அதிக மாணவர் கொண்ட பள்ளிகளில் நிலவும் இட பற்றாக்குறையை களைய கூடுதல் வகுப்பறைகள் அமைக்கும் ஏறத்தாழ 117 திட்டங்கள் முழுமையடைந்துள்ளதாகவும் சுக்ரி கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: ஃப்ளை துபாய் விமானத்தின் சக விமானியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட இணை விமானி தனது தீவிரவாத கருத்துக்கள் தொடர்பான கவலைகள் காரணமாக ஒமானில் விமானம் இயக்குவதிலிருந்து முன்னதாகவே தடை செய்யப்பட்டிருந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. இவ்வேளை அந்த இணை விமானி பயங்கரவாத கொள்கை சார்ந்த போதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். மிக வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக அணுக கெனடி அரசாங்கம் தேசிய செயற்கை நுண்ணறிவு மன்றத்தை நிறுவியுள்ளது. அம்மன்றம் நாட்டின் செயற்கை நுண்ணறிவு செயலாக்கம் மீதான கருத்துக்களையும் ஏடல்களையும் வழங்கும் பொறுப்பை கொண்டிருக்கும் என்று பிரதமர் மக்கேனி தெரிவித்தார். 13 பேர் கொண்ட அந்த மன்றத்தில் கல்வியாளர், தனியார் நிறுவன முன்னாள் உயர் அதிகாரிகள் உட்பட முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் த்ருடோவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் உறுப்பியம் பெற்றுள்ளதாக கர்னே கூறினார். கனடா மக்களின் பாதுகாப்பான செயற்கை நுண்ணறிவு அணுகலை உறுதி செய்யும் கடப்பாட்டை இம்மன்றம் கொண்டிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பயன்படுத்தப்படும் உற்பத்தி ரசாயனத்தின் இறக்குமதி மீது சீன வர்த்தக அமைச்சு விலை குறைப்புக்கு எதிரான விசாரணையை தொடங்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தகத்துறை தலைவர் பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொள்ள ஒரு வாரத்திற்கும் குறைவாக உள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக தொடர்பாளர் கூறினார். இதன் தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டுமென சீனாவின் உள்நாட்டு தொழில்துறை கோரிக்கை விடுத்திருந்ததுடன் உற்பத்தி மற்றும் செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுவது குறித்து புகார் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா நியூகாசலில் ரக்பி ரசிகர்கள் மீது வாகனம் மோதி தள்ளியதில் சிறார் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். 18 வயது மதிக்கத்தக்க இளைஞன் கட்டுப்பாட்டை இழந்து மிக வேகமாக வாகனத்தை செலுத்திய போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் 5 வயது சிறுமியும் 67 வயது முதியவரும் மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞனை காவல்துறை விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளது. விளையாட்டு ஈரார் 26 பஹ்ரீன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெற்று வரும் இந்த விறுவிறுப்பான பந்தயத்தில் தகுதி சுற்றுக்கு முன்னதாக 3 கட்ட பயிற்சியில் மெர்சிடிஸ் ஓட்டுநர் கிமி ஆண்டோனெல்லி அதிவேக நேரத்தை பதிவு செய்து அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். 1:36.3 பதிவு செய்து 4 முறை உலக வெற்றியாளரான ரெட்புல் ஓட்டுநர் மேக்ஸ் வெஸ்டப்பனை முந்தி அவர் ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்களை பணிக்கு அமர்த்தும் முறை மறுசீரமைக்கப்படும். தீபாவளியை முன்னிட்டு பர்கா திட்டம், இந்திய தொழில் முனைவோருக்கு 30 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. வணக்கம்.
3: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
4: சாப்பிட்டா சாப்பிட்டு

தீராயி இசையில் 80ஆம் 90ஆம் ஆண்டுகளை அள்ளி வழங்க காத்திருக்கு வழங்கி கிட்ட இருக்கு இன்றைய தீரா இசை. சனிக்கிழமை தீரா இசைனாலே உங்களுக்கு தெரியும், 80ஆம் 90ஆம் ஆண்டுகளின் பாடல்கள் மட்டுமே உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம். அந்த பக்கம் 70ஆம் ஆண்டு பக்கம் நம்ம அப்படி போக மாட்டோம். அது வந்து சனிக்கிழமை நம்ம வந்து 70ஆம் ஆண்டு பாடல்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு அங்கத்தில் கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து 80 90 மட்டுமே, 2000ஆம் ஆண்டு பாடல்கள் எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் நாளைக்கு கேளுங்க, வார நாட்களில் கேளுங்க, சரியா? இன்றைக்கு நடிகர் சத்யராஜின் பிறந்த நாள். ஆக இப்பொழுது முதல் ஒரு பாடல் கேட்டிருந்தீங்களா, கடலோர கவிதைகள் திரையிலிருந்து. அந்த பாடலிலிருந்து 6 மணி வரைக்கும், மாலை 6 மணி வரைக்கும் சத்யராஜ் நடித்திருந்த திரைப்படங்களில் வந்திருந்த பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக தேடி எடுத்து வச்சிருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிக்டாக் நேரலையும் நம்ம சந்திக்க போகிறோம்.

இன்றைக்கு பலரும் விடுமுறையில் இருக்கலாம், சிலருக்கு இன்றைக்கு வேலை இருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். வார நாட்கள்ல தாங்க எங்களுக்கு விடுமுறை, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களுக்கு வேலைன்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. இந்நேரத்துக்கு வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, 8 மணிக்கு வேலையாக இருக்கலாம், 7 மணிக்கு வேலையாக இருக்கலாம், அப்படி நீங்க பயணத்துல இருந்தீங்களா, உங்களுக்கு துணையாக நாங்க பாடல்களை உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்போங்க. 80-90 ஆண்டுகளின் பாடல்களை கேட்கும் போது மனசு அப்படி ஒரு சுகம் காணும், அப்படி லேசாகும். மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் கூட, 1000 ஏங்க, ஒரு கவலை இருந்தா கூட அது தூரமா அப்படியே போன மாதிரி இருக்கும், தூக்கி வீசின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அருமருந்து நம்முடைய இந்த 80-90 ஆண்டு பாடல்கள். அதனால தான் தீரா இசை, என்றைக்குமே தீரா இசை தாங்க, எப்போதுமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஒரு முன்பு வந்து ஆனந்த தென்காற்று 3 மணி நேரம், இப்போ தீரா இசையாக மாறி 4 மணி நேரம் ஆனாலும் அந்த நேயர்கள் இன்னும் அதிகரிச்சிருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட குறையல. தீரா இசை ஒரு நாள் இல்லாம இல்லைங்க, இன்றைக்கு தீரா இசை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்ற நேயர்களும் நிறைய இருக்கீங்க. உங்கள் அன்பு எப்போதுமே எங்களுக்கு வேணும். இந்த மாதிரியான அன்பான நேயர்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னங்க குறை. அதனால தான் பாடல்களை தேடி தேடி உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். எப்போதுமே உங்க மனசை மகிழ்ச்சிப்படுத்துறது மட்டும்தான் எங்களுக்கான மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு முதல்ல நம்ம சொல்லியிருந்த மாதிரி சத்யராஜ் அவருடைய பிறந்த நாள், அதனால 6 மணி வரைக்கும் சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த திரைப்பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போறோம்.

0: சீதை. கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், ஒன்றா ரெண்டா, 25 இயர்ஸ் ஆஃப் GVM. அக்டோபர் 10 சனிக்கிழமை, தி ஆர்ச் கேலரிஸ், கோலாலம்பூரில். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேசி, ஹரிப்ரியா, பால்டபாவுடன். ஒன்றா ரெண்டா, 25 இயர்ஸ் ஆஃப் GVM.
1: ஒன்னு

மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை. எப்போதுமே இந்த சனிக்கிழமை வந்தா ஒரு பாடலை தேடி பிடிச்சி நாங்கள் கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம். இது பாருங்க, இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ நீங்கள் அங்கிருந்து என்ன யோசிப்பீங்கன்னா, அட ஆமா, இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாக தான் ஆச்சு. அந்த பாடலுக்குள் அந்த பாடல், இந்த பாடல் அப்படின்னு இல்லைங்க, எல்லா பாடல்களுக்குள்ளேயும் ஒரு நினைவுகள் எப்போதுமே ஒளிந்திருக்கும். அந்த பாடலை கேட்கும்போது ஏதோ ஒரு நினைவு அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு மனசில் அப்படியே ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டு போவோம். அந்த மாதிரி இந்த பாடல் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு நினைவுகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். இந்த பாடல் என்னன்னா, 1992 நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் எழுதி இயக்கிய திரைப்படம் தான் இது. இதில் வந்து சத்யராஜ், பானுப்ரியா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. காதல், குடும்ப உறவு, கிராமத்து பகை, அதுக்கப்புறம் நகைச்சுவை மற்றும் சமூக ஒற்றுமை, இதெல்லாம் வந்து மணிவண்ணனின் வழக்கமான அந்த சமூக பார்வையுடன் கூடிய கிராமிய பின்னணி, இதுதான் இந்த படத்தின் முக்கிய அம்சம். 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் இது. இசை தேவா, பாடல்கள் கவிஞர் காளிதாசன். இந்த பாடல் தான் நாம ரொம்ப நாளாச்சுங்க கேட்டு. தென்னமர தோப்புக்குள்ள குயிலி குயிலி அப்படின்னு வருது பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடி இருக்காங்க. பாடலை கேட்கலாம். தெற்கு தெரு மச்சான் திரையிலிருந்து கேட்கலாங்க இப்போ.

உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

அமைதிப்படை திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். மனு எஸ் ஜானகி அந்த பாடலை நமக்காக வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்போது மாலைமணி 5:47 ஆயிருச்சு. இன்றைக்கு சத்யராஜ் அவருடைய திரைப்பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மாலை 6 வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து மந்திர புன்னகை, 1986 வெளிவந்த திரைப்படம் இது. இதில் இடம்பெற்ற ஒரு தத்துவார்த்தமான ஒரு புகழ்பெற்ற பாடல். ஆனால் அதிகமாக நாம் இந்த பாடலை வந்து கேட்கறது இல்லை. ஆனால் அப்போது வந்து வாழ்க்கையில் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிருக்கும் போது, கவலை சூழ்ந்திருக்கும் போது இந்த ஒரு பாடல் வெறும் துணையாக இருந்த ஒரு காலகட்டமும் இருந்தது. அந்த பாடலையே தான் இப்போ நாம உங்களுக்காக கொடுக்க போறோம். வரிகள் நா காமராசன், இசை குரல் இளையராஜா. கேட்கலாம்.

கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இளைஞர்கள் இனி வருங்கால தலைவர்களாக மட்டும் கருதப்படக்கூடாது, மாறாக அவர்கள் நாட்டின் தொலைநோக்கை வடிவமைக்கும் ஆற்றல் கொண்ட தலைமைத்துவ பங்காளிகளாக எழுச்சி பெற வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நாட்டின் மாண்பை காப்பதிலும் நடப்பு வட்டார அரசியல் சவால்களை எதிர்கொள்வதிலும் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பு அவசியமாக உள்ளதாக அவர் கூறினார். நாட்டை வழிநடத்துவதில் இளையோரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்றார் அவர். மீன்வளத்துறையின் பொருளாதாரத்திற்கு மதிப்பு கூட்டும் நடவடிக்கைக்கு நீர்வாழ் சூழலியலும் முறையான நிர்வாகமும் ஆதரவாக விளங்குவது அவசியம். இதில் நெகிழி மாசுபாட்டை குறைக்கும் முனைப்பும் அடங்கும் என மீன்வளத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் அன்னன் ஹுசேன் தெரிவித்தார். நெகிழி மாசு கடற்கரை தூய்மையை பாதிப்பதுடன் நீரிலும் கலப்பதால் கடல்பாழ் உயிரினங்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். வெள்ள நிலவரம். லாரோட் மாத்தங் சிலாமா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் முழுமையாக வடிந்ததைத் தொடர்ந்து கம்போங் மித்ரி பள்ளிவாசலில் தங்கியிருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து அந்த உதவி மையம் மூடப்பட்டதாக அம்மாவட்ட பேரிடர் மேலாண்மை செயற்குழு தலைவர் மமர் நஸ்ருல் மென்ஹார் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் கம்போங் டத்து அஹ்மத் ரசாலி குடியிருப்பு பகுதியில் நேற்று மோர்த்தா வகை 3 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியது. குப்பை தொட்டியிலிருந்து உலோக கழிவுகளை பிரித்தெடுத்துக் கொண்டிருந்த ஆடவர் ஒருவர் அந்த வெடிகுண்டுகளை கண்டறிந்த பின்னர் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு அதிகாரிகள் அனுப்பப்பட்டதாக செப்பாங் காவல்துறை தலைவர் ஏசிபி நூர் ஹிசம் பஹமன் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் வெனிசுலா லா குயரா மாநிலத்தை கடுமையாக உலுக்கிய இரு பெரும் நிலநடுக்கங்களில் பலியானவர்களை நினைவு கூறும் வகையில் அந்நாட்டு மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வாழ்விடங்களை இழந்து இன்னமும் தவிக்கும் பலரின் நடுவே அன்புக்குரியவர்களை இழந்த துயரம் இன்னும் மனதை விட்டு அகலவில்லை என அதில் கலந்து கொண்டோர் கூறினர். மேலும் இந்த கோர நிலநடுக்கத்தில் பல அடுக்குகள் சரிந்து தரைமட்டமாகியதில் காணாமல் போனவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் தீரா இசையோடு நாம் இணைகின்றோம். என்னங்க தயாரா காத்திருக்கீங்களா? இன்றைக்கும் 2 கேள்விகளோடு நாங்க வந்திருக்கோம். சவாலை சமாளிக்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நாங்களும் தயாராகவே இருக்கோம். சரி, முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பாடலுக்கு பிறகு கேள்வி என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம், பதில் என்னங்கிறத நீங்க அழைத்து சொல்லுங்க.

கடவுள் சித்ரா குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். உங்களையும் எங்களையும் சீரா இசை இணைத்து வைத்திருக்கின்றது. சரி, முதல் கேள்வி இதுதாங்க, நீங்க தயாரா இருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். சரியா, முதல் கேள்வி இதுதான். கவிஞர் வாலி தன்னுடைய 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை பற்றி பேசும்போது நீங்க எழுதிய உயர்ந்த பாட்டு, நீங்க எழுதிய பாடல்களிலேயே உயர்ந்த பாட்டு எதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நண்பர் கேட்டிருக்காரு. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1986 வெளிவந்த சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது பெற்ற திரைப்படத்தின் ஒரு பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது எந்த பாடல் இல்லை எந்த பாடலாக இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்தால் அழைத்து சொல்லுங்கள். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3-4-7 இது உங்கள் தீரா இசை. என்ன பாடலா இருக்கும் வாலி, எதை சொல்லியிருப்பாரு?

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல தான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மை நேப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19

சத்யவான் திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, நேயர்களின் அழைப்பு வந்த வண்ணமாகவே இருக்கு, நீங்களும் கூட அழைக்கலாம். கவிஞர் வாலி தன்னுடைய 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை பற்றி பேசும்போது நீங்கள் எழுதிய பாடல்களிலேயே உயர்ந்த பாட்டு என்ன, எந்த பாடலை நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து 1986 வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்ற தமிழ் திரைப்படத்தின் ஒரு பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். எந்த பாடலாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வாலி, எந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு? தெரியலல்ல, கூப்பிட்டு சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க. உங்களை அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றோம், கூப்பிட்டு என்ன பதில் அப்படிங்கறத சொல்லுங்க. எந்த பாடலா இருக்கும்?

0: முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, முதலாம் கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும் நேர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இப்போ நாம கேட்கலாங்க.
1: வணக்கம் நீலசன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, பதில் தெரியுமா கேள்விக்கு?
1: மந்திரம் வந்த சென்றலுக்கு மஞ்சம் பாரம் நெஞ்சம் இல்லையோ, அது நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறேன்.
0: அதுதான் நினைக்கிறீங்க, யார் பேசுறீங்க?
1: நான் புலா பினாங் முகமது அனிஃபா அப்துல்லா.
0: எப்படி அதுதான் நினைக்கிறீங்க?
1: ஒரு பேட்டியில இந்த சொல்லிருக்காங்க, அவங்க
0: சொல்லிருக்காரா?
1: அது மோகன் நடிச்ச மௌன ராகம் நினைக்கிறேன்.
0: ஆமாங்க, மோகன் நடித்த மௌன ராகம் திரைப்படல் தான் அது. நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம.
0: வணக்கம்.
2: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து மௌன ராகம் படத்துல இடம்பெற்ற மன்றம் வந்த தென்றலுக்கா?
0: தென்றலுக்கான்னு கேக்குறீங்களா?
2: அந்த பாடல் நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்களா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. என்னன்னு சொல்றோம், யார் பேசுறீங்க?
2: இப்போ இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி, நன்றி கலைச்செல்வி.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: சரவணன் பேசுறேன்.
0: சரவணன் இங்க இருந்து?
3: ஜோஹர்ல இருந்து.
0: ஜோஹர்ல இருந்து சரவணன், சொல்லுங்க சரவணன், பதில் தெரியுமா?
3: ஒரு கெஸ் பண்றேன், மௌன ராகமா இருக்குமா?
0: மௌன ராகம். சரி, என்ன பாடலா இருக்கும்?
3: ஒன்னு மன்ற வந்த தென்றலுக்கு, இல்லனா இளைய நிலா, ரெண்டுல ஒண்ணு இருக்கும் நினைக்கிறேன்.
0: ரெண்டுல ஒண்ணு நினைக்கிறீங்க?
3: ஆமா.
0: இளைய நிலாவா?
3: நிலாவியவா? நிலாவியவா?
0: நிலாவில் குழப்பமா?
3: பாருங்க,
0: அவர் வந்து காணொளி பார்த்தேன்னு சொன்னாரு, நீங்க வந்து படிச்சேன்னு தான் சொன்னீங்க, அந்த தேசிய விருது பெற்ற திரைப்படம் அதை பார்த்திருக்கீங்க. மௌன ராகம் திரையில் இடம்பெற்றிருந்த மன்றமந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அப்படிங்கிற பாடல் தான் அவர் எழுதிய பாடல்களிலேயே மிக உயர்ந்த பாடல் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு.
4: மன்றம் வரும் தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ தான் நான் எழுதினதிலேயே சிறந்த பாட்டுன்னு சொன்னேன்.
0: இது ஒரு வகையில் அந்த பாடல் அவருடைய மனதை கவர்ந்திருக்கலாம், அதனால்தான் அந்த வார்த்தைகள் வெளிவந்திருக்கலாம். அந்த திரைப்பாடலையே தொடர்ந்து நாம கேட்க போறோம். இந்த திரைப்படத்தில் மறக்க முடியாத கதாபாத்திர பெயர்கள் இன்னமும் கூட எல்லார் மனசுலயும் நிலைத்திருக்கும் பெயர்கள். மோகனுடைய பெயர் வந்து சந்திரகுமார், ரேவதி வந்து அந்த திரைப்படத்தில் அவங்களுடைய பெயர் திவ்யா, அதுக்கப்புறம் கார்த்திக்கின் பெயர் மனோகர், திவ்யாவின் அப்பாவாக ரா சங்கரன் நடிச்சிருப்பாங்க, அவருடைய பெயர் சந்திரமௌலி. அந்த திரைப்படத்தின் மறக்க முடியாத பெயர்கள் இவை. தொடர்ந்து மௌன ராகம் திரையிலிருந்து பாலி சொல்லியிருந்த அதே பாடலை கேட்கலாம்.

சரிங்க, முதலாவது கேள்விக்கு பெரும்பாலான நேயர்கள் சரியான பதில் தான் சொல்லிட்டீங்க. இரண்டாவது கேள்விக்கு இப்போ நம்ம போகலாம். சந்தான பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கும் சிறந்த ஒளியமைப்புக்கும் தேசிய விருது பெற்ற திரைப்படம். முக்கிய கதாபாத்திர பெயர்கள் என்னங்கிறது சொல்றோம். கிருஷ்ணசாமி, யமுனா, பரணிதரன் மற்றும் காவேரி. நல்லா கேட்டுக்கோங்க, கிருஷ்ணசாமி, யமுனா, பரணிதரன் மற்றும் காவேரி. ஆரம்பத்தில் வந்து இந்த திரைப்படத்துக்கு மீண்ட சொர்க்கம் அப்படின்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இது வந்து 1960 வெளிவந்த திரைப்படத்தின் தலைப்பு, இது அதையே வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு படக்குழுவினர் கலந்து ஆலோசித்து வேறொரு பெயரை வச்சிருக்காங்க. அது எந்த திரைப்படம், அதை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3-4-6-8 தொடர்ந்து கருப்பு வெள்ளை திரையிலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர், புத்ரா, ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:06. கோலலம்பூர், புத்ரா, ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:06.
2: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
3: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
2: லிங்கம்ஸ்
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைன் ஆப்ஸ் இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: கீரா இசை இது முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சந்தான பாரதி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படம் வந்து சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கும் சிறந்த ஒளி அமைப்புக்கும் தேசிய விருது பெற்றது. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தின் தலைப்பு வந்து ஆரம்பத்தில் 1960 வெளிவந்த திரைப்படத்தின் தலைப்பையே வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதாவது மீண்ட சொர்க்கம் அப்படின்னு அந்த தலைப்பை வச்சிடலான்னு. அதுக்கப்புறம் ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அதை கைவிட்டுட்டு படக்குழுவினர் கலந்து ஆலோசித்து இறுதியில் வேற ஒரு பேரை அந்த திரைப்படத்துக்கு வச்சிருக்காங்க. அது எந்த திரைப்படம்னு கேட்டிருந்தோம். ஆனால் என்னென்னா முக்கிய கதாபாத்திர பேர்களையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். கிருஷ்ணசாமி, யமுனா, பரணிதரன் மற்றும் காவேரி. என்ன திரைப்படம் இது, என்ன தலைப்பு அது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நேயர்களின் அழைப்புகள் இப்படிதாங்க பதில் சொல்லுது.
1: வணக்கம் நளினி.
0: வணக்கம், யாருங்க?
1: சிராம்பலம் இந்திரா பேசுறேன்.
0: இந்திரா சொல்லுங்க.
1: நீ கேட்ட கேள்வி வந்து கமலாசன் சுகன்யா நடிச்ச மகாநதி.
0: மகாநதி எதுல கண்டுபிடிச்சீங்க, எந்த குறிப்பு?
1: அது நீங்க சொல்லுங்கிட்டீங்களா
2: கதாபாத்திர
0: பேர் சொல்லிருக்க கூடாது.
2: எனக்கு பிடிச்ச படம் அது. படம்
0: அப்படியா? நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்.
3: வணக்கம் நளினி. நளினி படம் பேரு மகாநதி. நளினி,
0: என்ன ஒரு மகிழ்ச்சி! எப்படிங்க
3: அது, எல்லா கதாபாத்திரமும் எல்லாருக்கும் நல்லா ஞாபகத்துல இருக்கும் நளினி.
0: இன்னொரு முறை கேள்வியோடு வரும்போது கதாபாத்திர பேர் சொல்லவே மாட்டேன் பாருங்க, அப்ப பாக்கலாம். எப்படிதான்
3: கண்டுபிடிக்கிறீங்கன்னு போட்டுறாதீங்க.
0: அப்படியா? அப்பதான் வேணும்னு தோணுது. நன்றிங்க. பாருங்க, பதில சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்றாங்க. வேண்டாம்னு சொல்லும் போதுதான் நாங்க செய்வோங்க. வணக்கம்.
3: வணக்கம். அப்பாடா லைன் கிடைச்சிருச்சு.
0: கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு.
3: ஏன்னா பதில தெரியுமே, அதனால சொல்லணுமே.
0: சொல்லணுமே, தெரிஞ்ச பதில சொல்லாம போனா என்ன ஆறுது?
3: என்ன அர்த்தம்? நான் யமுனா பேசுறேன். என் பேரு வேற அந்த க்ளூல இருக்கு.
0: அடடா, அப்ப பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க யமுனா.
3: மகாநதி.
0: மகாநதி.
3: ஆமா, 100%.
0: என்ன சொல்ல, என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருது. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் சிரமமான கேள்வியா தேடி பிடிச்சு கொண்டுட்டு வரோம். அப்பயும் நீங்க வருவீங்க, சரியான பதில் தான் சொல்லுவீங்க, தெரிஞ்சது தானே. பரவாயில்ல, அடுத்த வாரம் மீண்டும் 2 கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறோம். இப்போ நாம மகாநதி திரையிலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: லிங்கம்
1: சமையல் உலகில் நிலைத்திருக்கும்
2: நீண்டகால பாரம்பரியம்.
1: திரும்பி பார்த்தால்
2: 1933
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா,
2: அதன் தாரக மந்திரம்
1: பொதிந்திருக்கும் ரகசியமோ,
2: ஏழாம் சுவை
1: கலகலப்பாய் ஒலிப்பது,
3: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
4: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
5: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
6: சார், எனக்கு இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும், அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ள அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இளைஞர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு காத்திருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கோடி காட்டினார். வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த இளையோர் கோரும் தேவைகளை அரசாங்கம் நிறைவேற்ற கடப்பாடு கொண்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை நடப்பு பொருளாதார வளர்ச்சியை நகர்த்தி செல்ல இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களில் பாண்டியத்துவம் பெறுவது காலத்தின் கட்டாயம். தற்கால இலக்கவியல் உருமாற்றத்தில் தங்களை தகவமைத்துக் கொள்வதில் துறைசார் புதிய அறிவுகளை தேடிச் செல்ல அவர்கள் தயாராக வேண்டுமென டத்துஸ்ரீ அன்வர் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய வணிகர்கள் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள பர்கா தீபாவளி நிதியுதவிக்கு விண்ணப்பிக்குமாறு தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் வலியுறுத்தியுள்ளார். 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை இந்நிதியுதவி உட்படுத்தியுள்ளது. வியட்நாமின் காலாண்டு வளர்ச்சி விகிதம் ஜூலை செப்டம்பர் காலகட்டத்தில் 9.95 விழுக்காடாக உயர்வு கண்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் அந்த வளர்ச்சி விகிதம் 8.81 இருந்ததாக தரவுகள் காட்டுகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் பதிவான மிக வேகமான வளர்ச்சியை இது குறிக்கிறது. ஃப்ளை டுபாய் விமானத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசு நடத்திய விசாரணையில் துணை விமானி அவசரகால பயன்பாட்டிற்கான கோடரியை கொண்டு விமானியை தாக்கியதன் மூலம் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அந்த விசாரணை சம்பவத்தின் நோக்கத்தை வெளிக்கொணரும் என்று ஐக்கிய அரபு சிற்றரசின் சட்டத்துறை தலைவர் ஹமத் சைஃப் அல் ஷம்சி கூறினார். விளையாட்டு. 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண கால்பந்து 3ம் இடத்திற்கான போட்டியில் தேசிய அணி கேப்டன் டியான் கோல்சும் தாக்குதல் ஆட்டக்காரர் முகமது ஃபைசல் அப்துல் ஹலீமும் பங்கேற்காமல் வரும் திங்கட்கிழமை மலேசியா வியட்நாமை எதிர்கொள்ள உள்ளது. சிகிச்சை காரணமாக முகமது ஃபைசல் தாயகம் திரும்பியுள்ள நிலையில் குடும்ப விவகாரம் காரணமாக கோல்ஸ் அணியிலிருந்து வெளியேறியதாக இடைக்கால தலைமை பயிற்றுநர் தன் செங் ஹோ தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

திரை இசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 28 மணி வரைக்கும் பாடல்களை உங்க மனசு விரும்புற மாதிரியான பாடல்களை தான் நாங்களும் இங்க தேர்வு செய்து வைத்திருக்கோம். அத்தனை பாடல்களையும் ஒவ்வொன்றா உங்களுக்காக அனுப்பி வைக்க போறோம். இடையே 7:15 எழுத்தின் ஏமாற்றம் சிறுகதை உங்களுக்காக மறு ஒலிபரப்பாக இடம்பெற போகுது. அதையும் கேட்க மறக்காதே எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: கொஞ்சம்
0: இந்த வயசுலயும் எப்படி இருக்காரு?
1: நேரம் தான்.
0: என்னயா
1: இல்ல சாப்பாடு குறைச்சுக்கிறேன்னு சொன்ன, இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
4: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 1 hour and 25 years of GVM. October 10 சனிக்கிழமை, The Arch Galleries, கோலாலம்பூரில். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளேசி, ஹரிப்ரியா, பல்டபாவுடன். 1 hour and 25 years of GVM.

நேரம் 7:15. எல்லா ஏமாற்றங்களும் எல்லோருக்கும் ஒரே வகையான பாதிப்பை கொண்டு வரது கிடையாது. சிலர் அதை ரொம்ப சாதாரணமா தூக்கி தூரமா வீசிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிலரால் சில ஏமாற்றங்களில் இருந்து மீண்டும் எழுந்து வரவே முடியாதுங்க. அப்படி ஒரு கதையைத்தான் இன்றைய சிறுகதை உங்களுக்காக கொண்டு வருது. சிறுகதையின் தலைப்பு எழுத்தின் ஏமாற்றம். மதுமிதா சுரேஷ் எழுதிய இந்த சிறுகதைக்கு எஸ் குமரன் குரல் தந்து உயிர் தந்திருக்காங்க. எழுத்து ஏமாற்றுமா, அப்படி என்னதான் நடந்திருக்கும், வாங்க சிறுகதையே கேட்கலாம்.

0: ஜன்னல் கண்ணாடிகளின் மீது மழைத்துளிகள் தாளமிட்டுக் கொண்டிருந்தன. அந்த நள்ளிரவு அமைதியில் அந்த சத்தம் மாறனுக்குள் ஏதோ ஓர் இனம் புரியாத பாரத்தை தந்தது. அவன் ஓர் எழுத்தாளன். வார்த்தைகளின் மீது கொண்ட தீராத காதலால் தன் வாழ்க்கையையே காகிதங்களில் அடகு வைத்தான். உள்ளூர் வார இதழ்களிலும் தினசரிகளிலும் எழுதுவது, வானொலி ஒலிபரப்புக்காக சிறுகதைகளை அனுப்புவது என அவனது பிழைப்பு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அதிலிருந்து கிடைத்த வருமானம் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல போதுமானதாய் அமையவில்லை. கடந்த 5 வருடங்களாக அவனது மனைவி மலர், ஆம் மலர்தான், அந்த குடும்பத்தின் பாரத்தை மொத்தமாக தனது தோள்களில் சுமந்து வந்தாள். ஒரு தனியார் நிறுவனத்தில் இரவு பகல் பாராமல் வேலை செய்து மாறனின் கனவுகளுக்கு தீனி போட முயன்றாள். ஆனால் மனித மனதின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு இல்லையா? மாறனின் எழுத்து மோகம் அவனது குடும்பத்தின் வறுமையை தீர்க்கவில்லை, மாறாக விஸ்வரூபம் எடுத்து நசுக்கியது. இடைவிடாத பணத்தட்டுப்பாடு, ஒவ்வொரு நாளும் வெடிக்கும் சண்டைகள், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத மௌன இரவுகள் என அவர்கள் வாழ்க்கை நரகமானது. மரன், என்ன மன்னிச்சிடுங்க, என்னால் இதுக்கு மேலே முடியல. இந்த கஷ்டம் உங்களோட கற்பனை உலகத்தோட என்னால் போராட முடியல. நம்ம பிரிஞ்சிடலாம் மரன். அவள் குரலில் எந்த ஆத்திரமும் இல்லை, ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவு மட்டுமே இருந்தது. மாறனால் அவளை தடுக்க முடியவில்லை. செயல் இழந்தவனாய் நின்றான். அவளது வார்த்தைகளில் இருந்த நியாயம் அவனுக்கு உரைத்தது. தான் ஒரு நல்ல கணவனாக இருக்க தவறிவிட்டதை அவனது பேனாமுனை சொல்லிக்காட்டியது. இறுதியில் இருவரும் சுமூகமான முறையில் விவாகரத்து பெற்றனர். பிரிவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு மாறனின் சிறிய சேமிப்பு, அவன் பகுதி நேரமாக பார்த்த வேலை மூலம் கிடைத்த பணம், மலரின் வருமானம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய வீடு வாங்குவதற்கான கடன் வாங்கியிருந்தனர். பிரிவுக்கு பிறகு மாறன் அந்த வீட்டை மலரிடமே ஒப்படைத்தான். மலர், இந்த வீடு உங்ககிட்ட இருக்கட்டும், நம்ம பிரிஞ்ச பிறகு ஒன்னா வாழ முடியாதுல்ல. நான் வேற வீட்டை பார்த்துக்கிறேன் மலர். நல்லாரு. வீடுகள் வாடகைக்கு எடுத்து தரும் மற்றும் விற்கும் ரியல் எஸ்டேட் முகவராக வேலை செய்யும் மூர்த்தி மாறனுடைய நண்பன். அவனின் நிலையை அறிந்த மூர்த்தி அவனுக்கு மலிவான விலையில் ஒரு ரூமா மூரா பற்றி தெரிவித்தான். அந்த வீடு பரபரப்பான நகரத்திலிருந்து தொலைவில், மக்கள் நடமாட்டம் குறைவான உட்புற பகுதியில் அமைந்திருந்தது. மரன், இந்த இடம் கொஞ்சம் உள்ளதான், ஆனால் அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி இடம்தான் உனக்கு பிடிக்குமே என்றான் மூர்த்தி. தனது எழுத்து வேலைக்கு இது போன்ற அமைதியான தனிமையான இடமே சரியானது என்று மாறனும் நினைத்தான். அவன் அந்த வீட்டை பார்வையிட சென்ற போது அவனுக்கு ஒரு கூடுதல் ஆச்சரியம். ஒரு பழைய சோஃபா, சற்று அழுக்கடைந்த படுக்கை, ஒரு கனமான மர அலுமாரி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அங்கேயே இருந்தன. தனக்கு தேவையான அனைத்தும் இருக்கும் ஒரு மலிவான வீடு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தான் மாறன். உடனடியாக அந்த வீட்டிற்குள் குடியேறினான். அவன் வீட்டில் குடியேறிய முதல் நாள் இரவு வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய தொடங்கினான். அலமாரிக்கு பின்னால் இருந்த தோசுகளை தட்டும்போது நீள்வட்ட கண்ணாடியை பார்த்தான். அதன் முன்னால் நின்றால் தலை முதல் கால் வரை முழு உருவமும் தெளிவாக தெரியும் அளவிற்கு பெரியதாக இருந்தது. அதை தன் படுக்கை அறைக்குள் வைத்தான். அன்றைய இரவே கை கால்களை கழுவிவிட்டு மாறன் தூங்குவதற்கு தயாரானான். அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு ஒரு சிறிய விளக்கை மட்டும் எரியவிட்டான். தன் படுக்கையை நோக்கி நடக்கும்போது தற்செயலாக கண்ணாடியை பக்கவாட்டில் பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை உரைய செய்தது. கண்ணாடியில் இருந்த அவனது பிம்பமோ 90 பாகை திரும்பி நேராக நின்ற அவனையே உற்று பார்த்து கொண்டு நின்றது. குழப்பமும் பயமும் பொறுசேர மாறனை தாக்க அவன் அப்படியே உறைந்து நின்றான். மெதுவாக தன் காலடிகளை பின்னோக்கி நகர்த்தினான். கண்ணாடியில் இருந்த பிம்பமும் பின்னோக்கி நகர வேண்டும், ஆனால் அது அப்படியே அசையாமல் நின்றது. மாறன் தனது வலது கையை உயர்த்தினான். கண்ணாடி பிம்பம் அசையவில்லை. அவன் தன் தலையை ஆட்டினான். அங்கு எந்த அசைவும் இல்லை. கண்ணாடியில் இருந்த அந்த உருவம் முற்றிலும் மாறனின் கட்டுப்பாட்டை மீறி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. பிம்பத்திற்கு பின்னால் இருந்த சுவரில் ஒரு கடிகாரம் மாட்டப்பட்டிருந்தது. கடிகார முட்கள் வலப்பக்கமாக நகரும். ஆனால் கண்ணாடியில் இருந்த கடிகார முட்களோ வெறிப்பிடித்தது போல் இடப்பக்கமாக நகர்ந்தன. அந்த பிம்பத்தின் இடது கை மோதிர விரலில் ஒரு தங்க திருமணம் மோதிரம் பளபளத்தது. மாறன் திருக்கிட்டான். அவனது மோதிர விரல் காலியாயிருக்க கண்ணாடியில் இருந்த பிம்பத்தின் விரலில் மட்டும் மோதிரம் எப்படி வந்தது? கண்ணாடியில் இருந்த அந்த உருவத்தின் கண்கள் எந்த ஒரு வெள்ளை நிறமும் இன்றி முற்றிலும் கருகருவென இரண்டு கரிய துண்டுகளாக காட்சியளித்தன. மாறன் கண்ணாடியின் மேற்பரப்பை தொட தன் கையை நீட்டினான். அந்த கண்ணாடியின் மேற்பரப்பு கதகதப்பாயிருந்தது. உச்சி வெயிலில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த ஒரு நிஜ மனிதனின் உடலின் வெப்பம் அந்த கண்ணாடியில் தெரிந்தது. பயத்தில் கையை வேகமாக பின்னுக்கிழுத்து அருகில் இருந்த கனமான மர நாட்காலியை கொண்டு முழு பலத்தையும் திரட்டி அந்த கண்ணாடியின் மையப்பகுதியை ஓங்கி அடித்தான். அந்த கண்ணாடி உடையாமல் ஓர் ஈரமான காகிதத்தை போல உள் நோக்கி சுருங்கி நசுங்கியது.
1: நீ பாதியிலேயே விட்டு போன கதையை நான் முடிச்சு வைக்க போறேன். மாறன் சுய நினைவை இழந்தான்.
0: அலறத் தொடங்கினான். தன் காதுகளை மூடிக்கொண்டு தரையில் விழுந்து கதறி துடித்தான். திடீரென்று அந்த அறை திறக்கப்பட்டது. வெள்ளை நிற உடையிலிருந்து இரு ஆடவர்கள் அறைக்குள் நுழைந்தனர். அவர்களுக்கு பின்னால் கண்கள் வீங்கி அழுது கொண்டே ஓடி வந்தாள் பலர். அவள் நேராக தரையில் விழுந்து கிடந்த மாறனின் அருகில் வந்து அவனது நடுங்கும் தோள்களை பற்றினாள்.
2: மாறன், மாறன், என்ன பாருங்க மாறன், என்னாச்சு? ஏன் இப்படி அழறீங்க? என்னாச்சு உங்களுக்கு
0: என்று மலர் கண்ணீருடன் கத்தினாள். அதே நேரத்தில் அந்த இரு ஆண் தாதியர்களும் தங்களுக்குள் மெதுவாக பேசிக் கொண்டனர்.
3: இவருடைய நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டு வருது தெரியுமா? இப்போதெல்லாம் தினமும் இந்த மாதிரி வருது. இப்படியே போனா இவரோட மூளை முழுசா செயலிழந்துடும்.
0: நடுங்கும் உடலோடும் வியர்வையின் நனைந்த முகத்தோடும் மாறன் தன் விரலை சுவரை நோக்கி நீட்டினான்.
2: மலர், மலர், அங்க பாரு, அந்த அந்த பிம்பம், அந்த கண்ணாடிக்கு உயிர் இருக்கு தெரியுமா? அது என்கிட்ட பேசுது. நான் பாதியிலே விட்ட கதைய அது முடிக்க போதுன்னு சொல்லுது. மலர், என்ன காப்பாத்து மலர், அதுல இருந்து என்ன காப்பாத்து மலர்.
1: மாறன், மாறன்,
2: அங்க எந்த பிம்பமும் இல்லை, எந்த கண்ணாடியோ இல்லை மாறன். நீங்க 5 வருஷமா இந்த வாட்டில்தான் இருக்கீங்க. அது ஒரு ஜன்னல் கதவு மாறன்
0: என்றாள். அது ஒரு கண்ணாடி ஜன்னல். அதற்கு பின்னால் மருத்துவமனையின் புல்வெளியில் ஒரு விளக்கு கம்பத்தின் அடியில் இரவு நேர காவலாளி நின்று கொண்டிருந்தான். ஜன்னலின் வெளிச்சத்தில் அவனது நிழல் மட்டுமே உள்ளே தெரிந்திருந்தது. தாதியர்கள் கைகளில் இருந்த மயக்க ஊசியை தயார் செய்து கொண்டு மாறனை நோக்கி வந்தனர். மாறன் அவர்களை பார்த்து,
2: நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க, என்ன ஏமாத்துறீங்க? அது என்கிட்ட பேசுது, பேசுனுச்சு, பேசுனுச்சு
0: என்று கத்தியபடியே அருகில் இருந்த மேசையையும் பொருட்களையும் தட்டிவிட்டான். ஆனால் இரு தாதியர்களின் பலத்திற்கு முன்னால் அவனது உடல் தாக்கு பிடிக்கவில்லை. சில நொடிகளில் மாறனின் கண்களில் இருந்த ஆவேசம் மறைந்து கண்கள் சுருகின. மாறன் உறங்கிய பிறகு மலர் தலைமை மருத்துவரின் அறைக்கு சென்று நாட்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்தாள். அவளது கண்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் சிவந்திருந்தன. மருத்துவர் அவளை உற்று பார்த்து,
1: மிஸ்ஸஸ் மாறன், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நாங்க மாறனுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கணும்னா அவரோட நிலைக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் எங்களுக்கு தெரியணும்.
3: டாக்டர்,
2: மாறன் எப்போது இப்படி இருந்ததில்லை. அவர் ஒரு திறமையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்த ஆள். ஆனால் அவருக்கு எழுத்து மேலே ஒரு பைத்தியம் இருந்துச்சு. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த வேலையை விட்டுட்டார் டாக்டர். அவர் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு சிறு கதைகளை எழுத தொடங்கினார். அவரோட வாழ்நாள் லட்சியமே ஒரு நல்ல நாவலை வெளியீடு செய்யணும்னு தான். அதுதான் அவரோட கனவாக இருந்துச்சு. அப்பதான் அவரோட நண்பர் மூலம் ஒரு போலி புத்தக பதிப்பாளர் அறிமுகமானார். அந்த நாவலை உலகத்தரம் வாய்ந்த முறையில் அச்சிடலாம்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த பெரிய தொகையை முன்பணமாக கேட்டுட்டாரு டாக்டர். மாறன் நாவல் எப்படியாவது வெளிவரணும்னு நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம எங்களோட மொத்த சேமிப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு டாக்டர். ஆனா அந்த பதிப்பாளர் எங்க பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த ராத்திரியே ஓடிட்டான் டாக்டர். எல்லாமே போச்சுன்னு அந்த அதிர்ச்சியும் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்திட்டோன்ற குற்ற உணர்ச்சியும் அவரோட மனசை கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அவருக்கு ரைட்டர் பிளாக் ஏற்பட்டுருச்சு டாக்டர். அவரால் நாவலோட ஒரு வரியை கூட எழுத முடியாது போனது. பண நெருக்கடி, துரோகம், அவரோட லட்சியம் பாதியிலேயே போன ஏமாற்று எல்லாமே அவரோட மூளையை பாதிச்சு அவரை இந்த இருண்ட கற்பனை உலகத்தில் தள்ளிடுச்சு. மலர் துக்கம் தாழாது தன் முகத்தை இரு கைகளால் மூடிக்கொண்டே அழுதாள். மலர் மருத்துவமனையின் இரும்பு கதவுகளை நோக்கி பார்த்தாள். அங்கே மாறன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். தான் ஒருபோதும் அடைய முடியாத அந்த புகழ்பெற்ற எழுத்தாளனின் பிம்பத்தால் துரத்தப்பட்டு அவன் தன் சொந்த கதையின் இரண்டு பக்கங்களுக்குள் நிரந்தர சிறைப்பட்டு கிடந்தான். எழுத்தின் ஏமாற்றம் அவனது வாழ்க்கையையே ஒரு முற்றுப்பெறாத நாவலாக மாற்றிவிட்டது.
4: மதுமிதா சுரேஷ் எழுதியிருந்த எழுத்தின் ஏமாற்றம் சிறுகதை கேட்டீங்க. மாறனின் கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் கொடுத்தோம் அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருந்தாரு மின்னலின் நிர்வாகி திரு எஸ் குமரன். கூடவே மலரின் உணர்வுகளையும் ரொம்ப அழகா தன் குரல் வழி கொடுத்திருந்தாரு. இந்த சிறுகதை தயாரிப்பு பின்னணியில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் உங்க ஆர்வம் எங்களுக்கு புரியுது. உங்களுக்காக கொடுக்கறோம், கேட்டு பாருங்க.
2: மாறன், மாறன், என்ன பாருங்க மாறன், மாறன், என்ன பாருங்க, ஏன் இப்படி அலறீங்க, சின்னாச்சு உங்களுக்கு மாறன். இல்ல டிக்டு மாறன், மாறன், என்ன பாருங்க மாறன், சின்னாச்சு, ஏன் இப்படி அலறீங்க, என்னாச்சு உங்களுக்கு?
5: பரவாயில்லையா?
2: அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை உரைய செய்தது. ஓகேயா? கிளம்புங்க, நான் மறுபடியும் பாதியிலிருந்து வரேன். எங்கன்னா பக்கம் மூன்றுல இருந்து வரேன் நளினி. பக்கம் மூன்று. அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை உரைய செய்தது.
6: தயாரிப்பு நளினி அச்சுதன். இது ஒரு மறுவொளி வரப்பு.
7: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: அவங்க
2: செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tution. தொடர்புக்கு 0100972919

ஹரிஹரன் சுவர்ணலதா குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைய நாளில் பிறந்தநாள் கொண்டாடும் எல்லோருக்குமே இங்கிருந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அக்டோபர் 3ஆம் நாள் பிறந்தநாள் கொண்டாடும் எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படியே உங்கள் மனசில் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கை கூட சரியாக இல்லை அமைந்து வர வாழ்த்துக்கள். சரி, சாலை நெரிசலாக இருக்கா, சாலையில் இருக்கீங்களா, பயணத்தில் இருக்கீங்களா, சரி பரவாயில்ல, மன உளைச்சல்லாம் ஆகக்கூடாதுங்க. சாலைன்னு இருந்தால் நெரிசல்னு இருக்கிறது வழக்கம் தானே, அதனால் எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப சாதாரணமாக அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா எந்த மன உளைச்சலும் நமக்கு இருக்காது. தொடர்ந்து பாடல்கள் உங்க மன உளைச்சலை போக்க நாங்கள் அனுப்பி வச்சுட்டே இருக்கோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

பழனி பாரதி வரிகளில் ஓட்டம் திரைப்பாடலை நம்ம கேட்டிருந்தோம். இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலை ஹரி ஹரன் பவதாரணி குரலை நம்ம கேட்க போறோம். இன்றைக்கு அறைக்கு அழைத்து பேசிய உங்கள் அன்பை பகிர்ந்த நேயர்களுக்கும் நன்றி. இங்க நாங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்கள் அன்பை கொடுத்து மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்த நேயர்களுக்கும் நன்றி. எப்போதுமே உங்கள் பயணம் மின்னலோடு இருக்கட்டும். அடுத்து காற்றின் மொழியில் உங்களோடு பேச கிஷன் ரொம்ப தயாராக காத்திருக்காங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம். Thank you.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டின் கல்விச் சூழலை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் முழு வீச்சில் செயல்பட்டு வரும் வேளை, இளைஞர்கள் தங்களின் பன்மொழி ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மலாய் மொழி, ஆங்கில புலமையை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தமிழ், சீனம், பிரெஞ்சு, ஜெர்மன், அரபு போன்ற கூடுதல் மொழிகளை கற்க வாய்ப்பளிக்கப்படுகிறது என்றார் அவர். நடப்பு தொழில்நுட்ப சவால்களையும் சமூக ஊடகங்களின் தாக்கத்தையும் எதிர்கொள்ள குடும்ப அமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என பிரதமரின் துணைவி டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசவான் இஸ்மாயில் வலியுறுத்தினார். தற்போது குடும்ப உறுப்பினர்கள் இடையேயான தொடர்பு சரிந்து வருவதை சுட்டிக்காட்டிய டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா தொலைபேசியில் மூழ்கியுள்ள அவல நிலையை எடுத்து காட்டினார். தற்போது சமூக ஊடக பயன்பாடு முதியவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதன் விளைவாக மோசடி சம்பவங்களில் அதிகம் பாதிக்கப்படும் தரப்பாக அவர்கள் மாறி வருகின்றனர். குறிப்பாக சமூக ஊடக மோசடி வழி அவர்கள் தங்களின் பணி ஓய்வு கால பணத்தையும் சேமிப்பையும் இழப்பதாக சமூக நலத்துறை தலைமை இயக்குனர் சே முரா சயங் ரம்ஜான் தெரிவித்தார். ஆப்பிரிக்கா தனது வளர்ச்சிக்கான நிதியை திரட்டுவதிலும் வெளிநாட்டு நிதியை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் மிக சிறப்பாக செயல்பட முடியும் என்று அந்நாட்டு தலைவர்கள் விவாதித்தனர். எகிப்து எல் அலைமை நகரில் நடைபெற்ற 3 நாள் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்ட அரசாங்க தலைவர்களும் வணிக தலைவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்தனர். யுக்ரைன் தலைநகர் கியேவ் மீது பெரும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள தூதரக அதிகாரிகளையும் வெளிநாட்டினரையும் வெளியேறுமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டு டென்னிஸ். உலகின் முதல்நிலை விளையாட்டாளர் ஜெனிக் சினர் அடுத்த வாரம் நடைபெறும் ஷங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வலது முழங்காலில் ஏற்பட்ட காயம் ஏற்பட்டதால் அவர் இம்முடிவை எடுத்துள்ளார். 25 வயது சினர் ஆக கடைசியாக ஜூலையில் விம்பிள்டன் பட்டத்தை வென்றது முதல் இதுவரை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

தொடக்கமே ஒரு வீரமான பாடலை கேட்டிருந்தீங்க. அருந்ததி படத்துக்காக இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தாலுமே சலிக்காத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு பாடல்களை தான் காற்றின் மொழி நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு கேட்டு ரசிக்க போறீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. அப்புறம் உங்களுடைய பயணம் எல்லாம் எப்படி இருக்கு? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு வெளியில இப்போ குடும்பத்தோட இல்ல அன்புக்குரியவரோட இல்ல உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட பயணத்துல இருப்பீங்க. அந்த பயணம் ரொம்ப பாதுகாப்பானது தான் இருக்கட்டும். இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக எஸ்பி சரண், பிறகு கே சித்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலே குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:15. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:15.
2: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
3: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
3: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா
3: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
3: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
3: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

சிட் ஸ்ரீராம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. இப்போ டாலிவுட் பக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய படங்கள் நிறைய வெளிவந்துட்டுருக்கு. ட்ரில்லர்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாமே அந்த ட்ரெய்லர்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. மயோகா அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியே வரப்போகுது. இது வந்து அக்டோபர் மாதம், அதாவது இந்த மாதம் தான் வெளிவரப்போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே 9ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. காம்ரேட் கல்யாண் அப்படின்ற திரைப்படம், பிறகு பாபா பிளாக் ஷீப் அப்படின்ற ஒரு நகைச்சுவை திரைப்படம், குட் டைம், இன்னும் நிறைய திரைப்படங்களை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நயானிஷ் சர்மா ஷிபி வராங்க, கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
3: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
2: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க,
3: அதை கிளிக் பண்ணுங்க.
2: அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: எதிலுமே.
1: பன்னெடுங்காலம் வற்றாத ஆதரவை வழங்கி வரும் லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, வரும் தீபாவளிக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பான பலகாரங்களை தயாரிக்க
0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம்.
1: வேண்டாமா உங்களுக்கு? அதுவும் நாடே பாராட்டும் லிங்கம்ஸ் முறுக்கு அதிரசம் இல்லா தீபாவளியா?
0: அனைத்துக்கும் நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: சும்மா அதிரதுல்ல
0: லிங்கம்
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

சூர்யா சன் ஆஃப் கிறிஸ்டன். ஆமாம், இந்த படத்துக்காக தான் அந்த பாடல் நம்ம தெலுங்கில் கேட்டிருந்தோம். சரி, இப்போது மலேசிய பொது சேவை துறையின் கீழ் உங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்ருக்கு, அதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. எப்போ இறுதி நாள் மற்ற விவரங்கள் இது எல்லாமே நீங்கள் sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை நீங்கள் மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு மலரும் நினைவுகளை நீங்களும் பேசணுமா, தாராளமாக நீங்கள் இப்போவே அழைக்க தொடங்கலாங்க. என்ன பாட்டு யாருக்காக வேணும், பழம் பாடல்கள் உங்கள் மனசை தொட்ட பாட்டு என்ன பாட்டு அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

தாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

ஜோடி நம்பர் ஒன் படத்துக்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த தகவல். மருத்துவ பரிசோதனையை தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும். அறிகுறி இல்லாமல் நோய் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்பக்கா B40 பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா 44.5% விழுக்காடு பேருக்கு புதிய உடல்நல பிரச்சனைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இவங்க யாருக்குமே வந்து அறிகுறிகள் வந்து எதுவுமே தென்படலை, ஆனாலும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. அதனால் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியாதுங்க, பரிசோதனைக்கு போங்க. அது ரொம்ப முக்கியம். வருடத்திற்கு வந்துட்டு ஒரு முறையாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும், சரியா? அடுத்த பாட்டு கார்த்திக் ஹரிணி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: பிர்காட் தீபாவளி நிதியுதவி இந்திய வணிகர்கள் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள உதவும். வலுவான பொருளாதார மீள்திறனை கட்டி எழுப்புவதில் மலேசியா கவனம். வணக்கம், சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய வணிகர்கள் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள பர்காட் தீபாவளி நிதியுதவிக்கு விண்ணப்பிக்குமாறு தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் வலியுறுத்தியுள்ளார். 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய இந்த திட்டத்தில் உணவு, ஆடை, அலங்காரப் பொருள் வியாபாரிகள் விண்ணப்பிக்கலாம் என்றார் அவர். நாட்டிலுள்ள தெற்கு நேஷனல் அலுவலகங்களில் நேரடியாக அல்லது தெக்கூனின் இயங்கலை அமைப்பு வாயிலாக வணிகர்கள் பர்காட் தீபாவளிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டம் 18 முதல் 65 வயதுக்குட்பட்ட இந்திய சமூகத்தைச் சேர்ந்த மலேசியர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவின் பொருளாதார கவனம் தற்போது செயல்திறனை முன்னிறுத்துவதில் இருந்து வலுவான மீள்திறனை கட்டி எழுப்புவதை நோக்கி மாறி வருகிறது. உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு நடுவே மலேசிய பொருளாதாரம் தொடர்ந்து ஆக்ககரமாக உள்ளதாக மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா தெரிவித்துள்ளது. தெளிவான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தயாராவதும் அதேவேளையில் கணிக்க முடியாத சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது மலேசியா உறுதியுடன் இருப்பதும் பொருளாதார நிர்வாகத்தில் அடங்கும் என்று மைடா தலைவர் தெங்கு டத்து ஸ்ரீ ஜஃபருல் அப்துல் அசீஸ் கூறினார். நடப்பு தொழில்நுட்ப சவால்களையும் சமூக ஊடகங்களின் தாக்கத்தையும் எதிர்கொள்ள குடும்ப அமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என பிரதமரின் துணைவி டத்து ஸ்ரீ டாக்டர் வான் அசிசாபானி இஸ்மாயில் வலியுறுத்தினார். பிள்ளைகள் தங்களின் மனநிலையை வெளிப்படுத்த குடும்பத்தில் உரிய சூழலை ஏற்படுத்தி தருவதோடு பெற்றோர்கள் அவர்களுக்கு முன் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றார் அவர். தற்போது குடும்ப உறுப்பினர்கள் இடையேயான தொடர்பு சரிந்து வருவதை சுட்டிக்காட்டிய டத்து ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா தொலைபேசியில் மூழ்கியுள்ள அவல நிலையை எடுத்து காட்டினார். செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெற்று வரும் 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயத்தை முன்னிட்டு புருனை ஆட்சியாளர் சுல்தான் ஹசன் அல் போல்கியா இன்று மலேசியா வந்தடைந்தார். அவரை ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் சுபாங்கில் உள்ள அரசு மலேசிய வான்படை தளத்தில் மாலை 4:28 தரையிறங்கியது. அவரை துங்கு தமங்கோங் ஜோஹோர், துங்கு எடிஸ் இஸ்கண்டர் அல்ஹாஜ் சுல்தான் இப்ராஹிமும் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மொஹமட் தௌஃபிக் ஜோஹாரியும் வரவேற்றனர். தற்போது சமூக ஊடக பயன்பாடு முதியவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதன் விளைவாக மோசடி சம்பவங்களில் அதிகம் பாதிக்கப்படும் தரப்பாக அவர்கள் மாறி வருகின்றனர். குறிப்பாக சமூக ஊடக மோசடி வழி அவர்கள் தங்களின் பணி ஓய்வு கால பணத்தையும் சேமிப்பையும் இழப்பதால் அவர்கள் மீதான கண்காணிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என சமூக நலத்துறை தலைமை இயக்குநர் ஜெய் முராத் சயங் ரம்ஜான் தெரிவித்தார். இலக்கவியல் உலகை மிக பாதுகாப்பாக அணுகும் முறை அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தை வலியுறுத்திய அவர் தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். மாலை நிலவரப்படி ஜோஹோரிலும் சரவாக்கிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. ஜோஹோர் பாசிர்குடாங்கில் காற்று மாசு குறியீடு IPU 155 லார்கினில் 152 பதிவானதாக அது கூறியது. அதனைத் தொடர்ந்து சரவா சிரியானில் IPU 128 ஸ்ரீ அமானில் 112 உள்ளன. இதனிடையே நாடு முழுவதும் உள்ள 60 IPU மிதமான அளவிலும் பேரா கிடா பெர்லிஸில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாக APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிக்கலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: சிங்கப்பூருக்கு 5 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்ட புருனை இளவரசர் அஜி அல் முத்தாரி பில்லா தமது அதிகாரப்படி பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார். முன்னதாக அக்குடியரசின் பிரதமர் லாரன்ஸ் வாங் மிக வித்தியாசமான முறையில் அவருக்கு இரவு விருந்தை நல்கியுள்ளார். கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்வை அழகுர எடுத்துரைக்கும் நாட்டின் புகழ்பெற்ற கடல் மீன் காட்சியகத்துக்கு அஜி அல் முத்தாரி பில்லா வருகையளித்த போது அதன் அழகியலை லாரன்ஸ் வாங் எடுத்துரைத்தார். அப்போது நீருக்கடியில் இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவோம் என்ற இலக்கவியல் வாசகத்தை காட்சிப்படுத்தி அந்த தீவுநாடு புருனைக்கான தமது தூதரக உறவின் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியது. வியட்நாமின் காலாண்டு வளர்ச்சி விகிதம் ஜூலை செப்டம்பர் காலகட்டத்தில் 9.95% உயர்வு கண்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் அந்த வளர்ச்சி விகிதம் 8.81% இருந்ததாக தரவுகள் காட்டுகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் பதிவான மிக வேகமான வளர்ச்சியை இது குறிக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி 24.5% இறக்குமதி 36.7% அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாத இறுதியில் இவ்வாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 7.8% ஆசிய மேம்பாட்டு வங்கி கணித்துள்ளது. ஆப்பிரிக்கா தனது வளர்ச்சிக்கான நிதியை திரட்டுவதிலும் வெளிநாட்டு நிதியை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் மிக சிறப்பாக செயல்பட முடியும் என்று அந்நாட்டு தலைவர்கள் விவாதித்தனர். எகிப்து அல் அலைமின் நகரில் நடைபெற்ற 3 நாள் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்ட அரசாங்க தலைவர்களும் வணிகத் தலைவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்தனர். ஆப்பிரிக்க கண்டத்தின் முக்கிய பொருளாதார உந்து சக்தியாக ஆப்பிரிக்காவின் தனியார் துறை விளங்குகிறது. அத்துடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அத்துறை 70% அதிகமான பங்களிப்பை வழங்கியுள்ளதாக எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்த அல் சிசி தெரிவித்தார். காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் தொடர் கதையாகிய நிலையில் ஓர் அடுக்ககம் மீது நடத்தப்பட்ட அண்மைய தாக்குதல் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குடியிருப்பு மீது தனது இலக்கை வைத்த இஸ்ரேலின் செயலால் பலர் தங்களின் இருப்பிடங்களை இழந்துள்ளனர். காசா நகரில் நடத்தப்பட்ட இந்த அண்மைய தாக்குதலில் கொல்லப்பட்ட 5 4 பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை ஹமாஸின் இராணுவ உறுப்பினர் அலி அல் அமோடியை குறிவைத்தே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் தனது நடவடிக்கையை தற்காத்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியேவ் மீது பெரும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள தூதரக அதிகாரிகளையும் வெளிநாட்டினரையும் வெளியேறுமாறு ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மோஸ்கோ திருக்குருதிகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு புதிய தாக்குதல்களை தொடுக்கிறது. அத்துடன் கடந்த சில வாரங்களாக முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து கியேவ் மீதான தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியுள்ளது. முன்னதாக யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியது. விளையாட்டு டென்னிஸ். உலகின் முதல்நிலை விளையாட்டாளர் ஜெனிக் சின்னர் அடுத்த வாரம் நடைபெறும் ஷங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வலது முழங்காலில் காயம் ஏற்பட்டதால் அவர் இம்முடிவை எடுத்துள்ளார். இவ்வாண்டு 6 பட்டங்களை வென்றுள்ள 25 வயது சின்னர் ஆக கடைசியாக ஜூலையில் விம்பிள்டன் பட்டத்தை வென்றது முதல் இதுவரை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சின்னரின் இந்த நீண்ட நாள் விலகல் காரணமாக உலகத்தர வரிசையில் 2 இடத்தில் இருக்கும் அலெக்சாண்டர் ஜெஃப்ரெவ் முதல் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. பெர்காட் தீபாவளி நிதியுதவி இந்திய வணிகர்கள் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள உதவும். வலுவான பொருளாதார மீள்திறனை கட்டி எழுப்புவதில் மலேசியா கவனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1999 இன்றைய நாளில் மலேசியாவின் வான்குடை வீரர்கள் ஓய்வு பெற்ற கேப்டன் அப்துல் ரஹ்மான் ஓமாரும் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஏ அசிஸ் ஹஹ்மாட்டும் கோலாலம்பூர் கோபுரத்தில் இருந்து பேஸ் குதிப்பை மேற்கொண்ட முதல் குழுவாக வரலாற்றில் இடம் பிடித்தனர். காலை 9:30 300 மீட்டர் உயரத்தில் இருந்து அவர்கள் குதித்தனர். அனுபவமிக்க பேஸ் குதிப்பு ஆலோசகரான மார்டின் டுமாசுடன் இணைந்து இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்த சாதனையின் மூலம் மலேசியாவில் பேஸ் குதிப்பை மேற்கொண்ட முதல் குழு என்ற பெருமை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. விமானத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் வழக்கமான வான்குதிப்பிலிருந்து பேஸ் வேறுபட்டதாகும். இது நிலையான உயரமான கட்டமைப்புகள் அல்லது தளங்களிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. பேஸ் என்பது பில்டிங்ஸ், ஆண்டெனாஸ், ஸ்பான்ஸ், ஏர்த் ஆகியவற்றின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சொல்லின் சுருக்கமாகும். இது மிகவும் சவால் மிக்கதாகும். வழக்கமான வான்குடை சகாசத்துக்கு குறைந்தபட்சம் 800 மீட்டர் உயரம் தேவைப்படும் நிலையில் கோபுரத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் இந்த சகாசத்துக்கு வான்குடையை திறப்பதற்கு மிக குறுகிய நேரமே கிடைக்கிறது. கோலாலம்பூர் கோபுரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷஹிதா பின்தி ரிட்வான் கோபுரத்தின் 3வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த பேஸ் குதிப்பு ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: இஸ்லாமிய வானொலி நாடகம் மத்ரஸா, எழுத்து தலைநகர் நசிமா பி.
2: அஸ்ஸலாம் அலைக்கும் பக்கர் பாய்.
3: வலைக்கும் சலாம். வாங்க மலைக் பாய்.
2: என்ன பக்கர், கார்ல உட்கார்ந்துகிட்டு ஹேண்ட்போனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காரோட இன்ஜின் வேற ஓடிக்கிட்டே இருக்கு.
3: அது ஒன்றும் இல்லை மலைக் பாய், பையனை டியூஷனுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன்.
2: சரி,
3: காடி பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அதான் டியூஷன் முடிகிற வரைக்கும் காடியிலே உட்காந்துருக்கலாமேன்னு உட்காந்துருக்கேன்.
2: ஓஹோ அப்படியா. ஆ பக்கர், அதோ அங்கே பாருங்கள், ஒரு பார்க்கிங் இடம் காலியாக இருக்குது, வாங்க அங்கே வந்து காரை பார்க் பண்ணலாம். அப்புறமா அப்புறம் அந்த மூலையில் ஒரு சாப்பாடு கடை இருக்குல்ல, அங்கே போய் தேத்தண்ணி குடிச்சிக்கிட்டே பேசலாம், வாங்க.
3: சரி சரி, நான் போய் காடியை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன் பாய்.
2: தம்பி, தேத்தாறு ரெண்டு, இனிப்பு கம்மியாக இருக்கட்டும். என்ன பக்கர், உங்கள் பிள்ளைங்களை மதரசாவுக்கு குரான் போத அழைச்சிக்கிட்டு வாங்க வாங்கன்னு பல தடவை நான் சொல்கிறேன், நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, ஏன்?
3: என்ன பண்ணுறது பாய், பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்புறதுக்கே நேரம் சரியாக இருக்குது.
2: என்ன பக்கர், நீங்களாம் இப்படி பேசலாமா?
3: வேற என்ன செய்யறது சொல்லுங்க.
2: நான் மதரசா கமிட்டி தலைவருங்கிற முறையிலையும் உங்களோட நெருங்கின நண்பருங்கிற முறையிலையும் சொல்கிறேன், டியூஷனுக்கு பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு போய் அங்கேயே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்து கிடந்து திரும்ப அழைக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான நேரம் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற இந்த மதரசாவுக்கு குரான் ஓத பிள்ளைகளை அனுப்ப நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே?
3: அது வந்து பாய்,
2: மார்க்க கல்வியை கற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்பினாக்கா அவர் வீடு திரும்புகிற வரைக்கும் மலக்குமார்கள் தங்களோட ரெக்கையை விரித்து சங்கை செய்கிறாங்களாம். பக்கர் பாய், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்ப வேண்டாம்னு நான் சொல்ல வரல. அதே சமயத்தில் இவ்வுலக பாதைக்கு செய்கிற மாதிரியே மறு உலக பாதைக்கும் பிள்ளைகளுக்கு வழியை காட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வாலைக்கும் சலாம். வாங்க ரஹீம், என்ன இவ்வளவு தூரம்?
4: அது வந்து என்னோட கடைசி பையனை நம்ம மதரசால ஓதுறதுக்கு சேர்க்கணும். அதான் குரானும் ரயானும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் தோசை வாங்கலான்னு வந்தேன்.
2: அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ். பையனை மதரசாவில் சேர்க்க போகிறீங்க, நல்ல விஷயம் அது.
4: என்ன பக்கர், உங்களை இப்போ மதரசா பக்கமே பார்க்க முடியறதில்ல, பிள்ளைகளும் மதரசாவுக்கு இப்போ ஓத வர்றதில்ல, என்னாச்சு?
3: ஓதுறது சொல்லுறதெல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம். இப்போ உள்ள காலத்தில் காசு பணம் படிப்பு இது இருந்தால் தான் அந்தஸ்து கௌரவம் எல்லாம். இப்போதைக்கு இதுதான் முக்கியமாக தோணுது. என்ன ரஹீம், நான் சொல்கிறது சரிதானே?
4: பக்கர், மின்னுவதெல்லாம் பொண்ணலன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்தஸ்து கௌரவம்னு இதையெல்லாம் சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் உண்மையான அந்தஸ்து கிடையாது. உண்மையான அந்தஸ்துனா அது அல்லாஹ்வும் அனது தூதரும் நமக்கு சொன்னதை சொல்லித்தராங்களே அதுதான். நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் யாருக்கு நலவ நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் இல்மோட விளக்கத்தை கொடுத்துடுவான். அப்போது தீனுடைய இல்மை நம்ம மதரசா போன்ற இடங்களில் தானே கற்றுக்க முடியும்.
2: அல்லாவையும் அவனது ரசூலையும் குரான் ஹதீஸையும் அப்புறம் மார்க்க சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான அறிவையும் மதரசாக்களில் தான் கற்றுக்க முடியும். இப்போ உள்ளவங்க பல துறைகளில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க, ஆனால் குரான் ஓத தெரியாது, ஏதாவது ஹதீஸும் தெரியாது, இன்னும் சில பேருக்கு சூரா ஃபாத்தியா கூட சரியாக ஓத தெரியலை. நம்ம நாட்டில் திருக்குரான் மனனம் செய்கிற கல்வி நிலையங்கள் ரொம்ப செயல்பட்டு வருது. மாணவர்களுக்கு திருக்குரான் மனனம் செய்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவம், பொறியியல், கணிதம் போன்ற பாடங்களையும் சேர்த்து படித்து கொடுக்குறாங்க. பயன்தரக்கூடிய இஸ்லாமிய கல்வியை தேடிக்க சொல்லி இஸ்லாம் நம்மளை வற்புறுத்துது.
4: நீங்கள் சொல்கிறது உண்மைதான் தலைவரே. இப்போ உள்ளவங்க சில பேர் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. உலக கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு அவ்வளவா தர்றதில்ல.
2: அப்படி சொல்லுங்க.
4: அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது.
2: இன்னொரு விஷயம் இல்லை, இப்போ நம்ம மதரசாவில் பெரியவங்களுக்கும் ஓதி கொடுக்குறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க பக்கர். மேலும் இஸ்லாமிய வரலாற்று சம்பவங்களை நினைவு கூர்ற வகையில் ரொம்ப தெளிவான முறையில் உஸ்தாதிகள் பாடம் நடத்துகிறாங்க.
4: ஓஹோ, ஆ ஒன்றுதான், நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் போதே தெரியல. சரி சரி, எனக்கு நேரமாவது, நான் போயிட்டு வரேன்.
3: என்ன அவசரம் ரஹீம், இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து புறப்படலாம்.
4: இப்போவே மணி 9 ஆகுது, இப்போ கிளம்புனா தான் வீட்டுக்கு வாங்கின இரவு உணவை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே 9:30 மணிக்கு மின்னல் எஃப்எம்ல ஒளிபரப்புற இஸ்லாமிய நாடகம் கேட்கலாம், அதான் கிளம்புறேன்.
3: ரஹீம், ரேடியோ நாடகம்லாம் கேட்பீங்களா? அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. இந்த காலத்தில் போய் ரேடியோ நாடகம் அப்படின்னுக்கிட்டு என்ன ரஹீம்?
4: வர வர எல்லோரும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் இஸ்லாமிய நாடகம் மட்டும் இல்லை, மின்னல் பம்பில் ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையும் கேட்பேன். அதில் வழங்கக்கூடிய இஸ்லாமிய வழக்கங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தெரியுமா?
2: இப்போ வர்ற நவீன கை தொலைபேசி மூலமாக ஆர்டிஎம் பிரயோகத்தை பதிவிறக்கம் செய்துவிட்டு நீங்கள் எப்போ வேணும்னாலும் மின்னலோட நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். பெண்கள் அப்புறம் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, இஸ்லாமிய கேள்வி பதில், குர்ஆன் விளக்க உரை, ஹதீஸ், இப்படி பல இதெல்லாம் கேட்டு பயன்பெறக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுக் கழகம் தயாரித்து ஒளிபரப்புகிற எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இவ்வளவு ஏன், நம்ம மதர்சாவை பற்றி கூட அந்த நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டிருந்தாங்களே?
4: ஆமாம் ஆமாம், நானும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் நம்ம மதர்சா எப்போ ஆரம்பித்தது, யார் யார் நிர்வாகிகள், அதனுடைய நோக்கம் என்னன்ற போன்ற பல தகவல்களும் சொன்னாங்க.
2: நிர்வாகிகள்னு சொன்னதும் எனக்கு நம்ம சாதிக் பாஷா ஞாபகம் வருது. நம்ம சாதிக் பாஷா மதரசா ஆரம்பிக்கும் போது மும்முரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஆனால் இப்போ ஆளையே மதரசா பக்கம் தலை காட்டுறதில்லை. ஏன், மதரசா ஆரம்பிக்கிறதோடு நிற்காமல் அதுக்கு உண்டான முழு ஒத்துழைப்பையும் நாம் தானே கொடுக்கணும்?
4: ஏன்னு அவர்கிட்ட கேட்டால், நான் சாலம் பக்கமாக வேலையை மாற்றி போயிட்டேன், அதான் நம்ம அஹமட் அண்ணனும் மூசாபாயும் ரெஸ்டாரண்ட் திறந்தாங்கல்ல, அதை இவர் தான் பொறுப்பாக நின்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு.
2: ஓ அப்படியா, சரி ரஹீம்பாய், எனக்கு நேரமாச்சு, நானும் வீட்டுக்கு போகணும். நம்ம மதரசா செயலாளரையும் பொருளாளரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். மதரசாவில் மாதாந்திர சிறப்பு பயான் ஏற்பாடு செய்கிறது சம்மந்தமாக பேசணும். அவங்களும் வீட்டுக்கு நேரம் வந்திருப்பாங்க. வாங்க நாம் கிளம்பலாம். பக்கர், நாங்கள் கிளம்பட்டுமா?
3: சரி பாய்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
3: அலைக்கும் சலாம்.

0: தலைவரே, நம்ம பக்கர்வாயோட பெரிய பையனோட நடவடிக்கைகள் அவ்வளவா சரியில்லை.
1: எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க ரஹீம்?
0: நான் ஒரு நாள் டவுனு பக்கம் போயிருந்தப்ப டவுன்ல பார்த்தேன், அவனும் அவனோட கூட்டாளிகளும் நிதானமே இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதுல ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க வேற போற வரவங்களெல்லாம் சீண்டி கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு மோட்டார் சைக்கிளில் பின் சீட்டில் பெண் பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு முன்னால் சக்கரத்தை தூக்கிட்டு பயமுறுத்துற மாதிரி ஓட்டுறாங்க. பார்த்த எனக்கே பக்கீர்னு ஆயிடுச்சு.
1: ரஹீம், நீங்கள் சொல்கிறது உண்மையா? நீங்கள் பாட்டுக்கு கண்ணில் பார்த்ததையெல்லாம் பேசாதீங்க பாய். எதையும் தீர விசாரித்து தான் முடிவு செய்யணும். பக்கர் ஒரு நல்ல மனுஷன், அவர் பிள்ளைங்களை அப்படி வளர்த்துருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்போ கூட பக்கர்கிட்ட இதை பற்றி சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் மனசு கேட்கலை. எங்கே அவர் சங்கடப்படுவாரோன்னு தான் சொல்லலை. இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்படியே விட முடியாது. அந்த பையனோட எதிர்காலம் பாதிக்கப்படும் இல்லையா, அவனால் பக்கருக்கு தான் கெட்ட பேர். இதை பக்கர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி ஆகணும். நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம் இல்லையா. தீய செயல்களை பார்க்கும்போது அதை நல்ல முறையில் எடுத்து சொல்லி தடுப்பது ஒவ்வொரு முஸ்லீமோடையும் கடமை இல்லையா?
1: உண்மைதான். சரி சரி, நாம் பிறகு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி பக்கர்கிட்டையும் பேசுவோம். வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பக்கர் பாய்.
2: வஅலைக்கும் ஸலாம். என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ விசேஷமா?
0: இல்லை பக்கர் பாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் வந்து எப்படி
2: என்ன ரஹீம், சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க.
0: நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என்னோட நண்பருங்கிற முறையில சொல்றேன்.
2: அல்லாவே புதிர் போடாதீங்க ரஹீம், எதா இருந்தாலும் சொல்லுங்க.
0: அது வந்து நானும் தலைவரும் தான் வரலாம்னு இருந்தோம், இருந்தாலும் மனசு கேட்கல பாய். அதான் உடனே நான் மட்டும் வந்திருக்கேன் உங்களை பார்க்க.
2: ரஹீம், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா?
0: சரி சரி சொல்லிடுறேன். அது வந்து உங்க பையனோட நடவடிக்கைகள்.
2: என் பையனை பத்தி எனக்கு தெரியும். என் பையனை பத்தி யாரு எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நல்ல வேலை நீங்க என் நண்பரா போயிட்டீங்க. இதே வேற யாராவது சொல்லியிருந்தான்னு வச்சீங்களா, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது.
0: இல்ல பக்க,
2: நீங்க வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசுங்க. என் பையனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்கள ஒழுங்கா வளங்க. வந்துட்டாரு அத்தம் விஷயத்துக்கு.
0: இல்ல பக்க.
2: சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, வெளியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறப்படணும்.
0: சரி, நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வஅலைக்கும் ஸலாம்.

0: அட, நம்ம பக்கர் வீட்டில் இருந்துல போலீஸ்கார் வேகமாக போகுது, என்னவா இருக்கும், போய் என்னன்னு தான் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பக்கர்.
1: வலைக்கும் சலாம். வாங்க மலிக் பாய்.
0: என்ன விஷயம், போலீஸ்காரெல்லாம் வந்துட்டு போகுது, என்ன ஆச்சு பக்கர்?
1: அதை ஏன் கேட்குறீங்க பாய்? என்னோட பெரிய பையனை தான் போலீஸ் வந்து விசாரணைக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க.
0: ஏன், அவன் என்ன தப்பு செய்தான்?
1: அவனோட கெட்ட சவகசத்தினால தவறான பாதையில போய் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறான்.
0: யா அல்லாஹ், அதை பத்தி நீ ஏன் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கல? நானும் அவனை பத்தி தப்பான செய்தியை தான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்க மேல உள்ள நல்ல அபிப்பிராயத்தினால நான் அதை நம்பல. இருந்தாலும் அதை சொல்லத்தான் உங்களை இப்ப நான் பார்க்க வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: என்ன பண்றது பாய், அவன் எப்பவுமே அவன் அறையில கணினியும் கை தொலைபேசியமா இருப்பான். எப்ப பார்த்தாலும் அவனோட ரூமு பூட்டியே இருக்கும். அதனால அவனோட நடவடிக்கை என்னால சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
0: இப்போ உள்ள பிள்ளைங்க பெரும்பாலும் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு சமூக வலைத்தளங்கள்ல ஈடுபாடு கொள்றாங்க. அவங்க தனிமையில தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கறத நாம தான் கண்காணிக்கணும். நாம தான் பிள்ளைகளுக்கு மார்க்கெட்ல புதுசா வெளியான நவீன கை தொலைபேசிகளை வாங்கி கொடுத்து அவங்க பயன்படுத்துற அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கோமே. உதாரணமா சொல்றதுன்னா, குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அத்தா அம்மா பிள்ளை ஆளுக்கு ஒரு நவீன கை தொலைபேசிகள மூழ்கிடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு சம்பாஷணையும் நடக்கிறது இல்லை. அப்போ பெற்றோரும் இதை ஊக்குவிக்கிற மாதிரி தானே அர்த்தமாகுது. தீய பழக்க வழக்கம் உள்ள பிள்ளைகள்கிட்ட இருந்து ஒரு குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான் ஏற்படும். நல்ல பொறுப்புள்ள தலைமுறையை உருவாக்குறது குடும்ப தலைவனோட கையில தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு.
1: ஆமாம் பாய், அவனோட கூட்டாளிகளும் அவனும் சேர்ந்து முக்கியமான பிரமுகர்களை ரொம்ப கீழ்த்தனமா விமர்சித்து அவங்களோட படங்களை ரொம்ப கேவலமா கண் கூசுற அளவுக்கு வரைஞ்சி கிராபிக் மூலமா வெளியிட்டு இருக்காங்க.
0: அதனாலதான் சொல்றேன், உலக கல்வி மட்டுமே ஹலால் ஹராம் பத்தி சொல்லி தராது பாய். இஸ்லாமிய மார்க்க அறிவும் தொழுகையும் பாவமான காரியங்களை தடுத்து நிறுத்தும். நான் உங்களை பாக்குற நேரமெல்லாம் மதரசாவுக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி நான் அடிக்கடி வற்புறுத்துறதும் இதுக்குத்தான்.
1: அல்லாவும் அவனோட ரசூலும் காட்டி தந்த வழியில அவனை நான் வளர்த்துருக்கணும். அது செய்யாம நான் செய்யறது தான் சரின்னு ரொம்ப இருமாப்பா இருந்துட்டேன். இப்ப அது தப்பா போச்சு.
0: நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ தான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. எங்கள் இறைவா, எங்களின் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக அப்படின்னு துவா செய்வாங்களாம், அடிக்கடி ஓதுவாங்களாம் இதை. அதை விட நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இல்லையா?
1: அல்ஹம்துலில்லாஹ், மூடி கிடந்த என் அறிவு கண்ணை திறந்து அறியாமைங்கிற இருட்டிலிருந்து விளக்கி நேர் வழிங்கிற வெளிச்சத்தை காட்டிட்டீங்க மாலிக் பாய், ரொம்ப நன்றி பாய். இப்ப நான் என் தவற உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பாய். நாளையிலிருந்து நானே என் மற்ற பிள்ளைங்களை மதரசாக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்படியே நானும் குரான் ஓத கத்துக்கிறேன்.
2: நேர்களே, இதுவரை தலைநகர் நசிமா பி எழுதிய மத்ரஸா இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, லியாக்கத் அலி மற்றும் சைத் நசீர் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
2: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டிகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலஃபமில் செவியேற்க வராதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
5: ஏமா, தீபாவளிக்கு பலகாரங்கள் எல்லாம் சுடணுமே, பாட்டி எப்ப வருவாங்க? அம்மா, பாட்டி வந்துட்டாங்க.
6: பாட்டி, இப்ப குரல் எப்படி இருக்கு?
7: நீ வளர்ற பிள்ளை, குரல் மாறத்தான் செய்யும். ஆனா வருஷா வருஷம் நான் உனக்கு சுட்டு தரனே லிங்கம்ஸ் பலகாரங்க, அந்த சுவை மட்டும் அப்படியே தான் இருக்கும்.
8: தீபாவளிக்கு சுவையான பலகாரங்கள் என்றால் லிங்கம்ஸ்.
9: டி ஜே ஜே சாஜன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெற்று வரும் 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தய தகுதிச் சுற்றையும் அதன் ஒட்டுமொத்த ஏற்பாடுகளையும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பார்வையிட்டார். அவரை அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபக்காரும் பெட்ரோனாஸ் தலைவரும் அதன் தலைமை செயல் அதிகாரியுமான தான்சிரி தங்கு முகமது தௌஃபிக்கும் வரவேற்றனர். விரைவில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள மூத்த குடிமக்களுக்கான சட்ட வரைவு அவர்களின் உடல் மணல் ரீதியான பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும். அந்த சட்ட வரைவு மூத்த குடிமக்கள் எப்போதும் தகுந்த பாதுகாப்பை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் வரையறுக்கப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நன்ஷி சுக்ரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக இந்தோனேசியா ஜாகர்த்தாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மலேசிய விமானி ஒருவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மேலும 30 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தொடக்க கட்ட 60 நாள் தடுப்பு காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக புகித் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டத்து ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். உலக பேரீச்சம் பழ ஏற்றுமதியில் முன்னணி நாடாக சவுதி அரேபியா தொடர்ந்து 4வது ஆண்டாக முதலிடம் வகிக்கிறது. கடந்த ஆண்டு அதன் ஏற்றுமதி மதிப்பு 513.3 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டதாக பன்னாட்டு வர்த்தக மைய தரவுகள் காட்டுகின்றன. யேமன் தலைநகர் சானாவில் சவுதி தனது இராணுவ நடவடிக்கையை கட்டவிழ்த்ததாக ஹூட்டி தரப்பு குற்றஞ்சாட்டியது. அங்கு குறைந்தது 5 குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் போர் விமானங்கள் நகரத்தின் மீது ஏவுகணை குண்டுகளை வீசியதாகவும் உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டு ஃபார்முலா 1 பஹ்ரைன் கிராண்ட் பிரி. செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் இன்று நடைபெற்ற முதன்மைச் சுற்றில் வெற்றி பெற்றாலும் நாளைய பந்தயம் சவால் மிகுந்ததாக இருக்கும் என ரெட்புல் ஓட்டுநர் மேக்ஸ் வெஸ்டப்பன் தெரிவித்துள்ளார். செப்பாங் தடத்தில் நிலவும் வெப்பச்சூழல் ஓட்டுநருக்கு மட்டுமின்றி பந்தய காரின் இயந்திரத்துக்கும் ஏனைய பாகங்களுக்கும் இடையூறை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

என்ன பாட்டு வேணும் அப்படின்றது அங்க கேளுங்க, உங்களுக்காக வழங்குறதுக்கு இங்க நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு மனசுக்கு பிடிச்சா ஓகே அப்படின்ற பாட்டு கார்த்திக் யுகி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: எஸ்பிஎம் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
1: ஓசை நயம், அணி நயம், பொருள் நயம், சுழ்நயம் என்ற நான்கு வகையான நயங்கள் அங்கே உண்டு.
2: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
3: வணக்கம், நான் தேவேந்திரன்.
4: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
3: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
4: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தியில் ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
2: இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
2: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
2: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
2: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

ஸ்ரீகாந்தேவா இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சனிக்கிழமை 10 மணிக்கு பிறகு? இப்போ நிச்சயமா நிறைய பேர் பயணத்துல இருப்பீங்க, பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். ஒரு சிலர் தொலைபேசியில டிக்டாக் எல்லாம் பாத்துக்கிட்டே இப்போ பயணத்துல இருப்பாங்க. இல்லைங்க, அது தப்பு. கீழே தொலைபேசியை வச்சிருங்க. உங்களை நம்பி உங்களுடைய அன்புக்குரியவர்கள் காத்துட்டு இருக்காங்க, இல்ல அன்புக்குரியவர்கள் இப்போ உங்களுடைய பயணத்துல கூட இருக்கலாம், பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். இதற்கிடையில டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, வந்து பாட்டு கேட்கலாம். இல்ல நீங்க ஓட்டிட்டு இருக்கிறவங்கல பக்கத்துல இருக்கிறவங்க பாட்டு கேட்கலாம். டிக்டாக் லைஃப் பக்கமா வாங்க. என்ன பாட்டு யாருக்காக வேணும்னு சொல்லுங்க. சரம் வந்துட்டு பாட்டு எல்லாருக்காகவும் கேட்கறேன்னு சொல்லி ரதிமா பாட்டு கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

தங்கமான பையனுக்காக அந்த பாட்டை நம்ம கேட்டிருந்தோம். சரி, இப்போ அடுத்து அம்பி சவுதியில இருக்காங்க. சவுதியில இருந்து இங்க அவங்களுடைய கணவர் மலேசியால இருக்காரு, திருன்னு சொல்லிட்டு அவருக்காக பாட்டை கொடுத்துருங்க, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மின்னல் எஃப்எம் தான் அவங்களுடைய உற்ற தோழனா அங்க சவுதியில. சவுதியில நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, பாதுகாப்பான வேலையா உங்களுக்கு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல வேலை செய்வங்க இருப்பீங்க. மின்னல் எஃப்எம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க இருந்தாலும் மின்னல் தாங்க எங்களுக்கு பக்கபலமா இருக்கு, துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லோருக்காகவும் நாங்க எங்களுடைய நன்றியை இங்கிருந்து அங்க நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சரியா, இப்ப அடுத்து அம்பி வந்து திருவுக்காக என்ன பாட்டு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு புத்த புதிய பாடல் நம்ம இசை ஞானியுடைய இசையில வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

மீனலோஷினி அப்படின்ற நம்ம உள்ளூர் பாட்டு புகிமான் கொண்டு வந்திருந்தாரு, கேட்டிருந்தோம். இந்த மாதிரி நிறைய தரமான படைப்புகள் இப்போ வந்துகிட்டே இருக்குங்க. அதனால தொடர்ந்து நம்ம உள்ளூர் கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் மோனிஷா, நிகழ்ச்சியை குடும்பத்தோட கேட்டுட்டு இருக்கீங்க போலயே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய அன்பு தம்பியா அண்ணனு தெரியல பிரதர்னு போட்டிருந்தாங்க, சகோதரருக்காக கார்த்திக்காக அடுத்த பாட்டு வரப்போகுதுங்க. ஏன் இந்த பாட்டை தம்பிக்காக இல்லை அண்ணனுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? சகோதரருக்கு இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்லையே, ஒருவேளை அவருக்கு பிடிச்ச பாட்டாக இருக்குமோ? சரி, ஏன் இவ்வளோ கேள்விகளுக்கு போகணும்? வாங்க பாட்டு கேட்கலாம். நீங்களும் பாட்டு கேட்கணுமா? டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க, கிஷன் கூட பேசிகிட்டு இருக்கங்க. இப்போ இந்த பக்கமாக வந்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் அன்பு பரிசாக கொடுக்கலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

இசை புயலோட இசையை ரசிக்கிறதா இல்ல அந்த பாடகர்களுடைய குரலை ரசிக்கிறதா அப்படின்னு தெரியல. எல்லாமே நமக்கு அப்படியே இன்பத்தேன் வந்து பாய்ந்தது காதினிலே அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த பாட்டை கேட்டவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஈஸ்வரி அவங்களுடைய அண்ணா அன்னிக்காக அந்த பாட்டை வந்து அன்பு பரிசா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எங்களுக்காகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஈஸ்வரி. சரி, இப்போ அடுத்த பாடல் வந்து ஒரு புதிய பாடல், பத்தா படத்துக்காக விஜய் சேதுபதி நடிச்சார் இல்லையா அந்த படம. இந்த படத்துக்காக வசாந்த் வந்துட்டு யோகந்த்காக அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவு இரண்டு பாடல்களை யார் கேட்டிருந்தாங்கன்னா, தனா அவங்களுடைய அன்புக்குரியவர் ஜேம்ஸுக்காக சொல்லிட்டாலே அவ காதல் அப்படின்ற பாடலை வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடி நிறைவு பாடல் கன்னிகா அவங்களுடைய கணவர் அமலாடாஸ்க்காக வந்துட்டு கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில் மலரும் நினைவுகளுக்கு நீங்களும் அழைத்து பாடல் கேட்கலாம். 11 மணிக்கு பிறகு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு மனசு இப்போ சொல்லுது, அழைச்சி சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 சொல்லிட்டா.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரே கிருஷ்ணன். பல்துறைசார் முதலீடுகளை முன்னிறுத்தி மலேசியா பஹ்ரைனுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். குறிப்பாக சுகாதாரம், தொழில்நுட்பம், சுற்றுலா, உணவு உத்தரவாதம், செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் நாட்டுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் மலேசியாவின் எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தினார். நாட்டின் பொருளாதார நிரலை நகர்த்தி செல்ல இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களில் பட்டறிவு பெறுவது அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் வலியுறுத்தினார். தற்கால இலக்கவியல் உருமாற்றத்திற்கேற்ப அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வது அவசியம் என்றார் அவர். தமது மனைவி துன் டாக்டர் சித்தியாஸ்மாவின் மறைவால் மீளா துயரில் இருக்கும் துன் டாக்டர் மகாதிர் முகமட்டுக்கும் அவரதும் குடும்பத்துக்கும் போதுமான தனிமையை சமூகம் வழங்க வேண்டும். அதை விடுத்து அன்னார் மீளா துயில் கொண்டிருக்கும் கல்லறைக்கு அருகே துன் மகாதிர் மாளா துயரில் கண்ணீர் விட்டு கவலைப்படும் படங்களையும் காணொலிகளையும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து அவர்கள் குடும்பம் மேலும் துக்கமடைய காரணமாக இருக்க வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். G7 உறுப்பு நாடுகள் மார்ச் மாதத்தில் உறுதியளித்த 400 மில்லியன் கலன் எண்ணெய் பொருள்களில் 325 மில்லியன் கலன்களை தங்கள் வியூக இருப்புகளில் இருந்து விடுவித்துள்ளன. உலகளாவிய எரிசக்தி விநியோக நெருக்கடியை கையாள 100 மில்லியன் கலன் டீசல் கச்சா எண்ணெயை உடனடியாக விடுவிக்க G7 நாடுகள் பன்னாட்டு எரிசக்தி நிறுவனத்துடன் ஒப்புக்கொண்ட மறுநாளே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் காரணமாக இவ்வாண்டு இறுதிக்குள் 28 நாடுகளில் கூடுதலாக 11.7 மில்லியன் பெண்களும் சிறுமிகளும் உணவு நெருக்கடியை எதிர்கொள்வர் என்று ஐநா மகளிர் அமைப்பு எச்சரித்துள்ளது. இவை உணவு விலைகளை உயர்த்தியுள்ளதுடன் வாழ்வாதாரத்தையும் பாதித்துள்ளதாக அந்த உலக அமைப்பு தெரிவித்தது. விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஹாக்கி போட்டியின் இறுதிச் சுற்றில் தேசிய ஆடவர் அணி இந்தியாவிடம் 1-5 என தோல்வி கண்டது. இதனைத் தொடர்ந்து மலேசியா 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கிற்கு நேரடியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை நடுவவிட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

இந்த நேரத்துக்காக நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால இப்போ அழைச்சு பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு நீங்க இப்போ அழைச்சு 60களில் வந்த பாடல்ல இந்த பாட்டு இன்றைக்கு கேட்டா நல்லா இருக்குமே கிஷன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைச்சு சொல்லுங்க. அதை வழங்குறதுக்கு நாங்க இங்க தர காத்துட்டு இருக்கோம். அடுத்து தொடக்க பாடல் உங்களுக்காக, காதலிக்க நேரமில்லை படத்துக்காக இந்த பாடலை கேட்டுட்டு வரலாம் வாங்க.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல மனசு இப்ப இந்த நேரத்துல இந்த பாட்டு கேட்டா ரொம்ப அமைதியா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம், ஷர்மிலா தேவி பேசுறேன்.
0: ஷர்மிலா தேவி எங்க இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு
1: கேக்கலான்னு?
0: ஒருவன்ல இருந்து யாருக்காக?
1: அப்பாவுக்காக.
0: நீங்க எல்லாரும் தான் வாகனத்துல இருக்கீங்களா?
1: அப்பா வீட்டுல இருக்காங்க, ஃபேமிலி ஹஸ்பண்ட் பிள்ளைங்களா இருக்கு.
0: சரி, இப்ப அப்பாவை கேட்க சொல்லிருவீங்க தானே?
1: சொல்லிடுறீங்க.
0: சரி, பாத்து பத்திரமா போங்க. அப்புறம் நிகழ்ச்சி கேட்டுட்டு என்ன பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு பேசுறீங்களா?
1: ஓகே, சாங் எல்லாம் நல்லா இருக்கு. நைட்ல நீங்க போடுற பாட்டெல்லாம்
0: ரொம்ப நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு.
0: சரி, நல்ல வேலை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காகவே பாட்டை கொடுக்குறோம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு.

0: குணசேகரன்
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இருக்கி?
0: இந்த பாடல் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, உலகம் பிறந்தது எனக்கு. இந்த எம்ஜிஆர் பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடத்துல வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காட்சியோட பார்க்கும் போது.
1: காட்சியோட பார்க்கும் போது இந்த உலகமே நமக்காக தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, இந்த பாட்டை தொடர்ந்து கேட்கலாம். ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு.
0: மிக்க நன்றியா.
1: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. என்ன பாட்டு இப்போ உங்க மனசுக்கு கேட்கணும்னு தோடுது? பழம் பாடல்கள் இந்த பாட்டு இப்ப கேட்டா நல்லா இருக்குமே. நிலவை ரசிச்சுக்கிட்டு இல்ல அன்புக்குரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இப்ப இந்த பாட்டை வானொலி பக்கமா கேட்கறதுல ஒரு தனி சுகம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு அழைச்சு நீங்களும் என்ன பாட்டு வேணும் அப்படின்றத கேட்கலாம்.

0: எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள்.
1: வணக்கம் சார், இந்த ஜான்சன் சிம்னிலிருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
1: மாசிலா உண்மை காலை, அதாவது அலிபாபா 40 சிந்தர்கள் படத்துல உள்ள பாடல், அனைத்து அன்பு உறவுகளுக்காக.
2: அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: நான் குணரத்னம் பேசுறேன்.
1: குணரத்னம், சொல்லுங்க, எங்கயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே.
0: ஆமா, இது கோயிங் பேக் ஹோம், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பர்சம், ஃப்ரெண்டோட பர்சம், அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவி. மந்தேன்ல இருந்து குண்டாங் போயிட்டு இருக்கேன்.
1: குண்டாங்க்கு மந்தேன்ல இருந்து நெரிசலா இருக்கா என்னது?
0: இல்ல, நல்லா கிளியரா தான் இருக்கு.
1: நல்லா சந்தோஷமா பயணம் செய்ய முடியுது உங்களால?
0: ஆமா, ஒரு 60-70ல தான் ஓட்டிட்டு இருக்கேன். காடி போயிட்டு இருக்கேன்.
1: சரி, அப்படியே போங்க, அதுதான் நண்பா நமக்கு நல்லது. பாதுகாப்பா போங்க. என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
0: நான் வந்து முதல் முதலாக வந்து மேடையில பாட்டின ஒரு பாட்டு எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு.
1: சரி,
0: அந்த பாட்டு வந்து காலங்களில் அவள் வசந்தம். இந்த பாட்டை வந்து நான் முத முத பாடினேன் ஸ்டேஜ்ல. அந்த பாட்டு வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு.
1: சரி, அங்க பாடின பாட்டு இங்க பாடாம போனா எப்படி? பாடுங்க எங்களுக்காக.
0: ஓகே, சரி. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்,

0: வழக்கமா வந்து வாகனத்துல தனியா போனா அந்த பாடுற பழக்கம் நமக்கு இருக்கும். ஆனா இன்றைக்கு வானொலிக்கு அழைச்சே நீங்க பாடிட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
1: நல்லா இருக்கு,
0: நீங்களும் சிறப்பா பாடுனீங்க, பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: கண்டிப்பா, நன்றி, நன்றி,
0: பாத்து போங்க.
1: ஓகே ஓகே, பை.

0: வணக்கம் மின்னல் FM.
1: வணக்கம். ஏன் இவ்வளவு யோசனை?
0: கிஷன் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல
0: நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன்.
1: ஏன் சோகத்துல இருக்கீங்க?
0: அம்மா இறந்து போன ஒரு வாரம் ஆகுது.
1: மன்னிச்சிருங்க, பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அம்மாவுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க, சரியா?
0: அம்மாக்காக ஒரு பாட்டு கேட்கலாமா?
1: கண்டிப்பா. அம்மா பேர் என்னது?
0: அம்மா பேரு பேபி.
1: பேபின்னு தான் கூப்பிடுவீங்களா? அது கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் அம்மாவுடைய நினைவுகள் உங்களை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கு, சரியா? அம்மாவுடைய அன்பு இந்த பாட்டு மூலமா உங்களுக்கு திரும்பவும் இப்ப கிடைக்க போகுது. கேக்கலாம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். அமுதி தமிழி. அமுதி தமிழி.
2: SPM தமிழ்மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
3: ஓசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுருநயம் என்ற 4 வகையான நயங்கள் அங்கே உண்டு.
4: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15

0: சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா ஆயிரம் கஞ்சாடையோ
1: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
2: நேற்று நீ

முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா ஜிங்கிரிச்சாங் ஜிங்கிரிச்சாங் ஜிங்கிரி.

0: விரலால் நான் கொட்ட போது எப்படி செஞ்சிரிச்சான் செஞ்சிரிச்சான் செஞ்சிருச்சு சாச்சிச்சாச்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி
1: இன்பமே
0: இளைய கண்ணி பள்ளி கொள்ள.

0: நேரு சொல்ல கூறு வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன் இன்று நீ காதல் மன்னன்
2: ஆயோ
1: ஆயிரம் கண்ணாடைய காதல் என்று செய்து கொள்ள கூறு வந்ததோ
3: வணக்கம் சார், நான் அள்ளிமுத்து பேசுறேன்.
4: என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம் இருக்கி?
3: இப்ப யார் யாரு கேக்குறாங்களோ அனைவருக்கும் அந்த பாட்டு கேட்கலாம் நினைக்கிறேன். காற்று வாங்க போனேன் வாங்கி வந்து.
4: கவிதையை நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா?
3: வீட்டுல
4: இருந்தே பாட்டு கேட்டு இருக்கீங்க. சரி, மகிழ்ச்சியா கேளுங்க, வந்துகிட்டே இருக்கு பாடல்.
3: ரொம்ப நன்றி.

0: வணக்கம் எஃப்எம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: பன்னீர் செல்வம் பூச்சம்பள்ளால இருந்து பேசுறேன் சார்.
1: பன்னீர் செல்வம், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு?
0: அழைக்கிறவங்க
1: எல்லாருமே எல்லோருக்காகவும் கேட்டலாம் அப்படின்றீங்க, நல்ல மனசு. சரி, பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி.

0: திவ்யா கூலிம்ல இருந்து பேசுறேன்.
1: திவ்யா சொல்லுங்க. திவ்யா கூலிம் என்ன சொல்லுது?
0: கூலிம்ல இங்க வந்து எங்களோட ஹவுசிங் ஏரியால வந்து தண்ணி வரல.
1: தண்ணி வரலையா? அச்சச்சோ, தப்பான நேரத்துல கேட்டுட்டோம்.
0: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க?
0: அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, தண்ணி வரல பரவாயில்ல, நம்ம சந்தோஷமான ஒரு பாட்டு கேக்கலாம், ஆடலுடன் பாடலும் கேட்டு.
1: ஆடலுடன் பாடலை கேட்டு அம்மாவுக்கு பாருங்க, தண்ணி வராத பிரச்சனை எல்லாருக்கும் எப்படி இருக்கும் மனசு. சரி பரவாயில்லங்க, சீக்கிரத்துல சரியாயிரும். சரியா, கவலையே படாதீங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு அம்மாவை நல்லா ஆட சொல்லுங்க.
0: கண்டிப்பா.
1: யாருக்கு தெரியும், அவங்க ஆடனோட தண்ணி வந்துடலாம்ல. சரி சரி, நன்றி நன்றி.
0: ஓகே, தேங்க் யூ.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் உலகில் காண வேண்டிய ஒன்று இரகசியம். ஒரு சுத்தமான கண்ணாடியின் மீது நம் வாயை திறந்து மூச்சை விடுகிறோம் அல்லது ஊதுகிறோம் என்றால் அது தன் தூய்மையின் காரணத்தால் நம்முடைய வாயிலிருந்து வந்த காற்று புகை போல அதை மூடி மங்கலாகிவிடுகிறது. ஒரு நல்ல நண்பன் தூய்மையான கண்ணாடியைப் போன்றவன். நண்பனை பற்றி இரகசியங்களை அறியாத வரையில் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பு பாராட்டி உயிருக்குயிராய் இருப்பார்கள். அவருக்கு இவரை பற்றி இரகசியம் தெரிந்துவிட்டாலோ அவர் மனதில் கருமை படர்ந்துவிடும். காரணம், பொறாமையும் பகைமையும் தலை தூக்கிவிடும். சிலவற்றை மற்றவரிடம் சொல்ல வேண்டும், சிலவற்றை யாரிடமும் சொல்லும் முன் அவர் யார், அவரின் குண நலன் எப்படி, இதை சொல்வதால் என்ன ஏற்படும் என்பதையெல்லாம் மிகவும் சிந்தித்த பின்பே சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் செய்திகளில் இம்மூன்று விஷயங்கள் மிக கவனிக்க வேண்டியவையாகும். அதில் ஒன்று தன்னிடமுள்ள பொருளாதாரம், அதாவது தன்னுடைய மாத வருமானம். அடுத்து சேமித்து வைத்திருப்பவை, பொன்னும் பொருளும் எவ்வளவு இருக்கிறது என்பன பற்றிய விவரம். இரண்டு, நாம் ஒரு இலக்கை அடைய போகும் அல்லது போடும் திட்டம். மூன்று, நம்முடைய பயணங்களில் விவரம், அது வியாபார சம்பந்தமாகவா அல்லது தொழில் சம்பந்தமாகவா கூட இருக்கலாம். காரணம், இந்த மூன்றுக்கும் எதிராளிகளும் பகைவர்களும் நிறைய உருவாகிறார்கள். இரகசியத்தை அவர்கள் அறிந்து கொண்டால் தீய எண்ணம் கொண்டவர்கள் நம்மையே குறிவைக்கிறார்கள். சொத்துக்கள் அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டால் அதை எப்படி அபகரிப்பது அல்லது அழிப்பது அல்லது முன்னேற விடாமல் தடுப்பது என்பதில் முயற்சி செய்வார்கள். அதுபோல் ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை நாம் பார்க்க போகிறோம் என்றால் சந்திக்க வேண்டிய நபரை பற்றியும் எங்கே போகிறோம் என்பதை பற்றியும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். என்ன காரணம்? அதை தெரிந்து கொண்டால் பொறாமை குணமுள்ளவர்கள் சிலர் நம் குறிக்கோளில் குறுக்கிட்டு அதை அடைய முடியாமல் செய்துவிடுவார்கள். ஒரு இரகசியம் என்பதை நம்மிடம் இருக்கும் வரைதான் அது அடுத்த ஒருவிடம் சொல்லிவிட்டால் அது அப்படியே பலரிடம் சென்று பல குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதே நேரம் சிலவற்றை ஆலோசனை செய்துதான் செய்ய வேண்டும் என்கிறது அல் குர்ஆன் மற்றும் நபிகளாரின் பொன்மொழியும். ஆனால் அதனுடன் இரகசியம் காக்கப்பட வேண்டும். இரகசியம் வெளிப்படாதவாறு ஆலோசனை செய்தல் வேண்டும். ஆலோசனை செய்கின்ற மக்களும் அந்த சபையும் கூட அதில் கூடியிருப்பவர்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதா என்பதை சிந்தித்ததற்கு பின்பே அந்த செய்தியை பற்றி ஆலோசனை செய்ய வேண்டும். ஆலோசனை செய்பவர்கள் கூட தீய எண்ணங்கள் கொண்டிருந்தால் அந்த ஆலோசனைக்கு வழிகாட்டும் பொழுது தீய வழியைத்தான் முடிவாக கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் நாம் எதை எப்படி பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்ற சிந்தனையோடு செயல்பட்டால்தான் அந்த முடிவும் சிறந்ததாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக ஆலோசனை செய்வார்கள். தன்னுடைய நெருங்கிய தோழர்களாக இருக்கக்கூடிய அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்ற நம்பிக்கைக்குரிய நல்ல தோழர்களிடத்திலே அமர்ந்து தன்னுடைய வீட்டு பிரச்சனைகளில் இருந்தும் மற்ற நாட்டு நடப்பில் இருந்தும் கூட ஆலோசனையும் பேசுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள். நபி தோழர்களுக்கு உண்மையில் அது அப்படியே பின்பற்றி நடந்தார்கள். இப்படிப்பட்ட நல்ல தோழர்களிடத்தில் மட்டுமே நம் பிரச்சனைகளை ஆலோசனை செய்வதும் அதை இரகசியமாக வைத்துக் கொள்கின்ற முறையையும் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அடிப்படையில் இருந்தால்தான் அது சரியாக அமையும். இல்லை என்று சொன்னால் இரகசியத்திற்கு பகரமாக வேறு நிலைகள் உருவாகி நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு வழி தேடியதாக மாறிவிடும். அதிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். இறைவா, எங்களுடைய வாழ்வில் நீயே உதவியாக இருப்பாயாக. எங்களுடைய திட்டங்களுக்கும் எங்களுடைய முயற்சிகளுக்கும் இறைவா நீயே எங்களுக்கு உதவி செய்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.

அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்வெடுங்க.

check.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.
2: வயசு போகுது வயசு ஏறுதுன்னு கவலையா, மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா?

0: ஆக்சுவலா இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க? எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு? நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன். யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும். யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கதிப்பொம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அத்தியம் இல்ல நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னலசம் தான். அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி ப்ளீஸ்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த உதவும் செயற்கை நுண்ணறிவு AI, குவாண்டம் கணினி தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை இளையோர் திறம்பட கையாள திறனை கொண்டிருக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் நேற்று செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC பஹ்ரைன் குரான் பிரி ஃபார்முலா 1 தகுதி சுற்றை பார்வையிட்டார். அதோடு பந்தய ஏற்பாடுகள் மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் பிரதமர் பார்வையிட்டார். அமைச்சரவையில் விரைவில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் மூத்த குடிமக்களுக்கான மசோதாவில் முதியோர் உடல் மன பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். அத்தரப்பினர் சிறந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பதை உறுதி செய்ய தகுந்த பாதுகாப்பை வழங்கும் வகையில் அமசூதா வரையப்பட்டுள்ளது. இவ்வேளை முதியோர் மத்தியில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்திருப்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அத்தரப்பினர் மோசடி வலையில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்து அதிகம் உள்ளது. அதாவது அவர்களின் ஓய்வூதிய பணம் குறிவைக்கப்படலாம் என சமூக நலத்துறை JKM தலைமை இயக்குனர் டாத்தோச்சே மூராட் சயாங் ரம்ஜான் அறிவுறுத்தினார். லட்வியா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பிரதமர் ஆண்ட்ரீஸ் கெல்பர்க்ஸ் கட்சிக்கு சாதகமாக உள்ளன. அது அந்நாடு ஐரோப்பா யுக்ரைன் சார்பு போக்கை தொடரும் என்பதை குறிக்கின்றது. ஆண்ட்ரீஸ் தலைமையிலான வலதுசாரி கட்சி யுனைடெட் லிஸ்ட் 35.6 விழுக்காட்டு வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றது. சவுதி அரேபிய தலைநகருக்கு அருகிலுள்ள எண்ணெய் நிலையம் மீது சனிக்கிழமையன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏமனின் ஹியூத்தி தரப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஏமன் தலைநகர் மீதான சவுதி ஆக்கிரமிப்பு குறித்து தகவல் வெளியிட்டிருந்த ஹியூத்தி ஆதரவிலான அல் மசீரா தொலைக்காட்சி எதிரி நாட்டு விமானங்கள் சானா மீது 26 முறை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தது. காசா முனையில் உள்ள அடுக்கட குடியிருப்பு மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் ஹமாஸின் உயர்நிலை தலைவரை கொலை செய்ய முயன்றதாக இஸ்ரேல் தெரிவித்தது. இத்தாக்குதலில் 5 கொல்லப்பட்ட வேளை அவர்களில் 4 பெண்கள் என உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நசருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرُهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, அல்லாஹுவுக்கு உரிய சிறப்பு தன்மைகள் பெருமை, கண்ணியம், மகிமை, உயர்வு, மாண்பு ஆகியவைகளாகும். மண்ணுலகில் மனிதன் மட்டுமே அல்லாஹுவின் பிரதிநிதியாக படைக்கப்பட்டுள்ள காரணத்தினால்தான் அவனிடம் மட்டுமே அல்லாஹுவின் உயர்தன்மைகள் மிளிர்கின்றன. இறைவனின் அருள் பார்வையால் கண்ணியமான பொறுப்புடன் உலகில் வாழ்ந்து வரும் மனிதன் தனக்கு இறைவனால் வழங்கப்படும் செல்வத்தால், அந்தஸ்தால், உயர் பதவியால், கல்வி ஞானத்தால், அறிவாற்றலால் மனிதர்களில் ஒருவருக்கொருவர் கண்ணியம் செலுத்திக் கொள்ளும் தன்மையால் கர்வப்படாமல், தற்பெருமை கூறி தெரியாமல், எப்போதும் இறைவனின் அடியார்கள் என்ற எண்ணத்துடன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே விரும்புகிறார். மனிதன் எத்தனை உயர்வுகளை அடைந்தாலும் அதற்காக அறியாமையின் காரணமாக கர்வம் கொண்டு நடப்பதோ, அடுத்தவரை தன்னை விட கீழ்மையாக எண்ணுவதோ அறிவுடைமையாகாது. மாறாக அல்லாஹ் அளித்த அந்த உயர்வுக்காக நன்றி கடன் செலுத்துவதிலும், அவனுக்கே தாழ் பணிந்து நடப்பதிலும், முன்னை விட பணிவாக மனிதர்கள் மத்தியில் நடைபோடுவதிலுமே அந்த உயர்வுக்காக அவன் நன்றி செலுத்தியவனாக முடியும். அத்துடன் மேலும் மேலும் உயர்வுகளைக் காண அதுவே பலமான தூணாய் இருக்கும். இறைவனின் விரோதி மனிதனை அழிக்க வந்த ஷைத்தான் மனிதனை தாழ்வடையச் செய்ய கையாளும் மோசமான முறைகளுள் அவனை கர்வத்தில் சிக்க வைப்பதும் ஒன்று. இதற்காக அம்மனிதனின் உள்ளத்தில் பதவி ஆசை, பண ஆசை, அந்தஸ்து ஆசை இவற்றில் சிக்க வைத்து, அதனால் தன்னை விட யாரும் உயர்வில்லை என்ற அகங்காரத்தை அவனுள் ஏற்படுத்தி அவனை போதையில் சிக்க வைக்கிறான். இதனால் ஒரே நேரத்தில் ஷைத்தான் மனிதனின் அழிவுக்கு காரணமாவதுடன் அல்லாஹ்விடம் தான் செய்த சபதத்தின் அற்ப வெற்றியும் அடைகிறான். இதற்கு துணை போவது மனிதனின் அவசர புத்தி என்பதால் பாவம் முழுக்க மனிதனைச் சேருகிறது. எனவே எவ்வளவு பெரிய உயர்விலும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும்.

நேயர்களே, மனிதர்களிடம் இறைவனுக்கு பிடிக்காத காரியம் தற்பெருமை கர்வம் இவைதான். அதனால்தான் திருமறையில் இவைகளின் கெடுதிகளை குறித்து அல்லாஹ் கூறும் வசனங்கள் இதோ: நியாயமின்றி பூமியில் கர்ப்பம் கொள்பவர்களை என்னுடைய கட்டளைகளை புறக்கணிக்கும்படி செய்துவிடுவேன். இறைவனுக்கு மாறு செய்வது என்பது எவ்வளவு வன்கொடுமையான செயல்! இந்த கொடுமைக்கு ஆளாக்கும் மூல செயல் கர்வம் கொள்வது, பெருமையடிப்பது என்றால் இரண்டும் இறைவனுக்கு மாறு செய்வதை விட கொடுமையானது என்பதை நாம் விளங்க வேண்டும். நியாயமற்ற தற்பெருமை என்று இங்கே இறைவன் குறிப்பிடுவது கர்வம் கொள்ள தகுதியானவன் இறைவன் மட்டுமே என்ற அர்த்தத்தில் தானே தவிர, மனிதர்களுக்குள் நியாயமான நியாயமற்ற பெருமைகள் எல்லாம் சுத்தமாக கிடையாது என்பதை அறிவுறுத்தவே இன்னொரு இடத்தில் இதை பற்றி கூறும்போது, இவ்வாறே பெருமையும் கர்வமும் கொண்ட ஒவ்வொரு இதயத்திலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் என்று கூறுகிறான். இந்த வசனம் இன்னொரு ஆபத்தை அறிவிக்கிறது. அல்லாஹ் கர்வம் கொள்ளும் இதயத்திற்கு முத்திரை வைத்து விடுகிறான் என்று சொன்னதன் மூலம் தான் பெருமையடிப்பதால் அடுத்தவர்கள் படும் கஷ்டங்களை பெருமையடிப்பவன் உணர்வதே இல்லை என்பதே அந்த அபாய அறிவிப்பு. காரணம், முத்திரையிடப்பட்ட இதயம் எந்த வலியையும் உணராது, யாருடைய சங்கடத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் சூரத்து லுக்மானில் குறிப்பிட்டுள்ளார். மகனே, பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையடித்துக் கொண்டும் நடக்காதே. கர்வம் கொண்டு பெருமையடிக்கும் யாவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. இந்த வசனத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வருவதன் மூலம் எல்லா காலங்களிலும் மனிதர்கள் கர்வம் கொண்டே நடந்து வந்திருக்கிறார்கள். எனவே கர்வம் பெருமையடித்தலை விட்டு நீங்குவதை புதிதாக குர்ஆனில் நாம் சொல்லவில்லை. மாற்றமாக, ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்களும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இறை நேசர்களும் தங்களுடைய வாரிசுகளுக்கு உபதேசமாக சொன்னதுதான் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இதை தெளிவுபடுத்தினான். மனிதர்கள் கர்வத்தால் மற்றவர்களை விட்டு தன் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது என்ற கட்டளை எல்லா சமயத்திலும் மனிதனை நோக்கி சொல்லிக் கொண்டே இருக்கிறது.

நேயர்களே, சிலர் தன் பணபலத்தால் கர்வம் கொண்டு ஏழைகள் முகத்தில் விழிப்பதையே பாவம் என்று கருதுவார்கள். இன்னும் சிலர் தங்கள் சொந்தக்காரர்களிலே வசதி குறைந்தவர்களை விட்டு முகம் திருப்பிக் கொள்வார்கள். உன் நடையில் பெருமையும் கர்வமும் இன்றி மத்திய தரத்தை விரும்பு. உன் குரலையும் தாழ்த்திக்கொள். ஏனென்றால் நிச்சயமாக குரல்களிலெல்லாம் மிக்க வெறுக்கத்தக்கது கழுதையின் உரத்த குரலே என்று லுக்மான் அலைசலாம் தன் மகனுக்கு அறிவுரை பகர்ந்ததாக அதே அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் குறிப்பிடுகிறான் அல்லாஹ். எல்லா செயல்களிலும் நிதானத்தை கடைபிடித்து கர்வமின்றி வாழ்பவர்களே உண்மையான இறையடியார்கள் என்பதை இவ்வசனம் அழகுற எடுத்து எம்புகிறது. எனவே எல்லா செயல்களிலும் கர்வத்தை ஒதுக்கி வாழ்வோம். நிச்சயமாக பெருமை கொண்டு கர்வம் பிடித்து திரியும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதோடு அவர்கள் உலகில் நிச்சயமாக சிறுமையடைவார்கள் என்பதையும் இஸ்லாம் எடுத்து எம்புகிறது. தற்பெருமையால் ஈமானை இறை விசுவாசத்தை இழக்கும் அவலம் கூட நிகழும் ஆபத்து இருக்கிறது. ஆறு வகையான மனிதர்களுக்கு ஆறு வகையான தன்மைகள் அழகல்ல. ஒன்று, வறுமையின் கோர பிடியில் சிக்கியிருக்கும் ஏழைகளுக்கு பெருமை பிடித்தலைவது அழகல்ல. இரண்டு, மார்க்க அறிஞர்களுக்கு பேராசை பிடித்தாட்டுவது அழகல்ல. மூன்று, நாடாளும் மன்னர்களுக்கு அவசரம் இருப்பது அழகல்ல. நான்கு, பொருள் வளம் பெற்று பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு கஞ்சத்தனம் செய்வது அழகல்ல. ஐந்து, கண்ணியமிக்க மாமேதைகளிடம் கண்ணியமற்ற கீழ்த்தரமான செயல்கள் இடம்பெறுவது அழகல்ல. ஆறு, உயர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்தவரை மோசம் செய்வது அழகல்ல.

நேர்களே, பெருமை கர்வம் ஏழைகளுக்கு இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டதன் காரணம், யாருக்கும் பெருமை கூடாது என்று அடிப்படையில் இஸ்லாம் சொல்லி இருக்க வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு இங்கு குறிப்பாக்கியதற்கு காரணம், பெருமையடிக்கும் தகுதி படித்ததாக தன்னை கருதி கொள்ளும் பெரிய மனிதர்களே அடக்கமாக இருக்கும்போது பச்சை தண்ணீரை குடித்துவிட்டு பெருமைக்காக பல்குத்தி கொள்ளும் கூட்டம் என்பார்களே, அதுபோல தன் வறுமையை மறைத்து வாழ்வதன் பெயரால் தன் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடாது. இபிலிஸ் ஆகிய அவனோ பெருமை கொண்டு விலகி நம்முடைய கட்டளையை நிராகரிப்பவனாகிவிட்டான் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா அல் பக்ரா வசனம் 34 கூறியுள்ளான். இறை கட்டளைக்கு பணியாமல் தன் அறிவின் மீது கர்வம் கொண்டு அது அறிவீனம் என்று தெரிந்தும் பெருமையடித்ததால் இப்லீஸ் எப்படி இறை முனிவுக்கு ஆளானான் என்பதை மேற்கண்ட வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவன் பெயர் அசாசில். அவன் உயர்மட்ட அறிவின் காரணமாக மலக்குகளுக்கு ஆசானாகவும் அப்போது உலகில் நடமாடிக்கொண்டிருந்த படைப்புகளான ஜின்களுக்கு நீதிபதியாகவும் அல்லாஹ் நியமித்தான். அல்லாஹுவை வணங்குவதில் உச்சத்தை எட்ட மலக்குகளுடன் போட்டி போட்டவன் அவன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சுஜூது செய்ய உத்தரவிட்ட போது அவன் அறிவாற்றலை நம்பி அல்லாஹுவின் முன் தர்க்கம் செய்தான். அதனால் இப்லீஸ் என்ற அவப்பெயர் அடைந்தான். லஹ்னத்துல்லா என்று உலக மக்கள் காலமெல்லாம் சாபமிடும் தன்மையடைந்தான். சொர்க்கத்திலிருந்து தண்டனையாக தூக்கி வீசப்பட்டான். ஆதமை பணியாமல் போனதிற்கு இப்லீஸ் சொன்ன காரணம், அவர் மண்ணால் படைக்கப்பட்டார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன் என்பது. அதனால் கீழே விழுந்து விடும் மண்ணுக்கு மேல் நோக்கி எரியும் நெருப்பு அடிபணியாது என்பது அவன் வாதம். ஆனால் நெருப்பு அழிவு சக்தி என்பதும் மண் ஆக்க சக்தி என்பதும் மண்ணில் இருந்து உயிர்கள் கூட வெளிக்கிளம்பும். நெருப்பிலிருந்து சாம்பலை தவிர எதுவும் வெளியேறாது. இப்படி ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் மண்ணுக்கும் நெருப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கும் போது, அதுவும் மண்ணை உயர்த்தியும் நெருப்பை தாழ்த்தியும் இருக்கும் போது, தனக்கு தெரிந்த ஒரே ஒரு கருத்தை வைத்து அவன் தன்னைத்தானே மெச்சி கொண்டதும் அல்லாஹுக்கு பணியாமல் கர்வம் கொண்டதும் நடந்தது. கர்வம் எவ்வளவு கொடியது! அது நம்மையே சீரழித்து விடும் என்பதற்கு இபிலீஸை தவிர வேறென்ன உதாரணம் வேண்டும்?

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டேகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலஃபமில் செவியேற்க தவறு. பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் ஃபேம்.
4: நேரம் காலை மணி 6:30.

மற்றும் ஒரு நல்ல நாள் வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல வணக்கம் என்ன உங்களை சந்திக்க ரவீர் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 17 நாள் 2026 அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். மற்ற நாட்களை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எல்லோருமே வீட்டுல விடுமுறையில இருப்பாங்க. நமக்கு பிடிச்சமான சமையல் தொடங்கி அன்புக்குரியவர்களோடு மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் கிடைக்குது. அதனால இன்றைய நாள் நல்ல நல்ல நினைவுகளை உங்களுக்கு கொடுக்கட்டும். 10 மணி வரைக்கும் ரவி உங்க கூட இணைந்திருப்பேன். நம்ம நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேட்கணும். இன்றைக்கு போட்டி அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறமா 7 மணிக்கு பிறகு என்ன கலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடக்க பாடல் முருகன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். வாங்க.

சரிங்க, இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகள் மலேசிய நண்பர்ல நம்ம பார்ப்போம். 2027 ஆண்டுக்கான பள்ளி தவணை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல அடுத்த ஆண்டு ஜனவரி 4 தொடங்கும் அப்படின்னு கல்வி அமைச்சு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, ஏ குழுல இருக்கக்கூடிய பள்ளிகள் 2 டிசம்பர் 2027 வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கும். பி குழு நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் 3 டிசம்பர் 2027 வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த ஏ நிலை பள்ளிகள் பார்த்தோம்னா கடாக்லான் தான் திறங்கானு, பிறகு வந்து பி குழுல பார்த்தோம்னா ஜோஹர் மலாக்கு வணிக உரிமங்களை 3 ஆண்டுகள் வரை புதுப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு வந்து வணிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்திருப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சு வந்து தெரிவித்திருக்கு. கோலாலம்பூர் உட்பட கூட்டரசு பிரதேசத்தில் வணிக உரிமங்களை ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நடைமுறையாக இருந்தது. ஒவ்வொரு வணிக நிறுவனமும் ஆண்டுக்கு ஒருமுறை தங்களின் உரிமங்களை புதுப்பித்து வந்திருக்காங்க. ஆனா இனி உரிமங்களை ஓராண்டுக்கு மட்டுமில்லைங்க, 3 ஆண்டுகள் வரை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து கடந்த ஜூலை தொடங்கி ஹெனாயோ அறிவித்திருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்க, இணையதளங்கள்ல நேற்று வந்த சில செய்திகள், உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிடும் நெறிமுறைகள் குறித்து புகார் அளிக்க வரும் பொதுமக்கள் அவங்களுடைய புகார்களை மலேசிய ஊடக மன்றம் MMM இடம் தெரிவிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஊடகத்துறையில இந்த நம்பகத்தன்மை பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகளையும் தவறான புரிதல்களையும் தவிர்க்கும் பொருட்டு புகார்கள் இருப்பின் அதை வந்து சரியான வழிமுறையின் மூலமே தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு செய்தியை பார்க்கலாமா? இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா வந்திருக்கு. அடுத்த மாதம் நம்ம கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளியை முன்னிட்டு இந்திய தொழில் முனைவோர் தங்களின் வணிக முன்னேற்பாடுகளை செய்வதற்கு உதவும் வகையில் பர்காட் தீபாவளி எனப்படும் மக்கள் வணிக விழா கடனுதவி திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 3 கோடி ரிங்கிட்ட வந்து ஒதுக்கியிருக்கு. அந்த சிறப்பு நிதி உதவி திட்டத்துல பார்த்தோம்னா ஆண்டுக்கு 3 விழுக்காடு லாப விகிதத்துல அதிகபட்சமாக 30,000 ரிங்கிட் வரை 12 மாதங்களுக்கு வரையிலான காலத்திற்கு கடனுதவி வழங்கப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு அமைச்சு தெரிவித்திருக்கு. நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன, அவ்வப்போது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றன அப்படின்றது தெரிந்துக்கிறது ரொம்ப நல்லதுல. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க, இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நினைக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாபம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.
4: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

0: புதிய தொழில்நுட்பங்களில் திறனை வளர்க்குமாறு பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் பொருளாதாரம் தாங்கு திறனை நோக்கி நகர்கிறது. முதியோர் மசோதா, உடல் மனநல பாதுகாப்பிற்கு கவனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த உதவும் செயற்கை நுண்ணறிவு AI, குவாண்டம் கணினி தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை இளையோர் திறம்பட கையாளும் திறனை கொண்டிருக்க வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்நாட்டு கட்டமைப்பு உயர்நெறி விழுமியம் ஆகிய கூறுகளின் வாயிலாக வழிநடத்தப்படுவதை உறுதி செய்ய இளையோர் இந்த புதிய அறிவுத்துறையை ஆராய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இலக்கவியல் உருமாற்றத்திற்கு AI மிக தேவையான ஒன்றாக மாறியுள்ள வேளை, அதனை தொடரவில்லை என்றால் பொருளாதாரத்தை விரைவுபடுத்துவதிலும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதிலும் பின்னடைவை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் நேற்று செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 தகுதி சுற்றை பார்வையிட்டார். அதோடு பந்தய ஏற்பாடுகள் மற்றும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் பிரதமர் பார்வையிட்டார். பிரதமருடன் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சம்சூல் அசிரி அபுபாக்கார், பெட்ரோனாஸ் குழுமத்தின் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான தான்ஸ்ரீ தெங்கு முகமது தௌஃபிக், SIC தலைவர் டத்தின் அனிதா அசிரினா அப்துல் அசீஸ் ஆகியோரும் உடன் இருந்தனர். பின்னர் பிரதமர் பெட்ரோனாஸ் அணியின் மெர்சிடிஸ் AMG பிட் பகுதியை பார்வையிட்டார். இதனிடையே பஹ்ரைன் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான சல்மான் பின் ஹமான் அல் கலிஃபா ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்திலும் அவர் கலந்து கொண்டார். இதனிடையே பஹ்ரைனுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க மலேசியா தயாராக உள்ளது. மேலும் அந்நாட்டிலிருந்து முதலீடுகளை வரவேற்பதாக பிரதமர் கூறினார். சுகாதாரம், இஸ்லாமிய நிதியம், தொழில்நுட்பம், சுற்றுலா, உணவு உத்தரவாதம், செயற்கை நுண்ணறிவு AI, இணைய பாதுகாப்பு மற்றும் விவேக தயாரிப்புகளை உள்ளடக்கிய துறைகளில் ஒத்துழைக்க மலேசியா ஆர்வமாக உள்ளதென அவர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஃபார்முலா 1 பந்தயத்தை முன்னிட்டு மலேசியா வந்திருக்கும் இளவரசர் சல்மான் பின் ஹமான் அல் கலிஃபாவை சந்தித்த போது அவ்விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். உலகளாவிய நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை கடந்து தொடர்ந்து ஏறுமுகமாக பதிவு செய்து வருகிறது. மலேசியாவின் பொருளாதார இலக்கு தற்போது செயல்திறனை முன்னிறுத்துவதிலிருந்து வலுவான தாங்குத்திறனை உருவாக்குவதை நோக்கி மாறி வருகிறது. தெளிவான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான தயார் நிலைகளுடன் எதிர்பாரா கணிப்புகளை எதிர்கொள்ளும் போதும் மலேசியா உறுதியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா தலைவர் தெங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ரூல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். மேலும் எரிபொருள் உதவித்தொகை, நிதி பொறுப்பு சட்டம் உள்ளிட்ட முக்கிய நிதி கொள்கை சீர்திருத்தங்கள் நாட்டின் நிதி நிலைமையை வலுப்படுத்தியுள்ளன என்றார் அவர். அமைச்சரவையில் விரைவில் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் மூத்த குடிமக்கள் மசோதாவில் முதியோர் உடல் மன பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். அத்தரப்பினர் சிறந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பதை உறுதி செய்ய தகுந்த பாதுகாப்பை வழங்கும் வகையில் அம்மசோதா வரையப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் மூத்த குடிமக்கள் தொடர்பான கொள்கை மற்றும் திட்டங்களை அரசாங்கம் கொண்டிருந்த நிலையில் இந்த மசோதா அவர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தும் அவற்றின் தொடர்ச்சியாகும் என டாக்டர் ஸ்ரீ நான்சி குறிப்பிட்டார். இந்த மசோதா முதியவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதுடன் அவர்கள் எல்லா வகையிலும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கின்றது என்றார். இவ்வேளை முதியோர் மத்தியில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்திருப்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அத்தரப்பினர் மோசடி வலையில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்து அதிகம் உள்ளது. அதாவது அவர்களது ஓய்வூதிய பணம் குறிவைக்கப்படலாம் என சமூக நலத்துறை JKM தலைமை இயக்குநர் டாக்டர் சே மூராட் சயாங் ரம்ஜான் கூறினார். முதியோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய அவர்களுக்கு தொடர்ச்சியான விழிப்புணர்வும் வழிகாட்டியும் வழங்கப்படுவது அவசியம் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: சவுதி அரேபிய தலைநகருக்கு அருகிலுள்ள எண்ணெய் நிலையம் மீது சனிக்கிழமையன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏமனின் ஹியூத்தி தரப்பு பொறுப்பேற்றுள்ளது. அங்கு தீப்பிழம்புகளையும் புகையும் கண்ட AFP செய்தியாளர் சவுதியும் சனாவை பலமுறை தாக்கியுள்ளதாக கூறினார். அந்த ஏமன் தலைநகர் மீதான சவுதி ஆக்கிரமிப்பு குறித்து தகவல் வெளியிட்டிருந்த ஹியூத்தி ஆதரவிலான அல் மசிரா தொலைக்காட்சி எதிரி நாட்டு விமானங்கள் சானா மீது 26 முறை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தது. எனினும் தாக்கப்பட்ட இடங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை அது வெளியிடவில்லை. இந்நிலையில் அங்கு பலமுறை வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் செய்தியாளர்கள் கூறியுள்ளனர். காசா முனையில் உள்ள அடுக்கக குடியிருப்பு மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் ஹமாஸின் உயர்நிலை தலைவரை கொலை செய்ய முயன்றதாக இஸ்ரேல் தெரிவித்தது. இத்தாக்குதலில் 5 கொல்லப்பட்ட வேளை அவர்களில் 4 பெண்கள் என உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மறைந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யஹ்யா சின்வாருக்கு துணையாக இருந்த அலி அல் அமுடியை கொலை செய்வதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யூத தரப்பு கூறியது. இந்நிலையில் இத்தாக்குதலில் அல் மவுடி கொல்லப்பட்டாரா அல்லது காயமடைந்தாரா என்பதை தமது தரப்பு ஆய்வு செய்வதாக அது குறிப்பிட்டுள்ளது. லட்வியா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பிரதமர் ஆண்ட்ரீஸ் கல்ஸ்புக்ஸ் கட்சிக்கு சாதகமாக உள்ளன. அது அந்நாடு ஐரோப்பா யுக்ரைன் சார்பு போக்கை தொடரும் என்பதை குறிக்கின்றது. அண்டை நாடான ரஷ்யா குறித்த அச்சம், உள்நாட்டில் வாழ்க்கை செலவின அதிகரிப்பு ஆகியவை ஆதிக்கம் செலுத்திய தேர்தல் பரப்புரைக்கு பின் பாப்புலிஸ்ட் கட்சிகள் வெற்றியை பதிவு செய்துள்ளன. உள்ளூர் ஊடகமான LSM வெளியிட்ட தகவல் அடிப்படையில் பிரதமர் ஆண்ட்ரீஸ் தலைமையிலான வலதுசாரி கட்சி யுனைடெட் லிஸ்ட் 35.6 விழுக்காடு வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றது. இது அந்நாட்டு மக்கள் மாற்றத்தையும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் முக்கியத்துவம் அளித்துள்ளதை குறிக்கின்றது. விளையாட்டு ஈரார் 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நேற்றைய விளையாட்டுகளின் வாயிலாக 10th தங்கப்பதக்கத்தை வெல்ல வேண்டுமென்ற மலேசியாவின் கனவு ஈடேறவில்லை. ஆடவர் ஹாக்கி அணியினரும் ஆடவர் பெடல் இணையினரும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றனர். இதனுடன் மலேசியா 15th நாள் போட்டியை 9 தங்கப்பதக்கங்கள் என்ற நிலையில் நிறைவு செய்தது. முதன்முறையாக இப்போட்டியில் களமிறங்கிய தேசிய பெடல் இணையினர் கிறிஸ்டியன் டிடியர் சின், ஐடான் யூனோஸ், கத்தாரைச் சேர்ந்த மஷாரி நைஃப், ரஷீத் நைஃபிடம் 3-6, 1-6 என புள்ளிகளில் வீழ்ந்தனர். ஹாக்கியில் மலேசியா நடப்பு வெற்றியாளர் இந்தியாவிடம் 1-5 எனும் கோல்களில் வெற்றியை தவறவிட்டது. நிறைவாக பஹ்ரைன் கிராண்ட்பிரி F1 பந்தயம். செப்பாங் பன்னாட்டு பந்தய தளத்தில் நடைபெறும் இன்றைய பந்தயத்தில் ரெட்புல் ஓட்டுநர் மேக்ஸ் வெஸ்டப்பன் முதன்மை தடத்திலிருந்து போட்டியை தொடங்குவார். 4 முறை உலக வெற்றியாளரான அவர் தகுதி சுற்றில் 1:35.13 வினாடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்துள்ளார். புதிய தொழில்நுட்பங்களில் திறனை வளர்க்குமாறு பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் பொருளாதாரம் தாங்கு திறனை நோக்கி நகர்கிறது. முதியோர் மசோதா, உடல் மனநல பாதுகாப்பிற்கு கவனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1967 இன்றைய நாளில் இலங்கை பிரதமர் டட்லி சனநாயக் 5 நாள் அதிகாரப்படி வருகை மேற்கொண்டு ஸ்லாங்கூர் சுபாங் விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ராவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் செனு அப்துல் ரஹ்மானும் வரவேற்றனர். இலங்கை பிரதமருடன் பாதுகாப்பு வெளியுறவு அமைச்சின் நிரந்தர செயலாளர் GVP சமரசிங்கும் வந்திருந்தார். இலங்கை பிரதமர் பேரரசர் துவான்கு இஸ்மாயில் நசிருடின் ஷாவை இஸ்தான நிகாராவில் சந்தித்தார். வர்த்தகம் உள்ளிட்ட பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு இருதரப்பு சமூக பண்பாட்டு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கிலும் இந்த வருகை அமைந்திருந்தது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

அதே தாங்க வணக்கம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ரவி உங்க கூட இணைந்திருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்தாலே மிக மிக சிறப்பான ஒரு நாள் தான். அதுவும் சிறப்பான நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் வரும்போது நமக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம ஓய்வா இருப்போம், அந்த ஒரு நாள் வரும்போது சரி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல. இன்றைக்கு வந்து நல்ல நண்பர்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. குட் படி டே ஆங்கிலத்துல சொல்றோம். சில நட்பு ஒவ்வொரு நாளும் பேசிக்குவாங்க, சில நட்பு எப்பயாவது ஒரு நாள் பேசிக்குவாங்க. இருந்தாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணாலே அந்த பழைய நெருக்கம் மீண்டும் வந்துடும், உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில சில உறவுகளுக்கு பெரிய பரிசே தேவையில்லை. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற சில வார்த்தைகளே போதும். ஒரு கேள்வி கேட்கவா, உங்களுடைய நல்ல நண்பர் யாருங்க, அவருக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுங்க. ரொம்ப நாளா பேசி இருந்திருக்க மாட்டீங்க, சரி இன்றைக்கு அழைத்து பேசுங்க, நலம் விசாரிங்க, உங்களின் நட்பு நெருக்கமா இருக்குங்க.

நம்ம மின்னல்ல கடந்த சில தினங்களா ஒரு போட்டி அங்கம் ஒளியேறிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கிற நேயர்களுக்கு தெரியும், சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சே, எப்படி இது அப்படின்லாம் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளும் இந்த போட்டி அங்கம் உங்களுக்காக ஒளியேறுது. கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 1-2 25 years of GVM. இந்த இசை நிகழ்ச்சி அக்டோபர் 10 நடக்க போகுது. இதுல கலந்துக்க போறீங்களா? உங்களுக்கு இலவச டிக்கெட் வேணுமா? இப்பவே நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்களேன். 2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கணும். ஒரு திரைப்படத்தின் வசனத்தை ஒளிபரப்பு செய்வோம். அந்த வசனத்தை நீங்க பேசுறதுதான், அவ்வளவுதான். அழகா பேசினா உங்களுக்கான டிக்கெட் வரும், எடுத்துட்டு போங்க. மீண்டும் எண்கள் சொல்றோம், அழைக்க வேண்டிய எண்கள் 2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனாலே அவருடைய பாடல்கள், அவருடைய படங்கள் தான் நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கும். அவருடைய பாடல்களை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது அவருடைய திரைப்படத்துல வந்த பாடல்களை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 1-2 எடுத்து சொல்ல அந்த மாதிரி இருக்கு, போங்க. சரிங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசுங்க. ஒரு வெற்றியாளருக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் யார் பக்கம் இருக்கு, எந்த நேயருக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்
1: அமுதி தமிழி.
2: எஸ்பிஎம் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடங்களுக்கான வழிகாட்டல் தொடங்குகிறது.
3: கோசை நயம், அணிநயம், பொருள் நயம், சுள்நயம் என்ற நான்கு வகையான நயங்கள் அங்கே உண்டு.
4: முறையாக விடை எழுதும் வழிமுறைகளை கூறுவதோடு தேர்வின் போதே மாணவர்கள் செய்யும் குறைகளையும் நான் சுட்டிக்காட்ட உள்ளேன்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
5: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
6: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
5: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்லுவீங்க நீங்க.
6: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
5: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
6: இப்பன்னு பார்த்தா
5: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
6: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
5: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
6: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
5: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
6: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்
7: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
8: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா, தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: இப்போ மந்திரம் பாரு தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களும் ஒண்ணா இணைக்குதா அம்மாவை போல் ஒன்னு அணைக்குதா ஆமான பாபாஸ் தான்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனலஃப.

0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 1-2 years of GVM. இந்த இசை நிகழ்ச்சியில கலந்துக்க போறீங்களா? நீங்க அழைங்க, உங்களுக்காக ஒரு வசனம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வசனத்தை சரியா சொன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலை வணக்கம் நெல்சன், எப்படி இருக்கீங்க? இந்த கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து 25 years of GVM. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறதுக்கு அழைத்திருக்கீங்க. இன்றைக்கு வந்து இந்த பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. ஆமா, அந்த படத்துல ஒரு வசனம் வரும் நெல்சன்,
1: சொல்லுங்க.
0: அந்த வசனத்தை ஒளிபரப்ப போற, நீங்க கேட்டுட்டு அதே போல பேசணும். நினைக்கிறேன் ஜோதிகாவும் சரத்குமாரும் இருப்பாங்க. ஆமா, அந்த ஒரு காட்சி வருது.

0: எப்படி நெல்சன்?
1: என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்க, நான் பாக்கல. நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க, நான் பாக்கல.
2: முடியல.
0: ஜோதி என்ன அழுதுகிட்டா பேசினாங்க? என்ன நெல்சன் நீங்க இப்படி பண்றீங்க?
2: ட்ரை பண்ற மயம் ரவி இன்னொரு வாட்டி.
0: சரி கேளுங்க.
3: என்ன பாத்துட்டே இருந்தீங்க, நான் பாக்கும்போது அந்த பக்கம் திரும்பிட்டீங்க. நேத்து ஒரு தடவை, இன்னைக்கு ரெண்டாவது தடவை. இவ்வளவு முன்னாடி எங்க பாத்துருக்கோமே பாத்தீங்களா? இல்ல அழகா இருக்கேன்னு பாத்தீங்களா? இல்ல இவ்வளவு அசிங்கமா இருக்கேன் பாத்தீங்களா?
2: என்ன பாத்துக்கிட்டே இருந்தீங்க, நான் பாக்கும்போது அந்த பாடி திரும்பிட்டீங்க. திரும்பி பாக்கும்போது நீங்க வந்து பாக்கல. இது ஒன்னாவது, நீங்க ஒன்னா நாள். சோ ரெண்டாவது நாள் பாத்துக்கிட்டே இருந்தீங்க.
0: சரி,
2: நான் பாத்துட்டே இருந்தாலும் நீங்க பாத்துட்டே இருந்தீங்களா?
0: மொத்தத்துல எத்தனை தடவை தான் நீங்க பாத்தீங்க?
2: மொத்தத்துல நான் பாக்கவே இல்லை,
0: பாக்கவே இல்லை. சரி சரி, இருந்தாலும் நீங்க முயற்சி பண்றதுக்காக நெல்சன், உங்களுக்கு ஒரு டிக்கெட் நாங்க கொடுக்கறோம்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: கௌதம் வாசுதேவோட என்ன திரைப்படம், அவருடைய திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும்?
2: எல்லாமே பாத்துருங்க. யாரு அது ரொம்ப டச்சிங்கானது, யாரு த்ரிஷா என்ன சிம்பு, அருமையான அந்த காட்சி, ரொமான்டிக்கான சீன்.
0: வினய் தாண்டி வருவாயா?
2: வினய் தாண்டி வருவாயா? வினய் தாண்டி வருவாயா?
0: சரி, அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சரி, அவரோட நிகழ்ச்சியில கலந்துக்குங்க, பாடல்கள்லாம் வரும் கண்டிப்பா. நீங்க அவருடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், பார்த்து ரசிக்கலாம்.
2: கண்டிப்பா ரவி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி ரவி. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிரகாசமா இருக்குது.
0: யாருக்கு?
2: எனக்கு.
0: உங்களுக்கா? சரி சரி, பாத்து பத்திரமா போங்க. நீங்க
2: மீண்டும் சந்திப்போம் புதன்கிழமை காலையில.
0: மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் படிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஒன்றா இருந்தா 25 இயர்ஸ் ஆஃப் GVM. அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரி கோலாலம்பூரில் GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசை படைப்பு. ஒன்றா இருந்தா 25 இயர்ஸ் ஆஃப் GVM. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
2: 1 மணி நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே. வர வர
2: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: 5 நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
4: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.
5: வணக்கம், நான் தேவேந்திரன்.
6: வணக்கம், நான் சூர்யா சங்கர் ஹரிசங்கர்.
5: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
6: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
0: வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இளைஞர்கள் வருங்கால தலைவர்களாக மட்டும் கருதப்படக்கூடாது, மாறாக அவர்கள் நாட்டின் தொலைநோக்கை வடிவமைக்கும் ஆற்றல் கொண்ட தலைமைத்துவ பங்காளிகளாக திகழ வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நாட்டின் மாண்பை தற்காப்பதிலும் நடப்பு வட்டார் அரசியல் சவால்களை எதிர்கொள்வதிலும் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பு அவசியமானது என்றார் அவர். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வழங்கப்படும் பிர்கா தீபாவளி கடனுதவியை உணவு, பானங்கள், ஆடை, உபகரண விற்பனை துறைகளில் உள்ள சிறு வணிகர்களும் அங்காடி வியாபாரிகளும் கூடுதல் செயல்பாட்டு மூலதனமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் நேற்று தொடங்கிய நிலையில் நவம்பர் 8 வரை செயல்பாட்டில் இருக்கும் என அவர் கூறினார். கடந்த செப்டம்பர் 30 வரை பொது உயர்கல்விக் கழகங்களில் இணைய அணுகலை மேம்படுத்தும் வைஃபை திட்ட செயலாக்கம் 76% நிறைவடைந்து விட்டதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட 538 பகுதிகளில் 408 அப்பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அவர் கூறினார். ஃபிளை துபாய் விமான சம்பவத்தில் தாக்கப்பட்ட போது பயணிகளின் உயிரை காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேலுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளார். அந்நாட்டில் அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவிருக்கும் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தில் ஸ்மித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இணைந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்தார். ஸ்பெயினில் சனிக்கிழமை பல மணி நேரங்களுக்கு பெய்த அடைமழையினால் அந்நாட்டின் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பிரதமர் பெட்ரோ சான்செஸ் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள அரசாங்கம் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதால் அதிகாரப்படியான அவசர அறிவிப்புகளை பின்பற்றி விழிப்புடன் இருக்குமாறு அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு, யுவேஃபா நாடுகள் லீக் கால்பந்து. குரேஷியா சுழியத்திற்கு 7 என இங்கிலாந்திடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. ஸ்பெயின் 3-1 என்ற கோல்களில் செக் குடியரசை வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.